ஒலித்து பாடல்லது ரோஜா திரைப்படத்துக்காக ரஹ்மானின் இசையில் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். ஒரு புத்தமதியொரு புதிய ஒரு அதிகாலை பொழுதோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நல்ல பாடல்களும் தொடர்ச்சியாக உங்களுக்கு வர காத்துக் கொண்டிருக்கிறது. நீங்களும் அழைப்பு ஏற்படுத்தலாம். வலிமையான தொலைபேசி இலக்கங்கள் 0112 2775001, அதே போல 0112275111க்கு அழைப்பு ஏற்படுத்தலாம். இப்போது இந்த நேரத்தில் கூட யாரெல்லாம் இணைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இனிமையான காலை பொழுது வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்னத் வந்திருக்கிறாங்க. புத்தளத்தில இருந்து அன்பான காலை வணக்கம், நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்ல இருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் இருக்கின்ற பாடல்கள்லாம் அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்ரீ வந்திருக்கிறாங்க.

சர்விகன், சர்மிதன், சஜிந்தா, அதே போல விதுஷா, மங்கை எல்லோருக்காகவும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற எல்லோருக்காகவும் வாழ்த்துக்கள் சொல்வதாக சொல்லியிருக்கிறாங்க. இதே போன்று பெரிய நீலாவணி கிருஷ்ணா வந்திருக்கிறாரு. ஹாய் அன்பான இனிய காலை நேர வணக்கம் ஜி ஆர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் தேமோதரி கூகுள் ஆதித்யா குடும்பத்தினர், வசந்த உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே போல இனிய காலை வணக்கங்களோடு மனோகரன் வந்திருக்கிறாரு. இனிய அனைத்து வசந்த வானொலி சொந்தங்கள் தங்களுக்கு இனிய காலை வணக்கம். நகரபத்தினை ராமன் கேதீஸ்வரன் வந்து சொல்லிருக்கிறாரு. நம்பிக்கை கிராமம் ஹரல் சந்திரா அன்பான காலை வணக்கங்கள் சொல்லியிருந்திருக்கிறாங்க. இதே போல அன்பான காலை வணக்கங்களோடு கிண்ணியா மஹரூப் நகர் நசூர் வந்திருக்கிறாரு. அன்பான இனிய காலை நேர வணக்கம் சகோதரி நிகழ்ச்சியோடு நானும் அப்படின்னு சொல்லிட்டு அகமத் வந்திருக்கிறாரு. இதே போன்று அன்பான காலை வணக்கம் வாழ்த்துக்கள் வல்லவத்த செல்வத்துறை நந்தகுமார் இணைந்திருக்கிறாரு. மருதமுனை செல் நஜ்முத்தின் காலை வந்தடம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதே போல இனிய காலை வணக்கம் கோயம்புத்தூர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலு சொல்லியிருக்கிறாங்க. அமரா வந்திருக்கிறாங்க வணக்கம் சொல்லி. இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா தர்ஷன் வந்திருக்கிறாரு. இனிய காலை வணக்கம், ஹாப்பி சண்டே, குட் மார்னிங் வசந்த் எஃப்எம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் வந்திருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் சிவா நோவுட்லேருந்து வந்திருக்கிறாரு. அதே போல் இன்று பிறந்தநாளை கொண்டாடுகின்ற, திருமண பந்தத்தில் இணைகின்ற, திருமண பந்தத்தை கொண்டாடுகின்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் சொல்வதாக சொல்லியிருக்கிறாரு. தெல் தோட்டை ஆதி மூலம் எல்லோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். நாளை பயன்படுத்துங்க. ஃபேஸ்புக் கூடாகவும் இணைந்து உங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்.

நலம் நலம் அறியாவல் லலித பாடல், அது காதல் கோட்டை திரைப்படத்துக்காக தேவாவின் இசைகள். நீங்க கேட்டுட்டீங்கிறது வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு இருக்கிறோம். இனிமையான ஒரு புத்தம்புதி ஒரு புதிய ஒரு காலை பொழுதோடு பயணத்துக் கொண்டிருக்கின்றோம். இனிமையான காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லு செங்கலாடியிலிருந்து ஷக்கீலா சந்திரசேகம் இணைந்திருந்தாங்க. அதே போல விழுவத்திலிருந்து ஸ்ரீவுட்ல இருந்து ரொம்ப சத்தமா வசந்த கேட்டுட்டு இருப்பதாக ரணா ரவி இணைந்து சொல்லிருந்தாங்க. ஓகே, இனிய வாழ்த்துக்கள் அவங்களுக்கும். ஹாய் அக்கா, அன்பான இனிய காலை வணக்கம். உங்கள் பாடல் தெரிவு அருமை மஸ்கேலியா பிரஸ் வீக்ல இருந்து அஜித் உங்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்ல இருக்கிறாங்க. இதே போல இனிய காலை வணக்கம் டிகோயா தரவலில் மேற்பிரிவு இலிருந்து துரைராஜ் மகாலட்சுமி எல்லோரும் இணைந்திருப்பதாக சொல்ல இருக்கிறாங்க. குட் மார்னிங் சண்டே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீதரன் வந்திருக்கிறாரு. கந்தல்லா கே உதி அன்பான காலை வணக்கம். மும்தாஜ் பேகம் பரிதா சத்தார் ஆட்டோ விஸ்வநாதன் அனைவரையும் இணைத்துக் கொள்வதாக சொல்ல இருக்கிறாங்க. சுரேஷ்குமார் இனிய காலை வணக்கம் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியை கேட்டுட்டுப்பதாக சொல்ல இருக்கிறாங்க. இதே போல பூனாக்களை ஜேசும் அன்பான காலை வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் சகோதரி நலமா நிகழ்ச்சியில் நானும் அப்படின்னு சொல்லிட்டு ஞான முருகன் வந்திருக்கிறாரு. இதே போன்று அன்பான காலை வணக்கம் மதுரை சண்முக சுந்தரம் இணைந்து சொல்ல இருக்கிறாரு. அக்கறைப்பற்று பொப்டெய்லர் நிசார் இனிய காலை வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம் சிஸ்டர் நலமா வாழ்த்துக்கள் நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கு. மாலிகா வித்தே சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல இருந்து மணிவண்ணன் சொல்லிருக்கிறாங்க. குட் மார்னிங் சொல்லி இணைந்திருக்கிறாரு. இதே போன்று அன்பான காலை வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாங்க. ரிசா பேகம் வந்திருக்கிறாங்க பேர்வழையிலிருந்து. அன்பான காலை வணக்கங்கள் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. இதே போன்று இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அறந்தாங்கி ஐயப்பன் வந்திருக்கிறார். வணக்கம் ஜிஆர், எப்படி இருக்கிறீங்க? இனியும் இணைத்துக் கொள்ளுங்க. இன்றைய தினம் பிறந்த நாள், அதே போல திருமண நாள் கொண்டாடும் வசந்தம் சொந்தங்கள் வாழ்த்துக்கள். நாங்களும் இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, உங்களையும் இணைத்துக் கொள்கின்றோம். இதே போன்று அன்பான காலை வணக்கங்கள் சொல்லி வந்திருக்கிறாங்க. பாபு வந்திருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். எங்களுக்கும் பாடல் தாங்க யாழ்ப்பாணம் சொல்லிட்டு தயாகரன், யதீஸ்வரி, கவாஷ்கரன், லவித்ரா, அதே போல உஷாந்த் எல்லாரும் இணைந்திருப்பதாக சொல்ல இருக்காங்க. எல்லோரும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்க. நீங்க கேட்டுட்டு வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு அடுத்தும் நல்ல பாடல் வர இருக்கிறது. தொடர்ந்தும் நீங்க கேட்டுட்டே இருக்கலாம்.

ஒலித்து பாடல் அது ரிதம் திரைப்படத்துக்காக ஏஆர் ரஹ்மானின் இசையில். தொடர்ந்தும் அடுத்த மடத்தியால் புறமணிந்திருக்கலாம் வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு ஒரு புத்தமதி ஒரு புதிய அதிகாலை பொழுதோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நன்றி ஆர் நிரம்பி பொழுது காலை 6:01.

ஒலித்து பாடல்லது மெரசல் திரைப்படத்துக்காக ஏ ஆர் ரஹ்மான் இசையில் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. இரண்டாவது மணித்தியாலத்தோடு இணைந்திருக்கிறோம். சந்தோஷமாக உற்சாகமாக சுறுசுறுப்பாக காலை பொழுதோடு பார்த்து கொண்டிருக்கின்றோம். நேரம் காலை 6:06 கொண்டிருக்கிறது. 102.6 102.8 வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. www.wasanfm.lk பக்கம் கூட உங்களை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அடுத்தடுத்து நல்ல பாடல்களும் வர இருக்கிறது. மாவனிலிருந்து நிசா வந்திருக்கிறாங்க. குட் மார்னிங் சொல்லி இதே போல அன்பான காலை வணக்கம் அனைவருக்கும். இனிய காலை வணக்கத்துடன் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் நலமுடன் வாழ நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகநாதன் கலகா வந்திருக்கிறாங்க. இதே போன்று அன்பான காலை வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாங்க. யாரு அப்படின்னு சொன்னா சிவா வந்திருக்கிறாரு கூல்பான்ல இருந்து. இனிய காலை வணக்கம் அக்கா, இன்று பிறந்த நாள் சுப காரியங்கள் ஈடுபடும் அனைவருக்கும் நீ நல்வாழ்த்துக்கள். பரமானந்தன் வசீகரன் கிளவட்டன் பிரிவு ஹேட்டன்ல இருந்து வந்திருக்கிறாரு. ரேகா வந்து காலை வணக்கம் சொல்ல இருக்கிறாங்க. இதே போன்று அன்பான வணக்கங்களோ ஷக்கீலா வந்திருக்கிறாங்க. இதமான காலை பொழுது வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே போன்று ஸ்ரீநிலா வந்திருந்தாங்க. நாவலப்பேட்டையிலிருந்து எல்லோருக்கும் வசனம் சொன்னவங்க எல்லோருக்கும் வாழ்த்துவதாக சொல்லியிருந்தாங்க. எட்டியந்தோட ஆட்டோ விஸ்வநாதனும் இணைந்து அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. இதே போல அன்பான காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்யா வந்திருக்கிறாரு. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்வதாக சொல்லியிருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன். இனியும் நிகழ்ச்சியோடு இணைத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் வந்திருக்கிறாரு. இனிய காலை வணக்கம், வசனம் சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ராகுல் வந்திருக்கிறாரு. அன்பான காலை வணக்கம் சகோதரி, நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சீனிதாஸ் பாலா வந்திருக்கிறாரு. எல்லோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். தொடர்ந்து நீங்களும் பயணிக்கலாம். உங்களுடைய நல்ல பல வாழ்த்துக்கள் அதே போல நல்ல விஷயங்களையும் என்னோடு பகிர்ந்து கொள்ளலாம். தொடர்ந்தும் அடுத்தடுத்து நல்ல பாடல்களும் வர இருக்கிறது. கேட்டுக்கொண்டே இருக்கலாம். பாடலுக்கு நீடு பக்கம் கூட அமணிந்திருங்க. அதே போல பேஸ்புக் கூட அமணிந்து உங்களுடைய வாழ்த்துக்களை தொடர்ச்சியாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வழமையான தொலைபேசி இலக்கங்கள் 0111 2775001 அதே போல 0111 2775001 கழிப்பேற்படுத்தலாம்.

ஒலித்து பாடல் அது காதல் சடுகுழி திரைப்படத்துக்காக தேவாவின் இசையில் தொடர்ந்து இணைந்திருக்கலாம். வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு நிரம்பி பொழுது காலை 6:15.

சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. எல்லோருக்கும் சந்தோஷமான நாளாக அமைகனுடைய வாழ்த்துக்கள். சுறுசுறுப்பான ஒரு காலை பொழுதோடு பயணித்து கொண்டிருக்கின்றோம். எல்லாரும் எழுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஜி ஆர் உங்களுடன் இணைந்திருக்கின்றேன். இந்த நேரத்தில் உமாச்சந்திரன் இணைந்து அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. இனி காலை வணக்கம் அன்புக்கினி அறிவிப்பாளி அவர்களே, நிகழ்ச்சி அனைத்தும் சிறக்கட்டும், நித்தமும் வசந்தம் ஒழிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ சாரல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் உழ்த்தாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிவச்சந்திரன் நடம்பிட்டிலிருந்து சொல்ல இருக்கிறாங்க. இதே போன்று அன்பான காலை வணக்கம் சகோதரி, நானும் வசந்தோடு அப்படின்னு சொல்லிட்டு புத்தூர் குகன் இணைந்திருக்கிறாரு. பிவிஎஸ் தையலகத்தில் இருந்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சுப்பையா வந்திருக்கிறாரு, காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹாஜி அரக்கா, அன்பான காலை வணக்கம், நலமாக இருக்கிறீங்களா? நானும் நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லிட்டு பண்டாரவில்லை வினோதன், வினோ, லதா, கிஷாந்தன், ரோஷான், சபினாஸ் எல்லாரும் சொல்லியிருந்து பகலாக சொல்லியிருக்கிறாங்க. அன்பான காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பவானி வந்திருக்கிறாரு. இனி காலை வணக்கம் ஜெகன் வந்து இணைந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் அன்பான காலை வணக்கம் பெருமாள் வந்திருக்கிறாரு. இனி எல்லோருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே போன்று இனிமையான காலை வணக்கம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். என்னையும் நிகழ்ச்சியோடு இணைந்து நல்ல பாடல் தாங்க இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாசர் வந்திருக்கிறாரு. எல்லோரும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். அடுத்தும் நல்ல பாடல் வர இருக்கிறது, தொடர்ந்து இணைந்திருக்கலாம். வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு.

செம்புதிய பூமி வேணும். இனிமையான ஒரு நல்ல பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. கேட்டுட்டு இருக்கிறது வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. இதே நேரத்தில் எங்களோடு இணைந்திருக்கிறாங்க மலர் வியோயாவிலிருந்து எட்டியந்தோட்டிலிருந்து இணைந்திருப்பதாக சொல்லியிருந்தாங்க. கணவர் விக்னேஸ்வரன், தனுஷா, ஷான், சாந்தி, சந்திரமோகன், கருப்பையா, கண்ணதாசன், விஜயலட்சுமி, அஸ்வின், ஆஷிஷ், இமேஜான், தம்பி ராசைய குடும்பம் எல்லோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்வதாக சொல்லியிருந்தாங்க. எல்லோருக்கும் வாழ்த்துக்களும் சந்தோஷமான நாளாக மிக பிரார்த்தனைகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு. ஒலிக்கும் பாடலை தொடர்ந்து வசந்தம் எஃப்எம் இன் சுயாதீன செய்தி பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.

0: ஈரான நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை.
1: வணக்கம். வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் 102.6 102.8 அலைவரிசை நூடாக இன்றும் சுயாதீன செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கின்றோம். இன்று ஜூலை மாதம் 19 தேதி தேசிய நல்லடுகள் வெளியேற்றுகின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். உங்களோடு எடுத்துக் கொள்ளும் நான் புஷ்பநாதன் பிரசன்னா. இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் பிரதானமான செய்தியாக முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி டி விக்ரமரத்னருடைய மரணம் தொடர்பான செய்திகள் தான் முக்கியத்துவம் பெறுகிறது. எனவே அவருடைய மரணம் இப்போது தற்கொலையா கொலையா என்பது தொடர்பான விடயம் இன்னும் மர்மமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தொடர்பாக இப்போது 3 குழுக்களூடாக விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. இதுவரைக்கும் 10 பேரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதான செய்திகள் முக்கியமாக இருப்பதை காணலாம். அதனையும் தாண்டி அவருடைய இந்த மரணம் தொடர்பான விடயங்களில் அரசாங்கம் உரிய அக்கறை செலுத்த வேண்டுவதாக எதிர்க்கட்சிகளும் இது தொடர்பான விடயங்களை வலியுறுத்தி வருகின்ற சூழ்நிலையில் அவருடைய இந்த மரணத்துக்கான காரணங்களை குறிப்பிட்டாலும் இது தற்கொலை என்பதான செய்திகள் வெளியிட்டிருந்தாலும் அது தொடர்பான பின்னணி குறித்தான பல தகவல்கள் பத்திரிகையில் வந்திருக்கின்றன. குறிப்பாக இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்கு தொடர்பான விசாரணைகளில் இவரும் ஒரு முக்கிய அங்கம் வைத்திருப்பதான செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை காணலாம். அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதே போல இந்த விடயங்களை அடிப்படையாக வைத்து எதிர்க்கட்சிகளும் ஆளும் சரப்புகளும் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமான செய்திகளாக பத்திரிகையில் வருகின்றன. அடுத்து இன்னொரு முக்கியமான தகவல், அரசாங்கம் இப்போது நீதிபதிகளுடைய வயதிலையை அதிகரிப்பதற்கான ஒரு பேச்சுவார்த்தையில் இடம்பெற்றிருப்பதான தகவல்கள் வெளியாகியிருக்கும் நிலையில் அது குறித்து எதிர்க்கட்சிகள் தங்களுடைய எதிர்ப்புகளை வெளியிட்டு வருகின்ற நிலையில் இது தொடர்பாக ஆராய்வதற்காக எதிர்க்கட்சி தலைவர் அஜித் பிரேமதாஸ் தலைமையில் விசேடமான ஒரு கலந்துரையாடல் இதுவரும் செவ்வாய்க்கிழமை இடம்பெறப் போகிறது. ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இடம்பெறப் போகின்ற இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளப் போகிறார் என்பதான இன்னும் ஒரு தகவலும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காணலாம். இதே போல மாகாண சபை தேர்தலை வலியுறுத்தி ஏற்கனவே ஒன்று சேர்ந்திருக்கின்ற தமிழ் பேசும் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற 6 கட்சிகளுடன் இணைந்து செயற்படுவதற்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமிழரசு கட்சியினுடைய சந்திப்பின் போது இணக்கம் வெளியிடப்பட்டிருப்பதான இன்னும் ஒரு தகவலும் பிரதானமாக இருப்பதை காணலாம். அது குறித்தும் பார்க்கலாம். அதே போல மாகாண சபை தேர்தலுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த நிதி மீண்டும் திரைசேரி திணைக்களத்துக்கு சென்றிருக்கிறது என்பதும் தேர்தல் ஆணைக்குழுவினுடைய வருடாந்த அறிக்கையை மையப்படுத்திய செய்தி ஒன்றும் பத்திரிகையில் வந்திருப்பதை காணலாம். அது குறித்தும் விரிவாக பார்க்கலாம். அதே போல் நீதியமைச்சர் அர்ச்சனன் ஆணைக்காரருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை நாளைய தினம் சபாநாயகரிடம் கையளிக்கப்பட போகிறது. சகல எதிர்க்கட்சிகளும் இதற்கு ஆதரவு அளிப்பார்கள் என்பதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவிக்கிறது. போதிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழரசு கட்சி இதற்கு ஆதரவு அளிக்காது என்பதாக இரு அசாணக்கினவர்கள் தெரிவித்த கருத்துகளும் முக்கியமான செய்திகளாக வந்திருக்கின்றன. அத்துறவிலும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். செம்மணி மனித புதைகுழி அகழ் பணிகள் நேற்று தினம் இடம்பெற்றிருக்கிறது. அதன்போது 6 எலும்பு கூடுகள் மீட்கப்பட்டிருப்பதான தகவல்களும் பத்திரிகையில் வந்திருப்பதை காணலாம். அதே போல ஜனாதிபதி தற்போது வரவு செலவு அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட தயாரிப்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கின்றார். அதற்காக ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களையும் அழைத்து விசேடமான பேச்சு கல்வி அமைச்சு குறித்தான நிதி ஒதுக்கீடுகள் சம்பந்தமாகவும் அதே போல ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட நிதியில் மேற்கொள்ளப்பட்ட விடயங்கள் குறித்தான மீளாய்வு நடவடிக்கையும் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்றிருக்கிறது. அதன்போது ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். அரசு நிறுவனங்களுடைய செயற்பாடுகள் சம்பிதமடைவது மோசமடைவது திருப்தி இல்லாமல் போவது போன்ற விடயங்களை மையப்படுத்தி உளவு பிரிவு அறிக்கை ஒன்றை தயாரிக்குமாறு அல்லது உளவு பிரிவு அறிக்கையை தமக்கு வழங்குமாறு பாதுகாப்பு அமைச்சு விசேட அறிவுறுத்தல் ஒன்றை விடுத்திருப்பதான செய்தி ஒன்று முக்கியத்துவம் பெறுகிறது. அது குறித்து பார்க்கலாம். டெங்கு குறித்து மக்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். வைத்தியசாலைகளில் நோயாளர்களை அனுமதிக்க முடியாத அளவுக்கான பிரச்சனை இப்போது உருவாகியிருப்பதான செய்திகளும் முக்கியத்துவம் பெறுகிறது. அது குறித்தும் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகள் வந்திருக்கிறது. அது நாங்கள் பார்க்கலாம். கடும் வெப்பம் அதிகரிக்கப் போகிறது என்பதான இன்னும் ஒரு தகவலும் பத்திரிகையில் வருகிறது. அவை உள்ளிட்ட இன்னும் பல முக்கியமான தகவல்கள் பத்திரிகையில் வந்திருக்கின்றன. அது குறித்து நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். முதலாவதாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருக்கின்ற முக்கிய செய்தி குறித்து நாங்கள் பார்க்கலாம். இன்றைய திவைன பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு வந்திருக்கிறது. வரதி மக்த திவி நசாகினி மக்த போலீஸ் பரீட்சணையிட்ட கண்டாயம் துணக் சிடிகே மரணைய தாமத் அபிராஸ் என்பதாக திவைன பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது காணலாம். தற்கொலையா அல்லது அவர் அதாவது தன்னுடைய நிலை தடுமாறி துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றிருக்கிறதா அல்லது அது தவறுதலாக இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடா என்பது தொடர்பான விடயங்களை ஆராய்வதற்காக 3 போலீஸ் குழுக்களூடாக விசாரணை இடம்பெறுகிறது என்பதாக இன்றைய திவைன பத்திரிகை பிரதான தலைப்பிட அதே பத்திரிகையில் இன்னும் ஒரு செய்தியும் இருக்கிறது. அமுவென் அ அயகன விமர்சன சி டி விக்ரமரத்ன திவி நசாகன நாம் போலீஸ் கௌரவ ந என்பதாக இன்னும் ஒரு செய்தியும் இன்று தினம் திவைன பத்திரிகையில் வந்திருப்பது நாங்கள் காணலாம். அவரை அவர் இந்த மரணிப்பதற்கு முன்பதாக அவரை சந்திக்க வந்தவர்கள் தொடர்பான விடயங்கள் குறித்து விசாரணை இடம்பெற்று வருகிறது என்பதான ஒரு தகவல் இருக்கிறது. அதே போல இன்னும் ஒரு தகவலும் இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவருடைய மரணம் அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்ற விடயம் உறுதிப்படுத்தப்பட்டால் அவருக்கு போலீஸ் கௌரவம் வழங்கப்பட மாட்டாது என்பதாக இன்னும் ஒரு தகவல் ஒன்றும் திவைன பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அதே போல இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியும் இந்த விடயத்தை அடிப்படையாக வைத்து வெளியாகிறது. விக்ரமரத்னவின் மரணத்தில் மர்மம், 3 விசேட போலீஸ் குழுக்கள் விசாரணை, கொலையா தற்கொலையா துருவி துருவி தேடுகிறது சிஐடி என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை பிரதான தலைப்பிற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி டி விக்ரமரத்னவின் மரணம் தொடர்பில் பல்வேறு சந்தேகங்கள் ஏற்பட்டு வரும் நிலையில் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அவர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணங்கள் உள்ளனவா என்ற கோணத்தில் ஆராய்வதற்காக உடனடி உத்தரவின் பேரில் 3 விசேட போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மேல் மாகாண தெற்கு வலய குற்றத்தடுப்பு பிரிவின் மாலம்பே போலீசாரும் இணைந்து இந்த விரிவான விசாரணைகள் நடத்தி வருகின்றனர். சம்பவம் குறித்த தகவல் வெளியானதும் தற்போதைய போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய நேரில் சென்று நிலைமைகளை பார்வையிட்டார். அத்தோடு போலீசாரின் கோரிக்கைக்கு இணங்க கடுவலை நீதவான் அருண இந்திரஜித் புத்ததாஸ் சம்பவ இடத்துக்கு நேரில் சென்று பார்வையிட்டு முதற்கட்ட விசாரணைகளை மேற்கொண்டார். மரணம் தொடர்பான அடுத்த கட்ட நகர்வாக விக்ரமரத்னவின் இல்லத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை மையப்படுத்தியும் சம்பவத்துக்கு முன்பதாக வீட்டுக்கு வருகின்ற நபர்கள் குறித்தும் போலீசார் தீவிரமாக ஆராய்ந்து வருவதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இன்னும் பல விடயங்கள் குறித்தும் இங்கு விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை காலை 6:15 மணி முதல் 7:30 மணிக்குள் மாலம்பே தலாக என்ற பகுதியில் அமைந்துள்ள அவரது இல்லத்தில் இந்த விபரீத சம்பவம் பதிவாகி இருக்கிறது. வழக்கம்போல் காலையில் எழுந்து உடற்பயிற்சி செய்வதை வழக்கமாக கொண்ட விக்ரமரத்ன அன்றைய தினமும் தனது 2 போலீஸ் மெய் பாதுகாவலர்களோடு வெளியே சென்று வழக்கமான பயிற்சிகள் இடம்பெற்றுவிட்டு வீடு திரும்பியிருக்கின்றார். வீடு திரும்பியதும் உடற்பயிற்சிக்காக செல்வதற்கு முன்னர் அல்லது அதற்கு பின்னர் வீட்டுக்கு வெளியே இருந்த நாற்காலி ஒன்றில் அவர் அமர்ந்துள்ளார். பின்னர் தனது தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரியை அழைத்து துப்பாக்கியை கொண்டு வாருங்கள், அது புதியதா அல்லது பழையதா என்று பார்க்க வேண்டும் என கூறி அவரது பிஸ்டல் அல்லது ரிவால்வர் ரக கைத்துப்பாக்கியை கேட்டு பெற்றுள்ளார். அதனைத் தொடர்ந்து தனக்கு ஒரு தண்ணீர் போத்தலை எடுத்து வருமாறு கூறி பாதுகாப்பு அதிகாரியை வீட்டுக்குள் அனுப்பியுள்ளார். அவர் உள்ளே சென்ற சில நிமிடங்களில் துப்பாக்கி வெடிக்கும் ஓசை கேட்டுள்ளது. வெடிச்சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்திருக்கிறார்கள். பாதுகாப்பு அதிகாரியின் துப்பாக்கியால் தனது மார்பின் வலது பக்கத்தில் சுடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்ட விக்ரமரத்னவை வீட்டில் இருந்தவர்கள் உடனடியாக கொழும்பு கிழக்கு முள்ளேரியா ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றார்கள். எனினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சம்பவம் இடம்பெற்ற இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட மெய் பாதுகாவலின் துப்பாக்கியை நீதிமன்றத்துக்கு விடயங்களை அறிக்கைப்படுத்திய பின்னர் மேலதிக விசாரணைக்காக நாளை திங்கட்கிழமை அரசாங்க ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களத்திடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக மேல் மாகாண தெற்கு வலய குற்றத்தடுப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் சம்பந்த விஜயசேகர் தெரிவிக்கிறார். எந்த பிரச்சனைகளிலும் சிக்காத தியானம் மற்றும் சமய வழிபாடுகள் ஈடுபடும் நட்பண்புகள் கொண்ட ஒரு நபர் ஏன் இந்த முடிவை எடுத்தார் என்ற கேள்வி எழுந்த நிலையில் விசாரணையாளர்கள் அவரது மனைவி 2 பிள்ளைகள் உட்பட வீட்டில் இருந்தவருடமும் வாக்குமூலங்களை பெற்று வருகின்றார்கள். விக்ரமத்தவின் மனைவியிடம் பெறப்பட்ட வாக்குமூலத்தின்படி தங்களது மகனின் நீதிமன்ற விவகாரம் காரணமாக விக்ரமரத்னம் மிகுந்த மன உளைச்சலிலும் மனவேதனையிலும் இருந்திருக்கிறார் என்பது தெரியவந்திருக்கிறது. மகனின் மனைவி வேறொருவரோடு நெருங்கிய தொடர்பு வைத்துள்ளதாக கூறி விவகாரத்து வழக்கு தாக்கல் செய்திருந்ததோடு குடும்ப வன்முறைகள் ஆளானதாக கூறி சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்திலும் புகார் அளித்திருந்தார். தான் போலீஸ் மா அதிபராக பதவி வகித்த போலீஸ் இணைக்களத்தின் பணியகம் தனது மகனின் பிரச்சினையில் நடந்து கொண்ட விதம் குறித்து விக்ரம் ரத்ன தனது நெருங்கிய நண்பர்களிடம் சிலரிடம் மிகுந்த கவலையுடன் பேசியிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. 1963 மார்ச் 26 என்று பிறந்த சி டி விக்ரம் ரத்ன உயிரிழக்கும் போது அவருக்கு 63 வயதாகும். ஆனந்தா கல்லூரி பல்கலைக்கழகம் மற்றும் ஜான் குத்தலாவல பல்கலைக்கழகங்களில் பழைய மாணவரான இவர் 1986 உதவி அத்தியட்சகர் பதவியில் இணைந்து 37 வருடங்கள் போலீஸ் சேவையில் பணியாற்றினார். 2019 பதில் போலீஸ் மாதிபராக நியமிக்கப்பட்டு 2020 நவம்பர் இலங்கையின் 35வது போலீஸ் மாதிபராக பதவியேற்றார். 2023 நவம்பரில் அவர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்றார். மதுப்பழ புகைப்பழம் வழக்கமற்ற நல்ல தேக ஆரோக்கியத்துடன் இருந்த அவர் தற்கொலை செய்து கொண்டதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிப்பதன் காரணமாக போலீஸ் திணைக்கள விதிமுறைகளின்படி இறுதிக்கிரியைகளின் போது அவருக்கு போலீஸ் மரியாதை வழங்கப்பட மாட்டாது என்றும் பூதவுடலுக்கு போலீஸ் சீருடை அணிவிக்கப்பட மாட்டாது என்றும் போலீஸ் தரப்பு தெரிவிக்கிறது. அவரது பூதவுடல் கொழும்பில் உள்ள தனியார் மலர்சாலை ஒன்றில் வைக்கப்பட்டதோடு இறுதிக்கிரியைகள் நாளை திங்கட்கிழமை நடத்தப்பட உள்ளதாகவும் அந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அவர் தற்கொலை செய்து கொண்டதாக இதுவரை வெளியான தகவலில் இந்த விடயங்கள் கூறப்பட்டு வருவதனால் அவருக்கு போலீஸ் மரியாதை வழங்கப்பட மாட்டாது இறுதிக்கிரியையின் போது என்பதுதான் அந்த செய்தியாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை காணலாம். 3 குழுக்கள் ஊடாக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக அந்த செய்தி இடம்பெறுகிறது. அதே போல இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் தொடர்பான செய்தி ஒன்று, முன்னாள் போலீஸ் மாதிபர் விக்ரம் ரத்ன உயிரிழந்தமை தொடர்பில் 10 பேரிடம் வாக்குமூலம் என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுவதை பார்க்கலாம். முன்னாள் போலீஸ் மாதிபர் சி டி விக்ரம் ரத்ன உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை 10 மேற்பட்டோரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். 63 வயதான அவர் நேற்று முன்தினம் காலை மாலம்பே தலாகன பகுதியிலே அவருடைய வீட்டில் உயிரிழந்ததை அடுத்து அவருடைய மரணம் தொடர்பாக தற்போது காணப்படுகின்ற சந்தேகங்கள் அடிப்படையாக வைத்து இதுவரைக்கும் 10 பேரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகத்தான் அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல இந்த விவகாரம் தொடர்பாக இப்போது எதிர்க்கட்சிகள் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து

அருவமான முறையில் உயிரிழப்பது அச்சுறுத்தல், ஐக்கிய மக்கள் சக்தி விசனம் என்பதாக வீரகேசரி பத்திரிகை பிரதான தலைப்பிட்டு அதனை குறிப்பிடுகிறது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பல விடயங்களை வெளிப்படுத்திய முன்னாள் போலீஸ் அதிபர் சி டி விக்ரமரத்னவின் மரணம் பாரிய சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. சர்ச்சைக்குரிய சம்பவங்களின் சாட்சியாளர்கள் மர்மமான முறையில் உயிரிழப்பது அச்சுறுத்தலானது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் குருணாகல் மாவட்ட பார்லமெண்ட் உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்திருக்கிறார். குருணாகல் பகுதியில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணலாம். இலங்கை வரலாற்றில் போலீஸ் மா அதிபராக பதவி வைத்த ஒருவர் தற்கொலை செய்து கொண்டமை இதுவே முதன்முறையாகும். முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி டி விக்ரமரத்னவின் மரணம் பாரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. சர்ச்சைக்குரிய சம்பவங்களின் சாட்சியாளர்கள் மர்மமான முறையில் உயிரிழப்பது அச்சுறுத்தலானது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் சம்பவம் தொடர்பில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி டி விக்ரமரத்ன பல விடயங்களை வெளிப்படுத்தியிருக்கின்றார். தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு அவருக்கு தனிப்பட்ட பிரச்சனை எதுவும் இருக்கவில்லை என்று குறிப்பிடப்படுகிறது. அவ்வாறான பின்னணியில் இந்த மரணத்தை தற்கொலை என்று அடையாளப்படுத்த ஒரு தரப்பினர் முயற்சிக்கிறார்கள். தற்போது அரசு சேவையில் உள்ள அரசு சேவையாளர்களுக்கும் ஓய்வு பெற்ற சேவையாளர்களுக்கும் கடும் அழுத்தம் பிரயோகிக்கப்படுவதை அவதானிக்க முடிகிறது. இது முறையற்றதொரு செயற்பாடாகும். அரசாங்கம் இதற்கான காரணத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதாக நளின் பண்டார எதிரபான தன்னுடைய கருத்தை முன்வைத்திருப்பதை காணலாம். அதேபோல நாமல் கருணரத்ன அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்து இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய இரண்டாம் பக்கத்தில் வருகிறது. எத்தனை பேர் இன்னமும் தற்கொலை செய்வார்கள்? பிரதி அமைச்சர் நாமல் கருணரத்ன கேள்வி என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எதிர்கட்சியின் பல உறுப்பினர்கள் பிணையில்தான் வெளியில் இருக்கிறார்கள். பலர் வெகு விரைவில் சிறை செல்லவிருக்கிறார்கள். இன்னும் எத்தனை பேர் தற்கொலை செய்து கொள்வார்கள் என்று தெரியவில்லை என்று விவசாயத்துறை பிரதி அமைச்சர் நாமல் கருணரத்ன தெரிவித்திருக்கின்றார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் முக்கியமாக இடம்பெடுத்திருக்கிறது. சர்ச்சைக்குரிய வழக்குகள் மற்றும் ஊழல் மோசடியோடு தொடர்புடைய சாட்சிகளின் மர்மமான முறையில் உயிரிழப்பது கவலைக்குரியது. ஏபஸ் கொலோன் விவகாரம் தொடர்பில் ஸ்ரீலங்கா நியாயஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் கபில சந்திரசேன லஞ்சம் ஊழல் ஆணைக்குழுவுக்கு சத்திய கடதாசி ஊடாக பல விடயங்களை வெளிப்படுத்தியுள்ளார். ஏபஸ் கொலோனோ மோசடியில்தான் அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு தங்காலை காற்று நிலத்தில் வைத்து லஞ்சத்தொகையை வழங்கியதாகவும் பிரியங்கர ஜெயரத்னவுக்கும் லஞ்சம் வழங்கியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதன் பின்னர் அவர் மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கின்றார். தற்போது முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி டி விக்ரமரத்ன மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கின்றார். இந்த மரணம் தொடர்பில் முறையான விசாரணை இடம்பெறுகின்றன. கடந்த கால படுகொலைகள் மற்றும் ஊழல் மோசடிகள் தொடர்பில் விரிவான விசாரணைகள் இடம்பெறுகின்ற நிலையில் அதனுடன் தொடர்புடையவர்கள் பலர் அச்சமடைந்திருக்கிறார்கள். எதிர்கட்சியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் தற்போது பிணையில் வெளியில் இருக்கிறார்கள். வெகு விரைவில் அவர்கள் சிறைக்கு செல்வார்கள். இன்னும் எத்தனை பேர் தற்கொலை செய்து கொள்வார் என்று தெரியவில்லை. ராஜபக்ஷ குடும்பத்தின் சகலருக்கும் வழக்குகள் உள்ளன. அனைவரும் வரிசையாக வழக்கு விசாரணைக்காக செல்கிறார்கள். வழக்குகளில் இருந்து குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காகவே ராஜபக்சர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வர முயற்சிக்கிறார்கள் என்பதாகவும் நேற்று தினம் பிரதி அமைச்சர் நாமல் கருணரத்ன அவர்கள் தெரிவித்ததாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை இரண்டாம் பாகத்தில் அது பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி டி விக்ரமரத்னவினுடைய அண்மை கால செயற்பாடுகள் மற்றும் அவருடைய விசாரணை தகவல் குறித்தான பல்வேறு விடயங்கள் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்தி, உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் அதிர்ச்சி திருப்பம், தற்கொலைக்கு முன் சிஐடியிடம் தெரிவித்த பல்வேறு ரகசியங்கள் அதுதான் அவரது அதிர்ச்சி மரணத்துக்கு காரணமா என்று கேள்விக்குறியோடு இன்றைய தினக்குரல் பத்திரிகை தலைப்பெற்றுவதை நாங்கள் காணலாம். முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி டி விக்ரமரத்ன இறப்பதற்கு முன்னர் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு மிக முக்கியமான சாட்சியங்களை வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர் குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு வழங்கியதாக தெரிவிக்கப்படும் மிக முக்கியமான சாட்சியம் ஒன்றின் விவரங்களை ஊடகவியலாளர் யூடியூப் சேனல் ஒன்றில் ஒரு ஊடகவியலாளர் வெளிப்படுத்தியிருப்பதாக அந்த தகவலும் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதில் கூறப்பட்ட பல விடயங்கள் இன்றைய பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அன்றைய பொது பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகரவின் அமைச்சரை கண்டிப்பாக இந்த விடயங்கள் இடம்பெற்றிருப்பதாக கொண்டப்படுகிறது. குறிப்பாக முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி டி விக்ரமரத்ன வெள்ளிக்கிழமை தனது வீட்டில் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிற நிலையில் இதற்கு முன்னர் அவரால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பாக முக்கிய வாக்குமூலங்களை வழங்கியிருந்ததாக ஊடகவியலாளர் கல்ப குணரத்ன பல தகவல்களை வெளியிட்டிருப்பதாக தெரிய வருகிறது. முன்னாள் போலீஸ் மா அதிபர் வழங்கிய வாக்குமூலம் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் 2020

0: மாதம் 11 தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ, முன்னாள் அரசு புலனாய்வுப் பிரிவு தலைவர் சுரேஷ் சலே மற்றும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் தற்கொலை குண்டுதாரி ஒருவரின் மனைவி சாரா ஜஸ்பின் ஆகியோர் தொடர்பிலும் இந்திய புலனாய்வு அதிகாரி ஒருவரோடு நடத்தப்பட்ட கலந்துரையாடல் குறித்தும் முன்னாள் போலீஸ் மாதிபர் இந்த வாக்குமூலத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக குறித்த யூ டியூப் நிகழ்ச்சியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் முக்கிய சந்தேக நபர்களில் ஒருவரான சாரா ஜஸ்பின் இறந்துவிட்டதை உறுதிப்படுத்துவதற்காக மீண்டும் மீண்டும் டிஎன்ஏ பரிசோதனைகளை மேற்கொள்ளுமாறு சுரேஷ் சலே தேசிய பாதுகாப்பு சபையில் வலியுறுத்துவதை வழக்கமாக கொண்டிருந்தார் என்பதாகவும் விக்ரமத்தமின் வாக்குமூலத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. சிறைச்சாலை நெரிசல் குறித்தும் பகுப்பாய்வு அறிக்கை தொடர்பான போலீசாரின் பங்களிப்பு குறித்தும் அவரது வாக்குமூலத்தில் விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருப்பதாக ஊடகவியலாளர் கல்ப குணரத்தன் வெளிப்படுத்தியிருக்கின்றார். அதேபோன்று சாரா ஜாஸ்மின் குறித்து இந்திய புலனாய்வு பிரிவினர் தொடர்ந்து விசாரித்து வந்ததாகவும் அவரை பற்றிய உறுதியான தகவலை புதுடெல்லியில் எதிர்பார்ப்பதாக இந்திய புலனாய்வு தலைவர் ஒருவன் தன்னிடம் தெரிவித்த விதம் குறித்து முன்னாள் போலீஸ் மாதிபர் இந்த வாக்குமூலத்தின் மூலம் வெளிப்படுத்தியிருப்பதாகவும் ஊடகவியலாளர் கல்ப குணரத்ன வெளியிட்டுள்ள அந்த வீடியோவில் குறிப்பிட்டிருப்பதாகவும் அந்த தகவலும் இன்றைய தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தியாக இருப்பது காணலாம். அதே போல இன்னும் ஒரு தகவல் ஒன்றும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் தொடர்பாக வருகிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் ரகசிய குழுவில் முன்னாள் போலீஸ் மாதிபர் விக்ரமரத்ன என்று கேள்விக்குறியோடு அந்த செய்தி இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் வந்திருப்பதை காணலாம். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் நடந்த பின்னர் அதன் சாட்சியங்கள் மற்றும் பிரதான சூத்திரதாரியாக செயற்பட்டவர்களை காப்பாற்றுவதற்காக சுரேஷ் சலே தலைமையில் செயற்பட்ட பிரதான குழுவில் முன்னாள் போலீஸ் மாதிபர் சி டி விக்ரமரத்னமும் இருந்திருப்பதாக லண்டனிலிருந்து இயங்கும் இலங்கை போலீசாரை அரசியல் அழுத்தங்களில் இருந்து பாதுகாக்கும் சர்வதேச அமைப்பு புலனாய்வு தகவல்களை மேற்கோள் காட்டி அதிர்ச்சி தகவல்களை வெளியிட்டிருப்பதாக முக்கிய இணையதளங்கள் செய்தி வெளியிட்டிருப்பதை மேற்கோள் காட்டி அந்த செய்திகளும் இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையுடைய முக்கியமான செய்தியாக இருப்பதை காணலாம். அன்றைய பொது பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகரவின் அமைச்சு கட்டிடத்தின் மேல் மாடியில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் காலை 9 மணிக்கு குறித்த குழு கூடியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த குழுவில் சரத் வீரசேகர, ஜெனரல் ஜகத் அல்விஸ், டபிள்யூ திலகரத்ன, சி டி விக்ரமரத்ன, அன்று போலீஸ் மாதிபர் ஆகியோரை முக்கிய பங்கு வகித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இலங்கையின் போலீஸ் மாதிபர் அன்று குற்றவாளிகளை பிடிக்கும் இடத்தில் இருக்கவில்லை. சீருடையை அணிந்து கொண்டு சரத் போன்றோரோடு இணைந்து உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பெருமளவிலான சாட்சியங்களை அளித்திருக்கிறார் என்பதும் இந்த விடயத்தில் சுட்டிக்காட்டப்படுகிறது. அதில் முக்கியமானது உயிருள்ள சாட்சியாக இருந்த சாரா ஜாஸ்பின் இறந்துவிட்டார் என்று காட்டுவதற்காக மூன்றாவது டிஎன்ஏ பரிசோதனை செய்வதற்கு முன்பு முதலாவது இரண்டாவது என்று சிலவற்றை செய்திருக்கிறார்கள் என்பதாக தெரிய வருகிறது. இந்த கும்பல் நடத்தும் கூட்டத்துக்கு வேறு யாரும் செல்ல முடியாது. அன்றைய தினம் அந்த கட்டிடத்துக்கு சுரேஷ் சாலை வந்தவுடன் அனைத்து கதவுகளும் முழுமையாக மூடப்படும், ராணுவம் நிறுத்தப்படும், இந்த கலந்துரையாடல் முடியும் வரை கமாண்டோக்கள் கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள், அந்த கலந்துரையாடலில்தான் தீர்மானங்கள் எடுக்கப்படும் என்பதாகவும் இந்த சர்வதேச வலையமைப்பினுடைய தகவலை அடிப்படையாக வைத்து இணையதளங்கள் வெளியிட்டிருக்கின்ற முக்கிய இணையதளங்கள் வெளியிட்டிருக்கின்ற செய்திகளை மேற்கோள் காட்டி இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை காணலாம். இதனுடைய உண்மைத்தன்மை தொடர்பான விடயங்கள் அந்த பத்திரிகையை உரித்தான விடயம் இருந்த போதிலும் இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையுடைய முதற்பக்கு செய்தியாக அந்த செய்தியும் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்டியிருந்தோம். அடுத்து இன்னும் ஒரு தகவலும் முக்கியமான செய்தி. ஆனந்த விஜயபால் அமைச்சர் அவர்கள் தெரிவித்த ஒரு தகவல் இன்றைய வீரகேசரி பத்திரிகை வெளியாயிருக்கிறது. சிடி விக்ரமரத்னவின் மரணம் கொலையா தற்கொலையா, அரசு ரசாயன பகுப்பாய்வின் பின்னரே முடிவுக்கு வர முடியும் என்கிறார் அமைச்சர் ஆனந்த விஜயபால் என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. முன்னாள் போலீஸ் மாதிபர் சி டி விக்ரமரத்னவின் மரணம் கொலையா தற்கொலையா என்பது உள்ளிட்ட அனைத்து விடயங்களும் அரசு ரசாயன பகுப்பாய்வின் பின்னரே முடிவாகும், தற்போது நிலையில் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது என பொது பாதுகாப்பு பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் சிடி ஆனந்த விஜயபால் அவர்கள் இந்த சிடி விக்ரமத்தினுடைய மரணம் தொடர்பான விடயங்கள் பற்றி கூறுகின்ற போது இதனை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. முன்னாள் போலீஸ் மாதிபர் சி டி விக்ரமத்தின் மரணம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், முன்னாள் போலீஸ் மாதிபர் சி டி விக்ரமத்தின் மரணம் தொடர்பில் தற்போது தீவிரமாக விசாரணை முன்னெடுக்கப்படுகிறது. குறிப்பாக அவரது மெய் பாதுகாவலர், மனைவி, மகன் உள்ளிட்ட நெருக்கமானவர்களிடத்தில் வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளன. அத்துடன் துப்பாக்கி பிரயோகத்தின் மூலம் அவர் அவர் உயிரிழப்பார் என்பது திறந்த நீதவான் நீதிமன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் மரணமடைந்த இடத்தில் மீட்கப்பட்ட சான்று பொருட்கள் அனைத்தும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. அவ்வாறான நிலையில் அவரது மரணம் கொலையா தற்கொலையா என்பது குறித்து தற்போது கூற முடியாது. விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் அரசு ரசாயன பகுப்பாய்வாளரின் அறிக்கை வெளிவந்த பின்னரே இறுதியான தீர்மானத்துக்கு வர முடியும். எவ்வாறாயினும் முன்னாள் போலீஸ் அதிபரின் விடயத்தில் வெளிப்படையான பக்கச்சார்பற்ற விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. எதிர்க்கட்சிகள் குறித்த விடயத்தினை வைத்து அரசியல் சுயலாபம் தேடுவதற்கு முயற்சிக்கிறது என்பதாகவும் அமைச்சர் ஆனந்த் விஜயபால் அவர்கள் தெரிவித்த கருத்தும் இன்று தினம் பத்திரிகையினுடைய சிடி விக்ரமத்தா அவர்களுடைய விடயங்களை அடிப்படையாக வைத்து வெளியான செய்திகளாக இடம்பெடுத்திருந்த நாங்கள் காணலாம். அடுத்து இன்று தினம் பத்திரிகைகள் வெளியாக இருக்கின்ற இன்னொரு முக்கியமான செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்க்க போகின்றோம். இன்றைய லங்காதீப் பத்திரிகையில் மதுரமான செய்தி வந்திருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையில் மதுரமான செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. லங்காதீப் பத்திரிகையில் வெளியான செய்தி, ரணில் பிராஸ்பதிந்தா சஜித்கே ரெஸ்விமிட்ட யை என்பதாக இன்றைய லங்காதீப் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலும் அதுபான செய்தி வருகிறது. அரசாங்கத்துக்கு எதிராக களம் இறங்கும் எதிர்க்கட்சிகள், நீதியரசர்களின் ஓய்வு வயது நீடிப்புக்கு எதிர்ப்பு, வியாழக்கிழமை கொழும்பில் அவசர கூட்டத்துக்கு ஏற்பாடு என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. பிரதம நீதியரசர் மற்றும் உயர் நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை மேலும் 2 வருடங்களுக்கு நீடிப்பதற்கு அரசாங்கம் மேற்கொண்டு வரும் முயற்சிக்கு எதிராக பாரிய அரசியல் போராட்டம் ஒன்றை முன்னெடுப்பதற்கு எதிர்க்கட்சிகள் தயாராகி வருகின்றன. அதற்கமைய பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் மற்றும் பிரதிநிதித்துவப்படுத்தாத அனைத்து எதிர்க்கட்சிகளிடம் அவசர கூட்டம் ஒன்றை எதிர்வரும் வியாழக்கிழமை நடத்துவதற்கான எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தை நடத்துவதற்கான எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நடவடிக்கை எடுத்திருக்கின்றார். அரசாங்கத்தின் தீர்மானமானது நாட்டின் நீதித்துறையின் சுயாதீனத்தன்மையை கடுமையாக பாதிக்கும் என அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். இதற்கு எதிராக நாடளாவிய சிவில் மற்றும் அரசியல் ரீதியான பாரிய அழுத்தங்களை உருவாக்குவதே இந்த கூட்டத்தின் பிரதான நோக்கமாகும் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டிருக்கின்றார். இக்கூட்டத்திற்கான உத்தியோகபூர்வ அழைப்பை விடுக்கும் நோக்கில் கடந்த வாரம் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அனைத்து எதிர்க்கட்சிகளின் தலைவர்களோடும் தனித்தனியாக தொலைபேசி வாயிலாக கலந்துரையாடியிருக்கின்றார். இதன்போது அரசாங்கத்தின் நடவடிக்கை எதிராக கூட்டு போராட்டம் ஒன்றை முன்னெடுப்பதற்கு அவசியம் குறித்தும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். எதிர்க்கட்சி தலைவர் இந்த அழைப்பிற்கு பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்திக் கொண்ட மற்றும் அதற்கு வெளியில் உள்ள அனைத்து கட்சிகளின் தலைவர்களும் சாதகமான பதிலை வழங்கியுள்ளதோடு இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு இணக்கம் தெரிவித்திருக்கிறார்கள். உயர் நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு காலத்தை இழைப்பதற்கான அரசாங்கத்தின் இந்த திட்டத்துக்கு எதிராக ஏற்கனவே நாட்டின் சட்டத்துறையினர் மற்றும் சர்வதேச அமைப்புகள் தமது கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்றன. குறிப்பாக இலங்கை நீதிச்சேவை சங்கம், இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஆகியன உள்நாட்டு அமைப்புகளோடு இணைந்து ஆசிய சட்டத்தரணிகள் சங்கம் மற்றும் பொதுநலவாய சட்டத்தரணிகள் சங்கம் ஆகிய சர்வதேச அமைப்புகளும் அரசாங்கத்தின் இந்த முயற்சிக்கு தமது பகிரங்க எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் என்பது முக்கியமான விவகாரம். எனவே இந்த கூட்டம் எதிர்வரும் வியாழக்கிழமை இடம்பெறப்போகிறது எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில். அந்த கூட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கலந்து கொள்ளவிருக்கிறார் என்பதாகத்தான் இன்றைய தினம் லங்காதீப் பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் காணோம். எனவே 23ஆம் தேதி இந்த கூட்டத்தில் அவர் கலந்து கொள்வது உறுதி என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினம் ஐக்கிய தேசிய கட்சியை மேற்கோள் காட்டி லங்காதீப் பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் பல முக்கியமான தகவல்கள் வந்திருக்கிறது, அது குறித்தும் நாங்கள் இப்போது பார்க்கலாம். வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது, மாகாண சபை தேர்தலை வலியுறுத்தி 6 கட்சிகளுடன் இணைந்து செயற்பாடு, அதிகாரங்களை மீள பெறுவதற்கு எதிராக கூட்டு செயற்பாடு, தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சந்திப்பில் தீர்மானம் என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் பார்க்கலாம். மாகாண சபைகளுக்கான தேர்தல் தொடர்ச்சியாக தாமதிக்கப்பட்டு வருகின்றமையை தீவிரமாக கவனத்தில் கொண்டு பொது தளத்தில் இணைந்துள்ள தமிழ் முஸ்லிம் மலையக மக்களை பிரயத்துவ செய்யும் 6 அரசியல் கட்சிகளோடு இணைந்து விசேட செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு இலங்கை தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தீர்மானித்துள்ளன. அத்தோடு மாகாணங்களுக்கான அதிகாரங்களை மத்திய அரசாங்கம் மீளப்பெறுவதற்கு எதிராக அதிகாரிகளையும் பொதுமக்களையும் தெளிவுபடுத்தும் முகமாக விசேட விழிப்புணர்வு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கும் இரு தரப்பினரும் முடிவெடுத்திருக்கின்றார்கள். இலங்கை தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று தினம் யாழ்ப்பாணத்தில் உள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சிவிகே சிவஞானத்தினுடைய அலுவலகத்தில் முற்பகல் 10 மணிக்கு ஆரம்பமாகி நண்பகல் 12 மணி வரை இடம்பெற்றிருக்கிறது. இந்த சந்திப்பில் தமிழரசு கட்சியின் சார்பில் சி வி கே சிவஞானம், ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் ஆகியோரும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் அதன் பொதுச் செயலாளர் நாகலிங்கம் ரட்டலிங்கம், தர்மலிங்கம் சித்தார்த்தன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், முருகேசி சந்திரகுமார், வேந்தன் ஆகியோரும் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த சந்திப்பு தொடர்பில் தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் அவர்கள் ஊடகங்களுக்கு கருத்துக்களை முன்வைத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அப்போது அவர் பல விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். சுதந்திர இலங்கையில் அதிகாரங்களை பகிர்ந்து வாழ்வதற்கு விளக்கப்பட்டதன் காரணத்தால் தான் தனிநாடு என்ற கோரிக்கை எழுந்தது. ஆகவே பிளவுபடாத நாட்டுக்குள் அதிஉச்ச அதிகார பகிர்வு மீளப்பெறாத வகையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது மிக அடிப்படையான கோரிக்கையாக உள்ளது. அந்த வகையில் அதிகார பகிர்வு தொடர்பில் விடயங்களை அடுத்த தலைமுறையினருக்கு கட்சியின் செயற்பாட்டாளர்களுக்கும் எடுத்துரைப்பதற்கான தீர்மானத்தை எடுத்திருக்கின்றோம். தற்போது நிலைமையில் கல்வி, சுகாதாரம் என்பன மாகாணங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அதிகாரங்களாகும். காணி, போலீஸ் ஆகிய அதிகாரங்களை கோரும் நாங்கள் வழங்கப்பட்ட அதிகாரங்களை மீண்டும் மத்திய அரசாங்கம் எடுத்துக் கொள்வதற்கு துணை போக முடியாது. குறிப்பாக தேசிய பாடசாலை, தேசிய வைத்தியசாலை என்ற போர்வையில் அதிகாரங்கள் மீளப்பெறப்படுவதற்கு துணை போக முடியாது. அதிகாரங்கள் பற்றிய விளக்கமில்லாதது தேசிய பாடசாலையாக இருந்தால், தேசிய வைத்தியசாலையாக இருந்தால் எமக்கு அதிக நன்மைகள் கிடைக்கும் என்று நினைத்து செயற்படுபவர்களுக்கு உரிய விளக்கங்களை வழங்க வேண்டியிருக்கிறது. அந்த வகையில் நீண்டகால போராட்டத்தின் அடிப்படையில் எமக்கு கிடைத்த மிகச்சிறிய அதிகாரங்களையும் மீண்டும் மத்திய அரசு பெற்றுக்கொள்வதற்கு தமிழ் மக்களை பிரயத்தம் செய்யும் எவரும் துணை போகக் கூடாது என்பதை பகிரங்கமாக கோரிக்கையாக முன்வைக்கின்றோம். அதேநேரம் 6 கட்சிகள் தற்போது ஒன்றிணைந்துள்ளன. அந்த தளமானது நாட்டின் மொத்த சனத்தொகையில் 25% மக்களை பிரயத்தம் செய்யும் அரசியல் கட்சிகளின் பொதுத்தளமாகும். அந்த தளமானது மக்கள் விடயங்களில் இணங்கும் விடயங்களை, மக்களது விடயங்களில் இணங்கும் விடயங்களை ஒன்றிணைத்து முன்னெடுப்பதற்கான விடயமாகும். எனவே அதன் அடிப்படையில் புதிய அரசியல் அமைப்பு, காணி பிரச்சினை, மாகாண சபை தேர்தல் விடயங்களை குறித்த கூட்டணி முன்னெடுப்பதற்கு இணங்கியுள்ள நிலையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடான சந்திப்பில் குறித்த 6 கட்சிகள் ஒன்றிணைந்த தளத்தை பயன்படுத்தி அவ்விடயங்களை கொழும்பில் உள்ள இந்தியா உள்ளிட்ட ராஜதந்திரிகளை சந்தித்து எடுத்துரைப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்ட நிலையில் அவ்விடயங்கள் 6 கட்சிகளின் கூட்டு தளத்தில் அதனை வெளிப்படுத்தியிருப்பதாகவும் நேற்றைய தினம் எம் ஏ சுமந்திரன் அவர்கள் இந்த சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு தொடர்பாக தெளிவுபடுத்தும் போது குறிப்பிட்ட விடயங்கள் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். அடுத்து இன்னும் ஒரு தகவல், இன்றைய தினம் திவயின பத்திரிகையினுடைய செய்தியாக இடம்பெறுகிறது. பலசபா சந்தையே சல்லி ஹரவாயவே என்பதாக இன்னும் ஒரு செய்தியும் பிரதானமான செய்தியாக இடம்பெறுத்திருப்பதை காணலாம். எனவே மாகாண சபை தேர்தல் தொடர்பான விடயத்தை மையப்படுத்தி இந்த 6 கட்சிகள் செயற்படுவதற்கு தீர்மானம் எடுக்கப்படும் நிலையில் இன்னும் ஒரு தகவலும் தொடர்பாக வந்திருக்கிறது. அதாவது மாகாண சபை தேர்தலை நடத்தப்படாத காரணத்தினால் இந்த வருடம் 2025 ஆண்டில் மாகாண சபை தேர்தலுக்காக தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த 9,000 மில்லியன் ரூபாய் தேசிய வரவு செலவு திட்ட திணைக்களத்துக்கு மீள அனுப்பப்பட்டிருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தொடர்புடைய 2025 ஆண்டுக்கான அறிக்கையில், வருடாந்த அறிக்கையில் இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே இந்த வருடம் இந்த தேர்தல் நடைபெறாத காரணத்தினால் அந்த இந்த வருடத்தில் தேர்தலுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த 9,000 மில்லியன் ரூபாய் மீள வரவு செலவு திட்ட திணைக்களத்திற்கு அனுப்பப்பட்டிருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவினுடைய அறிக்கையை மேற்கோள் காட்டி இன்றைய திவயின பத்திரிகையில் அதுரமான செய்தி இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து நம்பிக்கையில்லா பிரேரணி தொடர்பான செய்தியும் முக்கியத்துவம் பெறுகிறது. அது குறித்தும் நாங்கள் இப்போது பார்க்கலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் நம்பிக்கையில்லா பிரேரணை இவ்வாரம் சபாநாயகரிடம், எதிர்கட்சிகள் சகலரும் ஆதரிப்பர் என்கிறது ஐக்கிய மக்கள் சக்தி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. அதுதொடர்பில் நாங்கள் விரிவாக பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8

வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்வையிடந்திருக்கிறோம். அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகையிலேயே இருக்கின்ற செய்தி, நம்பிக்கை இல்லா பிறரனை இவ்வாறம் சபாநாயகரிடம் எதிர்க்கட்சியில் சகலரும் ஆதரிப்பர் என்கிறது ஐக்கிய மக்கள் சக்தி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்படுகிறது. நீதி அமைச்சர் அஸ்வின் நாணயக்காரவுக்கு எதிராக நம்பிக்கை இல்லா பிறரனையை இவ்வாறம் சபாநாயகரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். எதிர்க்கட்சிகளின் சகல உறுப்பினர்களும் நம்பிக்கை இல்லா பிறரனைக்கு ஆதரவளிப்பார்கள் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் களத்துறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்திருக்கின்றார். நீதி அமைச்சர் தனக்குரிய அனைத்து பொறுப்புகளையும் தட்டி கழித்திருக்கின்றார். நீர்கொழும்பு சிறைச்சாலை ஏற்பட்ட பதற்றநிலையின் காரணமாக உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகளினுடைய விடயங்களை அடிப்படையாக வைத்தும் மற்றும் கைதிகளின் பாதுகாப்பு குறித்தனது பொறுப்பையும் கடமையையும் நிறைவேற்ற தவறியதன் காரணமாக அமைச்சருக்கு எதிராக இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டுவர தீர்மானித்துள்ளோம். இதற்கமைய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையில் கடந்த 10ஆம் தேதி பாராளுமன்றத்தில் கைவிட்டார்கள். இதன் பிரேரணை இவ்வாறும் சபாநாயகரிடம் கையளிக்கப்படும். நீதி அமைச்சர் மீதான குற்றச்சாட்டை நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நம்பிக்கையில்லா பிரேரணையை சபாநாயகர் ஏற்க வேண்டும். பாராளுமன்றில் அங்கம் வைக்கும் சகல எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவளிப்பார்கள் என்பதாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தெரிவித்த தகவலை மேற்கோள் காட்டி அந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை காணலாம். இருந்தபோதிலும் இன்றைய தினம் மற்றும் ஒரு தகவல் வெளியாகிறது. இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் நீதி அமைச்சருக்கு எதிரான பிரேரணையை தமிழரசு கட்சி ஆதரிக்க மாட்டாது சாணக்கியன் எம்பி கூறுகிறார் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. நீதி அமைச்சர் அஸ்வின் நாணயக்காரவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களிக்கப் போவதில்லை, நம்பிக்கையில்லா பிரேரணையில் கையொப்பமிடப் போவதில்லை என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் சாணக்கியன் சமாணிக்கம் தெரிவித்திருக்கின்றார். நீதி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை குறித்து வினவிய போதே அந்த விடயங்களை அவர் கூறுகிறார். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் விவகாரத்தை முன்னிலைப்படுத்தி நீதி அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டுவர பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானித்துள்ளது. இந்த நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு இலங்கை தமிழரசு கட்சி ஆதரவளிக்கப் போவதில்லை, வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவும் போவதில்லை. கடந்த காலங்களில் நாட்டில் உள்ள சிறைச்சாலைகளில் தமிழ் அரசியல் கைதிகள் திட்டமிட்ட வகையில் படுகொலை செய்யப்பட்டார்கள். அவர்களுக்கு இன்றளவில் நீதி கிடைக்கவில்லை. பிரதான எதிர்க்கட்சிகள் அது குறித்து பேசவில்லை. சிறைச்சாலை கட்டமைப்பு புனரமைக்கப்பட வேண்டும் என்பதை தொடர்ச்சியாக வலியுறுத்துகிறோம். அரசாங்கம் அது குறித்து விசேட கவனம் செலுத்த வேண்டும் என்பதாகவும் சாணக்கியன் அவர்கள் தெரிவித்த கருத்தும் முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்றைய மௌபிம பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இன்னும் ஒரு தகவலை கொண்டு வந்திருப்பதை பார்க்கலாம். அது குறித்து நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். சிறக்கருவாண்ட மூன தீமட்ட பந்தனாகாரையின் சுப்ரி பான்சியாக் என்பதாக இன்றைய தினம் மௌபிம பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை காணலாம். எனவே சிறைச்சாலைகளில் பணிக்கமர்த்துவதற்காக 500 சிறைச்சாலை பயிற்றப்பட்ட அதிகாரிகளை கடமையில் சேவையில் ஈடுபடுத்த சிறைச்சாலைகள் திணைக்களம் தீர்மானித்திருப்பதாக அந்த செய்தி வெளியாகியிருப்பதை காணலாம். அதில் இப்போதைக்கு கிட்டத்தட்ட 400 பேருக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் மற்றும் ஊடக பேச்சாளர் ஏ சி கஜ நாயக் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இன்றைய தினம் பத்திரிகை வெளியாகிருப்பதை காணலாம். அதடிப்படையில் சிறைச்சாலை கட்டுப்பாட்டு அதிகாரிகள் 360 பேரும் ஜெயிலர்கள் 42 பேருமாக இப்போது பயிற்சிகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. எனவே அந்த வகையில் 500க்கும் அதிகமான அதிகாரிகளை சிறைச்சாலை பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்துவதற்கு அவர்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் முக்கியமான செய்தியாக நாங்கள் பார்க்கலாம். அந்த அடிப்படையில் சிறைச்சாலை அதிகாரிகளின் இந்த தட்டுப்பாட்டை அல்லது இடைவெளியை நிரப்புவதற்காக 570க்கும் அதிகமான அதிகாரிகளை இவ்வாறு இணைத்துக் கொள்ள சிறைச்சாலைகள் திணைக்களம் நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகிறது என்பதாக அந்த செய்தி தொடர்வதை காணலாம். எனவே இப்போது சிறைச்சாலையின் பாதுகாப்பை மேலும் அதிகரிப்பதற்காக மேலதிகமாக 570 அதிகாரிகள் இணைத்துக் கொள்ளப்படுகிறார்கள். அவர்களில் 400 பேருக்கு தற்போது பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. விரைவில் அவர்கள் சிறைச்சாலை பாதுகாப்புக்காக இணைத்துக் கொள்ளப்பட போவதாக செய்திகள் வெளியாகிருப்பதை நாங்கள் காணலாம். இதேபோல நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள் ஏற்பட்ட அந்த அமைதியர் நிலைமைக்கு காரணமாக கூறப்படுகின்ற விவகாரம், சிறைச்சாலைக்குள் காணப்படுகின்ற சிறை கைதிகளின் நெரிசல் நிலை, எனவே அதற்கமைய கொழும்பு மெகசின் சிறைச்சாலை குறித்து இப்போது சிறைச்சாலைகள் திணைக்களம் அதிக கவனம் செலுத்தி வருவதாக கூறப்படுகிறது. அந்த சிறைச்சாலையில் 600 கைதிகள் மாத்திரம் வைக்கப்படலாம். இருந்த போதிலும் இப்போது அங்கு 3200 கைதிகள் இருக்கிறார்கள். அவ்வாறு அங்கிருக்கின்ற அந்த நெரிசலை குறைப்பதற்காக சிறைச்சாலைகள் திணைக்களம் அதிகளவான கைதிகளை வேறு இரு சிறைச்சாலைகளுக்கு மாற்று நடவடிக்கை எடுத்திருப்பதாக தெரிய வருகிறது. வகையில் பல்லன் சேர்ந்த சிறைச்சாலைக்கு 1400 பேரையும் பூச சிறைச்சாலைக்கு 400 பேரையும் அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்கள் அனுப்பப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே இந்த கொழும்பு
மெகசி சிறைச்சாலையில் இவ்வாறு அதிக சிறை கைதிகள் இருப்பது இன்னும் ஒரு பிரச்சனை உருவாகுவதற்காக அதில் 1400 பேரை பலன் சேனைக்கும் 400 பேரை பூசவுக்கும் அனுப்ப நடவடிக்கை எடுத்திருப்பதாக செய்திகள் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. எனவே அந்த அடிப்படையில் இப்போது சிறைச்சாலையின் பாதுகாப்பு குறித்தும் கைதிகளினுடைய பாதுகாப்பு குறித்தும் சிறைச்சாலை திணைக்களம் அதிக அக்கறை கொண்டு செயற்பட்டு வருகின்ற விடயத்தை மையப்படுத்தி அந்த செய்திகளும் இன்று தினம் பிரதானமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த இன்றைய அருண பத்திரிகையில் போலீசாருக்கு இருக்கின்ற பிரச்சனையை மையப்படுத்தி ஒரு செய்தி பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். அது குறித்தும் நாங்கள் பார்ப்போம். வெட வெடிவி போலீஸ் ஏற்ற அசாத்தியா என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை காணலாம். தினக்கட்ட எக் அயக் அசனிப்ப வினவா திதாஸ் விசி நமையேதி தாஹத்தர்தாக் பென்ஷன் என்பதாக விசி நமையேதி தாஹத்தர்தாக் பென்ஷன் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. போலீசாருக்கு தற்போது கடமைகள் அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. போலீஸ் இணைக்களத்தில் அதிகளவு வெற்றிடங்கள் காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் இப்போது 67,000 பேர், 130,000 பேர் இருக்க வேண்டிய இடத்தில் இப்போது 67,000 பேர் தான் போலீஸ் திணைக்களத்தில் கடமையாற்றி வருகிறார்கள். எனவே அவர்கள் தங்களுடைய கடமை நேரத்துக்கு மேலதிகமாக கிட்டத்தட்ட 12 மணித்தியாலங்கள் 15 மணித்தியாலங்கள் பணியாற்ற வேண்டிய காலச்சூழல் காணப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் இதன் காரணமாக விடுமுறை இல்லை, விடுமுறை இல்லாமல் தொடர்ச்சியாக வேலை, அதே போல வேலைப்பளவும் அதிகம் என்ற காரணத்தினால் பலர் இந்த தொற்றா நோய்களுக்கு உள்ளாகி வருவதாக இன்றைய அருண பத்திரிகை சுட்டிக்காட்டியிருப்பதை காணலாம். அந்த அடிப்படையில் இந்த 1980-90 ஆண்டு காலப்பகுதியில் சேவையில் எடுக்கொள்ளப்பட்டிருக்கின்ற சிறைச்சல் அதிகாரிகள் இந்த வருடம் கிட்டத்தட்ட 10,000 அதிகமானோர் ஓய்வு பெற்று செல்லப் போகிறார்கள். 2029 ஆண்டு 14,000 அதிகமான அதிகாரிகள் ஓய்வு பெற்று செல்லப் போகிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் இந்த வெற்றிடம் நிரப்புவதற்கான விடயங்கள் குறித்தும் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. எனவே இப்போது போலீஸ் இணைக்களம் தெரிவிக்கின்ற தகவல், வருடம் ஒன்றுக்கு 2,500 பேர் வரை போலீஸ் சேவையில் இணைத்துக் கொள்ளப்படுகிறார்கள். எனவே அவ்வாறு இணைத்துக் கொள்ளப்படுவதன் ஊடாக இந்த இவர்கள் ஓய்வு பெற்று செல்கின்ற பிரச்சனை ஒரு பிரச்சனையாக இருக்கார். இருந்த போதிலும் இன்னும் போலீஸ் இணைக்களத்தில் வெற்றிடங்கள் அதிகமாக இருக்கிறது. அதன் காரணமாக அதனை நிரப்புவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்த செய்திகள் இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல சிறைச்சாலை, இந்த சிறைச்சாலை அல்ல, போலீஸ் இணைக்களத்தினுடைய வேலைப்பழு காரணமாக கிட்டத்தட்ட 15 மணித்தியாலத்துக்கும் அதிகம் அவர்கள் வேலை செய்ய வேண்டிய நிலைமை காணப்படுவதனால் இந்த அதிகாரிகள் அதிக அழுத்தத்துக்கு உள்ளாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே 60 வயதில் ஓய்வு பெற வேண்டியவர்கள் 55 வயதிலே ஓய்வுக்காக விண்ணப்பிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. பலர் கொரியா, இஸ்ரேல் போன்ற பணிகளுக்கு செல்வதற்கான நடவடிக்கையில் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. சம்பளம் குறைவு உள்ளிட்ட பல பிரச்சனை அவர்கள் இருப்பதாக சொல்லப்படும் நிலையில் அது குறித்தும் அரசு கவனம் எடுத்த வேண்டும் என்ற விடயத்தை சுட்டிக்காட்டும் வகையில்தான் இன்றைய அருண பத்திரிகையிலும் அந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை காணலாம். எனவே போலீஸ் அதிகாரிகள் பார்க்கின்ற போது இலகுவாக பார்க்கிறோம், அவருடைய வேலைப்பொருள் உண்மையிலேயே இப்போது அதிகரித்திருக்கிறது. போதைப் பொருளுக்கு எதிரான சுற்றிவளைப்பு, கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம், அதே போல பாதாள குழு கட்டுப்படுத்துகின்ற செயற்பாடு, போக்குவரத்து தொடர்பான விடயங்களை கட்டுப்படுத்தும் செயற்பாடு என அவருடைய வேலைப்பொருள் அதிகரித்திருந்த நிலையில்தான் இப்போது அங்கே ஆள் பற்றாக்குறை காரணமாக இந்த பிரச்சனை வந்திருப்பதாகவும் இன்றைய அருண பத்திரிகை அந்த செய்தியை தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு போலீஸ் இணைக்களத்துடன் தொடர்புடைய ஒரு செய்தி கொடுத்து பார்க்கலாம். இன்றைய தமிழன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிட்டிருக்கிறது, கிழக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபருக்கு இடமாற்றம் என்பது அந்த செய்தி. கிழக்கு மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் சட்டத்தரணி வருண ஜாயசுந்தர போலீஸ் தலைமையகத்தின் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தின் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபராக உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த விடயத்தை இன்று தினம் பத்திரிகை முக்கியமாக தந்திருப்பதை காணலாம். போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரியவர் இந்த இடமாற்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதேவேளை ஊவா மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபராக கடமையாற்றிய மகேஷ் சேனரத்ன வெற்றிடமாகியுள்ள கிழக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் பதவிக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி மற்றும் போலீஸ் இணைக்களத்தின் சேவை தேவை கருதி இந்த இடமாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது என்பதும் அந்த செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து செம்மணி அகழ்வு பணிகள் நேற்று தினமும் இடம்பெற்றிருக்கின்றன. அது குறித்து பார்க்கலாம். வீரகேசி பத்திரிகை செய்தியாக தருகிறது. செம்மணி புதைக்குழியில் 6 எண்பு கூடுகளை மேலும் அடையாளம் என்பதாக அந்த செய்தி இடம்பெறுகிறது. செம்மணி மனித புதைக்குழியில் 3 கட்டத்தின் 36 நாள் அகழ்வு பணிகள் நேற்று தினம் சனிக்கிழமை இடம்பெற்றது. செம்மணி மனித புதைக்குழியில் 3 கட்ட அகழ்வு பணிகளை 56 நாட்கள் நடக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் தற்போது அங்கு
அகழ்வு பணிகள் தீவிரமாக 36வது நாளாக நேற்று தினமும் சனிக்கிழமை இடம்பெற்றது. எனவே இதன்போது புதிதாக ஒரு வயோதிபரின் எண்புக்கூடு, சிறியவர் எண்புக்கூடு உள்ளிடங்களாக 6 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும், அதேவேளை ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டதில் 5 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது என்பதும் முக்கியமான செய்தி. வெள்ளை நிறத்திலான பாசிமணி, இரும்பு துண்டு, வளைகள் என்பவை பிற சான்று பொருட்களாக மீட்கப்பட்டதோடு, அத்துடன் 3 மனித எண்புக்கூடு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. ஒரு மண்டையோட்டு வித்தியாசமான முறையில் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதனை சுத்தம் செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் செம்மணி புதைக்குழியில் 1ஆம், 2ஆம் மற்றும் 3ஆம் கட்டம் என இதுவரையில் 90 நாட்கள் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் 437 எண்புக்கூடு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டதோடு 428 எண்புக்கூடு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்திகளும் இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். அடுத்து ஜனாதிபதி அனந்தகுமார் திஸாநாயக் அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்து இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. எதிர்கால கல்வி திட்டங்களில் தொழிற்கல்வித்துறைக்கு முன்னுரிமை. கல்வி அமைச்சின் வரவு செலவு திட்ட அறிக்கை குறித்து ஆராய்ந்த கூட்டத்தில் ஜனாதிபதி வலியுறுத்தி என்பதாக வீரகேசரி பத்திரிகை தருகிறது. புதிய கல்வி மறுசீரமைப்புகளுக்கு இணையாக இந்நாட்டின் தொழிற்கல்வித்துறையை வலுப்படுத்துவதில் விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும், அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகளை 2027 வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடு செய்ய தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி அனந்தகுமார் திஸாநாயக் தெரிவித்திருக்கின்றார். கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சுக்கு 2026 ஆண்டில் ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்ட நிதியத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்றம் விழாவு மற்றும் 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தொடர்பான கலந்துரையாடல் நேற்று முன்தினம் உட்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற போதே ஜனாதிபதி இந்த விடயங்களை கூறியிருக்கிறார். 2026 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழில்கல்வி அமைச்சுக்கு 303 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அதில் பொதுக்கல்விக்காக 160 பில்லியனும், அதே போல் உயர்கல்விக்காக 122 பில்லியனும் மற்றும் தொழிற்கல்விக்காக 20 பில்லியனும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அந்த நிதியின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் வேலை திட்டங்கள், எதிர்கால திட்டங்கள் மற்றும் அடுத்த ஆண்டுக்கான நிதி தேவைகள் குறித்து இங்கு விரிவாக ஆராயப்பட்டதோடு, வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்பதால் மாத்திரம் அவற்றை செலவிடாமல் தேசிய தேவைகள் மற்றும் முன்னுரிமைகளை இனங்கண்டு நிதியை பயன்படுத்த வேண்டிய அவசியத்தையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருக்கிறார். தொழிற்கல்விக்காக ஒதுக்கப்பட்ட மிக உயர்ந்த மூலதன செலவினமாக 8 பில்லியன் ரூபாய் இந்த ஆண்டு ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும், அரசாங்கத்தின் கீழ் செயற்படும் 310 தொழில் பயிற்சி நிறுவனங்களுக்கு கடந்த 2 காலாண்டுகளில் 57,959 மாணவர்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தொழிற்கல்வி நிறுவனங்களுக்கு ஆண்டுதோறும் இணைத்துக் கொள்ளப்படும் மாணவர் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியது அவசியம் குறித்தும் இங்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டதோடு, கடல்சார் பல்கலைக்கழகத்திற்கு நிரந்தர காணி ஒன்றை வழங்குவது குறித்தும், வாழ்க்கை தொழிலாளர் தொழில்நுட்பவியல் பல்கலைக்கழகத்திற்கு மாணவர்களை இணைத்துக் கொள்வதை அடுத்த ஆண்டு முதல் படிப்படியாக அதிகரிப்பது குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. மேலும் நாடு முழுவதும் உள்ள பல்கலைக்கழக கல்லூரிகளின் எண்ணிக்கையும் அவற்றின் தரத்தையும் மேம்படுத்தி பிராந்திய மட்டத்தில் மாணவர்கள் தொழில்நுட்ப பட்டங்களையும் டிப்ளமாக்களையும் பெற்றுக் கொள்வதற்கான வசதிகளை ஏற்படுத்துவது குறித்தும் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணலாம். அடுத்து இந்த கல்வி தொடர்பான விடயத்தை மையப்படுத்தி இன்னும் ஒரு செய்தியும் வருகிறது. இன்று தினம் தினகரன் பத்திரிகையில் வருட இறுதிக்குள் 30,000 ஆசிரியர்கள் நியமனம் என்பதாக தினகரன் பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. நாட்டில் தொடரும் ஆசிரியர் பற்றாக்குறைக்கு தீர்வாக இந்த வருடத்தில் 30,000 ஆசிரியர்களை நியமிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக, அதற்கான நிதியொதுக்கீடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி சபை அமைச்சர் சந்தன அபயரத்ன தெரிவித்திருக்கின்றார். ஆசிரியர் சேவை பிராமண குறிப்பிற்கு இணங்க கடந்த மே மாதம் இதற்காக நடத்தப்பட்ட போட்டி பரீட்சைக்கு உட்பட்ட பட்டதாரிகள் உட்பட 180,000 தகமையுள்ள விண்ணப்பதாரர்கள் தோற்றியிருந்ததோடு, அதன் விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் நிறைவடையும் தருவாய் இருப்பதாகவும், எனவே இந்த வருட இறுதிக்குள் 30,000 ஆசிரியர்களை அவசரமாக பாடசாலை கட்டமைப்புகள் உள்வாங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் கல்வி அமைச்சர் மேற்கொள்காட்டி அவர் குறிப்பிடுகிறார். அதுடன் நாட்டிலும் ஆசிரியர் பற்றாக்குறை நிவர்த்தி செய்யும் வகையில் பாடங்கள் அடிப்படையில் ஆசிரியர்கள் நியமிக்கும் வேலைத்திட்டம் ஒன்றை அரசாங்கம் ஆரம்பித்திருப்பதாக அவர் குறிப்பிடுகிறார். இதுவரை காலமும் நடைமுறையில் இருந்த பாரம்பரிய முறையிலிருந்து விலகி பாடசாலைகள் இலவம் குறிப்பிட்ட பாட வெற்றிடங்களை இலக்காக கொண்டு பாட அடிப்படையில் ஆசிரியர்களை நியமிப்பதே இந்த புதிய வேலைத்திட்டத்தின் நோக்கம் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். அண்மையில் ஆணவடுவ
கருக்குமடுவ கனிஷ்ட வித்யாலயத்தில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள பாடசாலை கட்டிடத்தை மாணவர்களின் பயன்பாட்டு கையளிக்கும் நிகழ்வு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து பிரதமர் தொடர்பான ஒரு செய்தி, வீடு திரும்பினால் நான் செல்ல பிராணிகளின் சேவகி, வளர்ப்பு மிருகங்களுக்கான எக்ஸ்போவில் பிரதமர் உரை என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. நான் இந்நாட்டின் பிரதமராகவும் சிரேஷ்ட அதிகாரியாகவும் இருக்கலாம், ஆனால் மாலை வீடு திரும்பியதும் வீட்டின் வளர்ப்பு பூனைகளின் வேலைக்காரியாகி விடுகிறேன். வளர்ப்பு செல்லங்களுக்கும் நான் சேவர்கள்தான். நேற்று முன்தினம் 17ஆம் தேதி பண்டாரநாயக்க மண்டபத்தில் ஆரம்பமான வளர்ப்பு மிருகங்களுக்கான பெட் எக்ஸ்போ 2026 கண்காட்சியில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்ட பிரதமர் அருணி அமரசூரிய தனது உரையில் இவ்வாறு சில விடயங்களை குறிப்பிட்டார். பௌத்த விகாரிகள் போன்ற பொது இடங்களில் வளர்ப்பு மிருகங்களை விட்டுவிடும் வழக்கம் நாட்டில் அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டி தெருவில் திரியும் மிருகங்கள் குறித்து பொதுமக்களின் மனப்பான்மை மேம்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தெரு வளர்ப்பு மிருகங்கள் தொடர்பான விழிப்புணர்வை பொதுமக்கள் மத்தியில் ஏற்படுத்தும் முகமாக அமைக்கப்பட்டிருந்த ஆலோகா என்ற விசேட குடிலை பார்வையிட்ட பிரதமர் தெருநாய்க்குட்டி ஒன்றை அதன் புதிய உரிமையாளரிடம் கையளித்தார். இலங்கை சிறுமிக்கும் முள்ளம்பன்றிக்கும் இடையிலான நட்புறவு சமீபத்தில் உலக புகழ் பெற்றதற்கு தொட்டுக்காட்டிய பிரதமர் குழந்தைகளின் உடல்நல அபிவிருத்திக்கு செல்லப்பிராணிகளுடனான சுவாசம் சகவாசம் உதவும் என்றும் கூறினார். குழந்தைகள் கருணை, அன்பு, மன்னித்தல் போன்ற பண்புகளை தம்மிடையே வளர்த்துக் கொள்ள வீட்டு பிராணிகளுடனான சகவாசம் உறுதுணையாக அமைவதாகவும் பிரதமர் நிகழ்வின் போது சுட்டிக்காட்டிய விடயங்கள் பிரதானமாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து டெங்கு தொடர்பான விடயங்களும் பத்திரிகையினுடைய முக்கியமான பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். இன்று தினம் சிங்கள பத்திரிகைகளில் அதுரமான செய்திகள் பிரதான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்று தினம் லங்கா தீபத்திற்குடைய பிரதான தலைப்புச் செய்தி டெங்கை மையப்படுத்தி இடம்பெறுகிறது. டெங்கு ரோகின்கேன் ரோகால் உத்துராய் எத்தம் ரோகல் ரோகின் பாருகினிமத் நவத்வாய் டெங்கு மடின்ன உப்புரீம ஜனதா சகாய அவசியா என்பதாக இன்றைய தினம் லங்கா தீபத்திரிகை தலைப்பெற்றுவதை காணலாம். எனவே டெங்கு நோயாளர் எண்ணிக்கை இப்போது வைத்தியசாலைகளில் நிரம்ப வழிகிறதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. சில வைத்தியசாலைகளில் நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்ற விடயம் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் எனவே இந்த டெங்கை ஒழிப்பதற்கு பொதுமக்களின் ஒத்துழைப்பு மிக மிக அத்தியாவசியமானது என்று சுகாதார பிரிவு தெரிவிக்கின்ற விடயத்தை மையப்படுத்தி இன்றைய லங்கா தீபத்திரிகை தலைப்பெற்றுவதை காணலாம். அடுத்து டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 53 உயர்வு, நாடு முழுவதும் பாதிப்புகள் 75,000 தாண்டியது என்பதாக தினகரன் பத்திரிகை தலைப்பெற்றுவதை பார்க்கலாம். நாட்டில் வேகமாக பரவி வரும் டெங்கு காய்ச்சல் காரணமாக உயிரிழந்தவரின் எண்ணிக்கை 53 அதிகரித்திருப்பதோடு பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 75,000 கடந்திருப்பதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களில் அதிகளவானோர் மேல் மாகாணத்தின் கொழும்பு மற்றும் கம்பகா மாவட்டங்களிலேயே அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். இதனால் இப்பகுதிகளில் நோய் தொற்று அபாயம் தீவிரமடைந்திருக்கிற நிலையில் இந்த நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவினால் நேற்று தினமும் 11 மாவட்டங்கள் உள்ளடக்கிய வகையில் விசேட டெங்கு ஒழிப்பு திட்டம் ஒன்று அவசரமாக முன்னெடுக்கப்பட்டது. இது தொடர்பாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பணிப்பாளர் டாக்டர் கபில கண்ணங்கர கருத்தரிவிக்கையில் குறித்த 11 மாவட்டங்களிலும் உள்ள 63 சுகாதார வைத்திய அதிகாரி அதாவது MOH பிரிவுகளை இலக்கு வைத்து இந்த விசேட ஒழிப்பு நடவடிக்கை தற்போது தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம். இதேபோல இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையில் மற்றொரு தகவலும் இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். டெங்கு தொடர்பான விடயம் குறித்து சுற்றுவளைப்பு மேற்கொள்வது மாத்திரமல்ல வழக்கும் தொடரப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நுழம்புகள் பெருகும் சூழல் தொடர்பில் 4672 வழக்குகள் என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுவதை பார்க்கலாம். 2026 ஜனவரி முதல் கடந்த ஜூன் மாதம் வரையிலான காலப்பகுதியில் நுழம்புகள் பெருகுவதற்கு சாதகமான சூழலை பேணியமை தொடர்பில் நீதிமன்றங்களில் 4672 வழக்குகள் தொடரப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். டெங்கு நோய் வேகமாக பரவும் நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக சுகாதார அமைச்சு, பொது சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் இலங்கை போலீசார் இணைந்து நாடு முழுவதும் விசேட டெங்கு ஒழிப்பு வேடத்தை நடைமுறைப்படுத்தி வருவதாக போலீசார் தெரிவித்த விடயங்களும் பிரதானமாக தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த வகையில் தான் இப்போது நுழமுகள் பெருகும் இடங்களை வைத்திருக்கும் அல்லது நுழமுகளுக்கு பெருகுவதற்கு இடமளிக்கும் வகையில் வளாகத்தை அசுத்தமாக வைத்திருக்கும் நபர்களுக்கு எதிராக தண்டனை கோவை சட்டத்தினுடைய 262 பிரிவின் பிரகாரம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடியும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. எனவே இதுவரைக்கும் இந்த
4000 அதிகமானோருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. எனவே அந்த சட்டத்தின் பிரிவின்படி உயர்ந்தபட்சமாக 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படக்கூடிய தண்டனை இந்த சுத்தமாக சூழலை வைத்திருப்பதற்கு என்பதாக சொல்லிக்கொள்ளப்படுகிறது. எனவே அந்த அடிப்படையில் நீங்கள் இந்த தண்டப்படத்தை செலுத்ததை விட இன்று ஞாயிற்றுக்கிழமை வீடுகளில் அனைவரும் இருப்பதற்கான ஒரு காலம். எனவே அவ்வாறு இருக்கின்ற போது உங்கள் சுற்றாடலை சற்று எட்டி பார்த்து அங்கு எங்குள்ளமுகள் அல்லது நுண்மகள் பரவக்கூடிய வகையில் சூழலிருந்தால் அதனை சுத்தப்படுத்துகின்ற செயற்பாட்டை மேற்கொள்ளுங்கள். இது மிகவும் தீவிரமாக இன்னும் பரவி வருகிறது. செய்திகளில் அடிக்கடி கேட்பதனால் இது சாதாரணமாக மாறிவிட்டதாக நீங்கள் கருத வேண்டாம். இது நிச்சயமாக தீவிரமாக மாறி வருகிறது. மக்கள் இது குறித்து மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்பதை மீண்டும் நாங்கள் வலியுறுத்திக் கொண்டோம். கடுமையான வெப்பநிலை போவதாக தெரிவிக்கப்படுகிறது. அது குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

0: வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்வையிடுகிறோம். அருண பத்திரிகையில் ஒரு செய்தி வெளியாகிருக்கிறது. ரஜே ஆயத்தினுக்கென ஜனபதி புத்தி வார்த்தாவாக் இல்லை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அமைச்சுக்கள், அரசு திணைக்களங்கள் உள்ளிட்ட அரசு நிறுவனங்களில் பொறுப்பு கூற வேண்டிய நிறுவனங்களில் காணப்படுகின்ற ஊழல், மோசடி, அதேபோல கணக்கின்மை உள்ளிட்ட குறைபாடுகள் தொடர்பாக ஜனாதிபதி அன்ரோகம் அசாநாயக்கம் உளவு பிரிவிடம் அறிக்கை ஒன்றை, ரகசிய அறிக்கை ஒன்றை கோரியிருப்பதாக இன்றைய அருண பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பல அரசு நிறுவனங்களில் இந்த மக்கள் சேவையை வழங்குவதில் இருக்கின்ற தாமதங்கள், அதே போல அவர்களுக்கு இருக்கின்ற, மக்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை, சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்ற பிரச்சனை, அதே போல நிர்வாக ரீதியில் அரசாங்கத்தின் மீது அவப்பெயர் ஏற்படுத்தக்கூடிய வகையில் திட்டமிட்டு செயற்படுகின்ற அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் தொடர்பாக இப்போது தகவல்கள் கிடைத்திருவதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே இந்த அரசு நிறுவனம் காணப்படுகின்ற குறைபாடுகள், அதே போல முறையற்ற நிர்வாகம், ஊழல், மோசடி, அதனை மூடி மறைப்பதற்கான முயற்சி, அரசு அதிகாரிகளுடைய அசம்பந்த போக்கு உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் தகவல் வெளியான நிலையில் இப்போது அது தொடர்பாக ரகசியமான அறிக்கை ஒன்றை தனக்கு ஒவ்வொரு அதிகாரிகள் ஒவ்வொரு விடயங்கள் குறித்தும் ஒவ்வொரு நிறுவனங்கள் குறித்தும் தருமாறு பாதுகாப்பு அமைச்சினூடாக உளவு பிரிவுக்கு கோரிக்கொண்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அது தொடர்பான அறிக்கை கிடைத்தவுடன் ஜனாதிபதி முக்கியமான பல தீர்மானம் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே இந்த அமைச்சுக்கள், அதே போல ஏனைய அரசு திணைக்களங்கள், அரசு நிறுவனங்கள் காணப்படுகின்ற ஊழல் மிக்க அதிகாரிகள், அவர்கள் அந்த தொழில்துறைக்கு ஏற்படுத்துகின்ற பாதிப்புகள் ஆகிய விடயங்கள் தொடர்பாக இந்த விரிவான தகவல்களை பெற்றுக்கொள் தருமாறு பாதுகாப்பு அமைச்சு அரசு உளவு பிரிவு பிரதானிக்கு ஆலோசனை வழங்கியிருப்பதாக அந்த செய்தியும் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து கடுமையான வெப்பம் நிலவும் என்பதான செய்தி இன்று தினம் பத்திரிகையில் வருகிறது. லாங்காதே பத்திரிகையில் கடுமையான மழையும் பெய்யும் என்பதாக சொல்லப்படுகிறது. எல்னோ நிசா அக்டோபர் இசிட்ட வெசி வெடிவை என்பதாக லங்காதி பத்திரிகை தலைப்பெற்று காணலாம். எனவே இந்த எல்னோ காலநிலை காரணமாக அக்டோபர் மாதம் முதல் கடுமையான மழை பெய்யும் என்பதாக வளிமண்டல திணைக்களம் கூறுகிறது. இன்றைய தினகரன் பத்திரிகையில் கடுமையான வெப்பம், 8 மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை, பலத்த காற்றும் வீசும் என்பது தினகரன் பத்திரிகையின் செய்தி. நாட்டின் பல பாகங்களிலும் தற்போது நிலவரும் கடுமையான வெப்பமான வானிலை மற்றும் தீவிரமடைந்துள்ள தென்மேற்கு பருவக்காற்று நிலைமை காரணமாக வளிமண்டல திணைக்களத்தினால் அவசர வானிலை எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. இதன்படி கிழக்கு மாகாணத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் மற்றும் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, முனராகலை உள்ளிட்ட 8 மாவட்டங்களுக்கும் அவசர வெப்ப எச்சரிக்கை விடுக்கப்பட்டதோடு இந்த பகுதிகளில் மனித உடலில் உணரப்படும் உண்மையான வெப்பத்தின் அளவும் எச்சரிக்கை மட்டம் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. எனவே இதுகுறித்தும் கவனமாக இருங்கள். இதனால் உடலின் நீர் சத்தை பேணிக் கொள்ள பொதுமக்கள் போதிய அளவு தண்ணீரை அருந்துமாறும், இயன்றவரை நேரடியாக உடலில் வெயில் படுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறும், நாளின் அதிக வெப்ப நிலவும் மத்தியான நேரங்களில் கடினமான வெளிப்புற வேலைகள் மற்றும் செயற்பாடுகளை கட்டுப்படுத்திக் கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுகிறார்கள். இதேவேளை நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளிலும் தரைத்தோற்ற பகுதிகளிலும் தென்மேற்கு பருவக்காற்று தீவிரமடைந்துள்ள காரணமாக வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்கள் மாத்தளை, ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களுக்கும் அம்பர் நிறத்திலான அவசர காற்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று 19 தேதி முற்பகல் 11 மணி வரை அமலிருக்கும் வகையில் இக்காலப்பகுதியில் குறிப்பிடப்பட்ட பகுதிகளில் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு சுமார் 40 முதல் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே இந்த இருவேறு வானிலை மாற்றங்களால் ஏற்படக்கூடிய அனர்த்த பாதிப்புகளை தவிர்க்கும் முகமாக வளிமண்டல திணைக்களத்தினால் வெளியிடப்படும் வானிலை அறிக்கைகள் மற்றும் எச்சரிக்கைகள் குறித்து பொதுமக்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் என்பதும் இன்றைய தினம் பத்திரிகைகளுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். அதே போல உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டியினுடைய இறுதிப் போட்டி இன்று இடம்பெறப் போகிறது. அர்ஜென்டினா மற்றும் ஸ்பெயின் அணிகள் இன்றைய போட்டியில் களம் காலப்போகிறார்கள். இவை நாளைய தினம் தொடர்பான முடிவுகளை உங்களுக்கு தெரிவிக்கக்கூடியதாக இருக்கும் என்ற தகவலோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவேற்க வருகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின்

0: நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தலத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சுப்பிரிதன சம்பத்தலத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 960வது சீட்டிலுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எண் வெற்றி இலக்கங்கள் 7, 1, 4, 1, 0, 9. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எண் வெற்றி இலக்கங்கள் 7, 1, 4, 1, 0, 9. நேற்றைய நாளில் மொத்தமாக 35,94,420 ரூபாய் பெறுமதியான பழம்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 2,43,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான கபிலநிர சுப்பிரிதன சம்பதலோத்தர் டிக்கெட்டினை இன்றே கொள்ளுணவு செய்யுங்கள். அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 1056வது சீட்டிலப்பு வாரத்துக்கான சசிரிலத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ 27, 46, 49. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் 27, 46, 49. 2,00,000 பரிசுகள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 40,89,160 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சீட்டிலப்புக்கான கபிலநிர சசரி அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட் அல்லது டிஎல்பி ஸ்வீப் எப்போடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்று கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட ஜாயசம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் 434வது சீட்டிலிருப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எண் வெற்றி இலக்கங்கள் 4, 1, 0, 9. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எண் வெற்றி இலக்கங்கள் 4, 1, 0, 9. நேற்றைய நாள் 2,50,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 25 வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சுப பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது வென்றுக்கொள்ளுங்கள். நீங்களும் ஜயசம்பத்த நீல நிற அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட்டினை கொள்ளுணவு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி முடிவுகள் 4,938 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக விருச்சிக ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 1, 12, 20, 47. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக விருச்சிக ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 1, 12, 20, 47. 10,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக நேற்று நாளில் 1,63,32,600 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 47,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான ஊதானிர ராசி அரசு டிக்கெட் அச்சிடப்பட்ட டிக்கெட் அல்லது டிஎல்பி சிபெப்பூராக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்று கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 3,052 சீட்டிலப்பு வாரத்துக்கான அது கோடிபதிக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து யூ வெற்றி இலக்கங்கள் 34, 35, 39, 61. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து யூ வெற்றி இலக்கங்கள் 34, 35, 39, 61. 2,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 70,50,520 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5,62,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான இளம் பச்சை நிற அத கோடிபதி அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட் அல்லது டிஎல்பி சிபெப்பூடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 3,226 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்கள் 1, 3, 9, 15. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்கள் 1, 3, 9, 15. சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷேட இலக்கங்களாக 2, 5, 4, 0, 6. சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷேட இலக்கங்களாக 2, 5, 4, 0, 6. நேற்று நாளில் 58,26,240 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5,77,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலுப்புக்கான செம்மஞ்சள் நிற சூப்பர் போல் அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட் அல்லது டிஎல்பி ஸ்வீப்பூடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 5,387 சீட்டிலப்பு வாரத்துக்கான சன்னிதானத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எம் வெற்றி இலக்கங்கள் 3, 62, 67, 73. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எம் வெற்றி இலக்கங்கள் 3, 62, 67, 73. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 8, 0, 5, 7, 4. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 8, 0, 5, 7, 4. 2,00,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 72,40,960 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 6,08,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 2,402 சீட்டு இழப்பு வாரத்துக்கான கப்பூர் களத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து சி, சூப்பர் இலக்க 33, வெற்றி இலக்கங்கள் 1, 6, 9, 69. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து சி, சூப்பர் இலக்க 33, வெற்றி இலக்கங்கள் 1, 6, 9, 69. 20,00,000 பரிசு 1 வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள் 7 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,48,56,720 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் கோடிபதி பரிசு பொதியாக 31,89,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலுப்புக்கான மஞ்சள் நிற கப்ருக்கு அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட் அல்லது DLB ஸ்வீப் அப்படாக டிஜிட்டல் லொத்தர் டிக்கெட்டினை இன்றே கொள்வனவு செய்யுங்கள். இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: 102.6, 102.8 காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM, வசந்தம் FM.
0: நேற்று தினம் சீட்டிலுக்கப்பட்ட தேசிய லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சுப தவசக் லொத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். 368 சீட்டிலுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக துலாம் ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 5, 12, 63. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக துலாம் ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 5, 12, 63. சிறப்பு இலக்கங்களாக 4, 1, 4, 7 தெரிவாகி இருக்கிறது. சிறப்பு இலக்கங்களாக 4, 1, 4, 7 தெரிவாகி இருக்கிறது. நேற்றைய நாளில் 50,000 பரிசுகள் 8 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 79,35,940 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட கோவிசத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 4,494 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எக்ஸ், வெற்றி இலக்கங்கள் 56, 61, 65, 78. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எக்ஸ், வெற்றி இலக்கங்கள் 56, 61, 65, 78. நேற்றைய நாளில் 2,50,000 பரிசுகள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 86,10,040 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 7,33,47,955 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட மகாஜன சம்பத லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் 6,252 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து கே, வெற்றி இலக்கங்கள் 7, 4, 9, 5, 0, 2. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து கே, வெற்றி இலக்கங்கள் 7, 4, 9, 5, 0, 2. நேற்று நாளில் 25,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. 1,00,000 பரிசுகள் 10 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 2,38,43,520 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,04,63,528 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட தனநிதான இலத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 2,282 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து சி, வெற்றி இலக்கங்கள் 10, 36, 64, 70. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து சி, வெற்றி இலக்கங்கள் 10, 36, 64, 70. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 54,77,680 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 9,14,47,563 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட மெகா பவர் லோத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 2,600 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து கே, சூப்பர் இலக்கம் 21, வெற்றி இலக்கங்கள் 7, 33.

கோடிக்கான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து மெகா சூப்பர் பரிசாக 29,82,74,238 ரூபாயும், அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஹந்த ஹனதத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 1561 சீட்டில் போவாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக விருச்சிக ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 41, 53, 54, 56. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக விருச்சிக ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 41, 53, 54, 56. நேற்று நாளில் 1,000,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 92,29,440 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 49,102,197 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அத சம்பத்துள்ளத்துறைக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 827 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்துக்கே. வெற்றி இலக்கங்கள் 9, 5, 0, 2. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்துக்கே. வெற்றி இலக்கங்கள் 9, 5, 0, 2. நேற்று நாளில் மொத்தமாக 50,60,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜெயலலிதாவுக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 520 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து பி. வெற்றி இலக்கங்கள் 1, 5, 5, 1. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து பி. வெற்றி இலக்கங்கள் 1, 5, 5, 1. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து பி. வெற்றி இலக்கங்கள் 1, 5, 5, 1. நேற்று நாளில் 500,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 36 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 69,60,320 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

இன்று 2026 ஜூலை மாதம் 19 திகதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளிகளாக நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை, ராகு காலம் காலை 4:31 மணியிலிருந்து 6:01 மணி வரை, யமகண்டம் பிற்பகல் 12:01 மணியிலிருந்து 1:31 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் சிரமம், ரிஷபம் நலம், மிதுனம் மேன்மை, கடகம் நிறைவு, சிம்மம் அமைதி, கன்னி பரிசு, துலாம் எதிர்ப்பு, விருச்சிகம் நிம்மதி, தனுசு லாபம், மகரம் தனம், கும்பம் செலவு, மீனம் ஆர்வம். மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் சிரமம், ரிஷபம் நலம், மிதுனம் மேன்மை, கடகம் நிறைவு, சிம்மம் அமைதி, கன்னி பரிசு, துலாம் எதிர்ப்பு, விருச்சிகம் நிம்மதி, தனுசு லாபம், மகரம் தனம், கும்பம் செலவு, மீனம் ஆர்வம். இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு
1: அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகிறந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.

உங்களுக்கு ஒலிக்க ஆரம்பிக்கின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றேன். முக்கியமான ஒரு விஷயத்தை மீண்டும் நினைவுபடுத்திவிட்டு, அதாவது வீதி விபத்துகள் தொடர்பில் மாணவர்களை தெளிவூட்டக்கூடிய வீதி விதிமுறைகள், அது மட்டுமல்ல விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டங்கள், குறு நாடகங்கள் இப்படின்னு சொல்லிட்டு இரண்டாம் கட்ட வேலை திட்டமாக வெற்றிகரமாக இலங்கையில் இருக்கிற அனைத்து பாடசாலைகளிலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்குள் இணைந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே வீதி விபத்துகள் எதிர்காலத்தில் நீங்கள் பாதுகாப்பான உங்களுடைய பயணமாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லிக் கொள்கின்றோம். அது மட்டுமல்ல வழங்கிக் கொண்டிருக்கிறாங்க ஐடிஎன் சுயாதீன தொலைக்காட்சியான வசந்தம் எஃப்எம், அதே போல வசந்தம் டிவி, லக்கன் எஃப்எம் சொல்லியுடன் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே உங்களுடைய பயணங்கள் பாதுகாப்பாக அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒலிக்க ஆரம்பிக்கின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றேன். தொடர்ந்தும் நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க இப்பொழுது உங்களுடன் புவனேஷ் இணைந்திருப்பாங்க. இன்று நாளிலும் இணைந்திருந்த என்னுடைய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நான் ஜி ஆர். தொடர்ந்தும் வசந்தத்தோடு இணைந்திருங்க. ஸ்டே டியூன் மக்களே.

0: சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை.
1: கருத்து மேடை.
2: நேயர்களின் கருத்து மேடை, நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நன்றி ஜிஆர். இன்றைய நிகழ்ச்சியில் மிக முக்கியமான ஒரு தலைப்பை பற்றி நாங்கள் பேசப் போகின்றோம், விவாதிக்கலாம். முக்கியமான விடயங்கள், தகவல்கள் உங்களுக்காக வர காத்திருக்கிறது. தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். நேரம் இப்போது 8:02.

0: சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை.
1: கருத்து மேடை.
2: நேயர்களின் கருத்து மேடை, நீங்க சொல்லுங்க. இன்றைய நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியில் தலைப்பு, அதாவது இன்றைய சமுதாயத்தில் மனிதர்களுக்கு மரியாதையை பெற்றுத் தருவது பண வசதியா அல்லது பண்பான நற்குணமா? இதன் அன்றைய கேள்வியாக இருக்கிறது. மனிதர்களுக்கு இன்றைய சமுதாயத்தில் மரியாதையை பெற்றுத் தருவது பணமா அல்லது நல்ல குணமா? ஒருவரை பார்த்தால் சொல்லுவார்கள், நல்ல பணம் படைத்தவர், அவர் வந்தாலே எல்லோரும் எழுந்து நிற்பார்கள், அவருக்கு பெரும் மரியாதை இருக்கும். அதே போல நல்ல நற்குணம் கொண்டவர், நல்ல மனிதர், இவர் மீதும் மரியாதை இருக்கும். இதில் இன்றைய சமுதாயம் யார் மீது அதிகமான மரியாதையை தருகிறார்கள்? பணம் படைத்தவர்கள் மீதா அல்லது அன்பான நற்குணம் கொண்டவர்கள் மீதா? இதான் இன்றைய தலைப்பு. அழைப்பினை ஏற்படுத்துங்கள், பேசலாம், விவாதிக்கலாம். 0312 2 7 5 0 0 1 அல்லது 0312 2 7 5 1 1 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று பேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ள முடியும். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான பேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள், உங்களது கமெண்ட்ஸுகளை பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸுகளை வாசிக்க நான் தயாராகவே இருக்கின்றேன்.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்என் 102.6 102.8 102.8
1: சட்டி சுட்டடா கை விட்டடா
2: சட்டி சுடுதுன்னா துணியை பிடிச்சு இறக்கன் கீழே.
1: யாரை நம்பி நான் பிறந்தேன்?
2: உன்னை யாரு பிறக்க சொல்லி சொன்னது?
1: சிரித்து வாழ வேண்டும், சில சிரிக்க வாழ்ந்திடாதே.
2: முதல் வாழ பழகப்பா.
1: பானையிலே சோறு இருந்தால் பூனைகளும் சொந்தமாடா.
2: நீ கத்திரகத்துல நான் எல்லாம் பெருமாடா, அப்புறம் என்னதுக்கு நீ பாடுற?
1: நான் இப்படி ஒரு பாடகன் ஆகணும்னா என்ன செய்யணும்? நானா
2: பாடகன்? வார ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வாவன் பாடுவோம்.
0: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய 9 79 76 38.

0: நீங்க சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை,
1: கருத்து மேடை.
2: நேர்களின் கருத்து மேடை நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியை நான் கேட்ட தலைப்பு உங்களுக்கு தெரியும். அதாவது இன்றைய சமுதாயத்தில் அதிகமாக மதிப்பு தருவது அல்லது மரியாதை கொடுப்பது பணத்தை வைத்தா, பணம் படைத்தவர்களுக்கா அல்லது நல்ல குணம் கொண்டவர்களுக்கா, நற்குணம் கொண்டவர்களுக்கா? இப்போது எங்களோட அழைப்பினோட சொந்த வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம். யாரது?
3: பெரிய நீலாமணி, சாந்தி கோவிந்தராஜன்.
2: சாந்தி சொல்லுங்கம்மா, உங்க கருத்து.
3: ஆமா, நீங்க வந்ததே எனக்கு புது அனுபவம் ஆயிடுச்சு. ஆமா, அதாவது சார், தலைப்பை பொறுத்த மட்டிலே சொல்லி, இன்றைய காலகட்டத்திலே பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே. அப்ப அந்த குணம் எங்க போகின்றது? குப்பைக்கு போகின்றது, பணம் பந்திக்கு போகின்றது. ஆனா இப்போ காலகட்டத்தில் பணம் இருந்தா தான் நாலு பேர் மதிப்பார்கள், தன்னால எல்லாமே வந்து சேரும், மரியாதையிலிருந்து எல்லாம் வந்து சேரும். ஆனால் இந்த ஒரு கஷ்டம் வந்து ஒருவரிடம் நாம கொஞ்சம் பணம் கேட்டால் அவர் தருவாரு. அவர் தந்தா நல்ல மனுஷன், இவர் நல்லவரு, இவர் நமக்கு உதவி செய்தாரு, அப்படி என்றெல்லாம் சொல்லுவாங்க. இதே நேரத்துல குணம் இருந்து எதை கொடுப்பாரு, அவர் அந்த குணத்தை வைத்திருப்பாரு. அந்த குணம் அவருக்கு ஒரு நல் வழிகாட்டு, ஒரு மரியாதை சமுதாயத்துல கொடுப்பதுக்கு அந்த குணம் நல்ல. ஆனா பணம் என்று வரும்போது அந்த பணம் இருந்தா தான் எல்லாமே வந்துட்டு சமுதாயத்துல பணங்கள் தான் முக்கியம் வகுக்கின்றது என்பதுதான் எனது கருத்து சார்.
2: நன்றி, நன்றி. இனிமுறை சொந்தம் வணக்கம்.
4: வணக்கம்.
2: வணக்கம். உங்கள் பேர்?
4: நான் மருதமணி, ஆதம் அலி.
2: ஆதம் அலி, உங்கள் கருத்து சொல்லுங்க.
4: கருத்து தற்பொழுது வந்து பணம் பந்தியிலே குணம் குப்பை என்று நமது நீராவணை சாந்தி சொன்னார். அது போலதான் இப்போது நடக்கின்றது. இப்போ குணம் தான் முக்கியம், பணத்தாலேயும் சாதிக்க முடியாது. பணம் சாதிப்பதுன்னு சொன்னால் ஒரு உயிரை பணத்தால் வாங்க முடியுமா? முடியாது. என்ன காரணம் சொன்னால், தற்போது நிலைமை அப்படித்தான் இருக்கின்றது. பணத்துக்காகத்தான் அலைகின்றார்கள். ஆனால் சமூகத்தில் வந்து பணம் இருக்கிறவர்களுக்கு குணம் இல்லை, ஒரு மரியாதை இல்லை. காலம் அப்படி, ஒரு மரியாதை இல்லை. ஒரு பள்ளிவாயம் தான் சரியான, கோயில் தான் சரியான, ஒரு கிறிஸ்தவ ஆலயம் இருக்கின்றவர்களை பார்த்தா அவர் தே வந்துக்கிட்டு உயரமாயிருக்கிறது. ஆகவே தற்போது மரியாதை கொடுக்கின்றார்கள் இல்லை. அதுதான் என்னுடைய கருத்து. தாழ்மையான கருத்து.
2: நன்றி, நன்றி. இனிமொரு சொந்த வணக்கம்.
5: இருக்கும் அது இரண்டாம் இடத்தில் வைத்துக் கொள்வார். ஒரு காரியத்தை சாதிப்பதல்ல, உண்மை கண்ணால் கண்ட விடயத்தை சொல்லுகிறேன். ஒரு விழாவை நடத்துவதற்கு ஒழுங்கு செய்தார்கள். இதோட அதற்குரிய சிலர்கள் புகுந்தது. ஆகவே இதுக்கு தலைமை நடத்துவதும் அவரை கௌரவிக்கவும் ஒருவரை தெரிவு செய்தார்கள். அவர் நல்ல வசதியானவர், அவரை தெரிவு செய்து அங்கே கொண்டாட்டம் எல்லாம் போட்டி அந்த மண்டப செலவு அனைத்து ஒளிவாக்கி ஒளிவடுக்கு செலவு அனைத்து செலவையும் அவர் தான் கொடுத்தார்.
2: நினைக்கிறேன் தொடர்ந்து முடிந்து கொள்ளுங்கள், பேசலாம். நேரில் கருத்தை நாங்கள் எடுத்திருக்கின்றோம், அது பற்றிய கருத்துக்களை நாங்கள் அலசி ஆராய்வோம்.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: தொட்கும் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின் ராகங்கள்.

0: கிடந்தும் தாளாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேல் விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம் நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.

0: சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை,
1: கருத்து மேடை.
2: நேயர்களின் கருத்து மேடை நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு எடுத்திருக்கின்ற ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சாந்தி சொல்லியிருந்த கருத்து, பணம் பந்தியிலே குணம் குப்பையில் சொல்லியிருந்தாங்க, உண்மைதான். அதே போல ஆதம் அலி சொல்லியிருந்தார் மருதமுல இருந்து, குணம் முக்கியமா, ஏன் குணத்தை வைத்து என்ன செய்ய முடியும் என்ற ஒரு கேள்வி மாதிரி எழுப்பப்பட்டது. அதே போல ஹரல் சந்திரா சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, பணம் படைத்தவர்கள் சம்பவத்தையும் அடிப்படையாக வைத்து சொல்லியிருந்தார். பணம் படைத்தவர் பார்த்தீங்கன்னா எல்லா செலவையும் பொறுப்பு ஏற்று அவருக்கு பொன்னாடை அணிவிக்கப்பட்டது, அவர் தான் எல்லா செலவும் செய்திருந்தார். அந்த இவெண்ட்டுக்கான ஃபுல் செலவையும் அவர் தான் செய்திருந்தார். அதன் காரணமாக அவருக்கு பொன்னாடை அணிவிக்கப்பட்டு அவருக்கு தான் மரியாதை கொடுக்கப்பட்டது. இங்கே இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கிறது ஹரல் சந்திரா, அது மரியாதை கொடுக்கப்பட்டதா எடுக்கப்பட்டதா? காரணம் இவர் எல்லா செலவும் செய்து போட்டு அந்த மரியாதையை இவர் எடுத்துக்கொண்டார் என்று கூட வைத்துக் கொள்ளலாம். ஆக பணம் படைத்தவர்களுக்கு மரியாதை எடுத்துக்கொள்ளப்படுகிறதா, இல்லை குணம் படைத்தவர்களுக்கு தானாக மரியாதை வருகிறதா இல்லையா, இப்படியும் நாங்கள் பார்க்கலாம். சார், இன்றைய கேள்வி உங்களுக்கு தெரியும், மரியாதை என்பது சமுதாயத்தில், இன்றைய சமுதாயத்தில் பணத்தை வைத்து கிடைக்கிறதா அல்லது நல்ல குணத்தை வைத்து கிடைக்கிறதா என்றுதான் இன்றைய கேள்வியாக இருக்கிறது. நேரின் கருத்துக்களை நாங்களும் விவாதிக்கலாம். இப்போது எங்களோடு அழைப்பில் ஒரு சொந்தம், வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம். வணக்கம், யார் இது?
3: மேடையில பேசுறோம், ஒரு தலைவராகிறோம், இல்லாட்டி ஒரு ஆபீசர் ஆகிறோம், அதுல வந்து இவரு நல்ல வந்து இவருக்கு அந்த இதை கொடுக்கலாம் அப்படின்னு அவரு அதை வச்சு பணத்தை தேடிக்கிறாரு. ஒரு கதையா இருக்கலாம், நம்ம ஒரு 10 கடைகள் இருக்கு, அதாவது எல்லா கடைக்குமே போக மாட்டாங்க. ஒரு நல்ல ஒரு நல்ல குடும்பமா இருந்தா ஏ அங்க போயிட்டு சாப்பிடுவோம், அவர் நல்லா நம்மள கவனிப்பாரு அப்படிம்பாங்க. அப்ப அங்க போயிட்டு கேட்கிறத அவர் அதை வச்சு பணத்தை தேடிக்கிறாரு. அப்ப அதனால குளத்தை கொடுத்தா தான் பணத்தை தேடிக்கலாம். முக்கியமான தேவை குளம் தான்,
2: குளம் தான் தேவை.
3: ஆமா சார், வணக்கம்.
2: நன்றி, நன்றி. வணக்கம்.
4: வணக்கம் போனே.
2: வணக்கம், யாரது?
4: குணம் வந்து கொஞ்சம் குறைவா தான் இருக்குது,
2: அவர்களுக்கு மதிப்பு குறைவா தான் இருக்குது அப்படியா?
4: ஆமா, என்னன்னு சொன்னா அந்த பணம் வந்தவொடனே அவங்களோட குணம் மாறி போயிருது, அதனால பணத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. ஆனா பணத்தோட குணமும் இருக்கணும்னு நான் வேண்டேன்.
2: சரி, உங்களுடைய ஆசையாக இருக்கிறது, ஆனாலும் இப்போது சமுதாயத்தில் இருக்கிறது அப்படி
4: அப்படித்தான் இருக்குது, தலைகீழா தான் இருக்கிறது.
2: சரி, நன்றி. வணக்கம்.
5: காலை நேரம். வணக்கம்.
2: வணக்கம், யாருது? நிஹாரா, சொல்லுங்க நிஹாரா, உங்களுடைய கருத்து.
5: அதாவது பணம் என்று சொல்லும் போது பணம் தந்தையிலே குணம் மனித வாழ்க்கைக்கு பணம் பிரதானம், இருந்தாலும் மனிதன் பணத்தை விட குணத்தோடு சிறந்தது.
2: அவர்களுக்கு அதிக மதிப்பு கொடுக்க வேண்டும் சொல்றீங்க, அப்படி கொடுக்கப்படுகிறது
5: நிச்சயமா அவர்களுக்கு தான் மதிப்பு கொடுக்க வேண்டும்.
2: சரி, நன்றி. வணக்கம்.
6: வணக்கம்.
2: வணக்கம், உங்களுடைய பேரு?
6: ஃபாசியர்.
2: சொல்லுங்க ஃபாசியர், உங்களுடைய கருத்து.
6: தலைங்க நல்லா கேட்டுக்கிறேன், ஆனா குளம் தான் முக்கியம், ஆனா பணத்துக்கு தான் மதிப்பு கூட. எவ்வளவுதான் குளம் இப்படிதான் கவல, அந்த பணத்துக்கு மதிப்பு தான் கொடுக்குறாங்க. ஆனா சபையில வந்து ஏத்துக்கிறதும் பணத்துக்கு தான், குளத்துக்கு இல்ல. ஆனா குளம் படைச்சவங்க எப்பயும் குப்பையில தான் கிடக்குறாங்க. ஆனா அவங்க சேர்ந்து வரும்போது அதே நல்ல குளம் படைச்சவர் சொல்லுவாங்க, ஆனா அவங்களுக்கு சொல்ல மாட்டாங்க, அதை அப்படி அமைக்கிடுவாங்க. ஏன்னா பணமே முன்னேறும்,
2: இன்னும் விவாதிக்கலாம். நேரில் கருத்தை வைத்துக் கொண்டு என்னுடைய கருத்தும் வரும், தொடர்ந்து நடந்து கொள்ளுங்கள். நீங்க சொல்லுங்க.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8
1: இயற்கையான அழகு என்பது முகம் மட்டும்

0: வருகின்றது.
1: அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
3: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
4: இன்றைய வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக வந்து கொண்டிருக்கிற நடிகை

0: உலகின் நட்சத்திரத்தின் கருத்து மேடை.
1: நேயர்களின் கருத்து மேடை நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சி ஒன்று நடந்திருக்கின்றது. இன்று நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியில் இந்த சமுதாயத்தில் அதிகமாக மதிக்கப்படுபவர்கள், பணம் படைத்தவர்கள்,

0: நல்ல குணம் கொண்டவர்கள் அதுதான் கேள்வியாக இருக்கிறது. ஏராளமான சொந்தங்கள் எங்களுடைய நேர சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களோடு பத்மா சொன்ன விஷயம், பணம் இருந்தால்தான் இப்பொழுது மதிப்பு இருக்கிறது, ஆனால் குணத்துக்கு தான் நாங்கள் மதிப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு அவங்களுடைய கருத்தாக இருக்கிறது. குணத்துக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும், ஆனால் சமுதாயம் இப்பொழுது பணத்தின் அடிப்படையில் தான் மதிப்பு அதிகமாக கொடுக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல நிகாராம் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, குணம் தான் முக்கியம், குணத்துக்கு தான் நாங்கள் மதிப்பு கொடுக்க வேண்டும், ஆனால் இந்த காலத்தில் பணம் தான் தலை நிமிடந்து நிற்கிறது அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. பாசிலும் சொல்லியிருந்தார், இதுதான் சொல்லியிருந்தார் அவரும், அதாவது தேவை ஒரு வியாபாரம் செய்வது கூட எங்களுக்கு பணம் என்பது எவ்வளவு முக்கியமோ அதே போல குணம் முக்கியம் என்று சொல்லிக்கொண்டு எங்களோட ராஜேந்திரன் சொல்லியிருந்தார். அவர் கொஞ்சம் வித்தியாசமான விளக்கத்தை கொடுத்திருந்தார். நாங்கள் நல்ல குணம் கொண்டவர்களாக இருந்தால் எங்களோடு நல்லவர்கள் சேர்ந்து கொள்வார்கள், எங்களை தேடி வருவார்கள் அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருந்தார். நிச்சயமாக உண்மைதான். அதே போல இந்த 100,000 பணம் வைத்திருந்தவர்கள் மதிப்பப்படுவார்கள், அதுக்கு பிறகு 1 கோடி வந்திருந்தா அந்த 100,000 இருப்பவர்கள் தூக்கி வீசப்படுவார்கள். இதான் இந்த மரியாதை நிரந்தரம் இல்லை. இல்லை, நீங்க சொன்னது போல குணம் கொண்டவர்களுக்கான கொடுக்கின்ற மரியாதையும் பணம் படைத்தவர்களுக்காக கொடுக்கின்ற மரியாதையும் வித்தியாசமாக இந்த கருத்திலிருந்து தெரிகிறது. இன்னும் பல விடயங்கள் பேசலாம், இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டும். இந்த மரியாதை பணத்துக்கு கொடுக்கப்படுகிறது அல்லது குணத்துக்கு கொடுக்கப்படுகிறது. இப்போது எங்களுடைய அழைப்பில் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்,
1: வசதி இல்லாத பணம் இருக்கு.
0: அழைப்பின் வழியாக இருக்கிறார். வணக்கம். வணக்கம். சரி, என்னுடைய சொந்தங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைய சமுதாயத்தில் அதிகம் மதிக்கப்படுபவர்கள் பணம் படைத்தவர்களா குணம் படைத்தவர்களா? சாந்தா சொன்னது போல சமுதாயத்தை தாண்டி குடும்பங்களிலேயே பணம் இருந்தால்தான் மதிக்கப்படுகிறது. ஆக இந்த பணம் இருந்தால் மாத்திரமே மதிக்கப்படுகிறது, குணம் எவ்வளவு இருந்தாலும் குணம் இருப்பவரிடம் பணம் இல்லை, பணம் இருப்பவரிடம் குணம் இல்லை என்று சொல்லியிருக்கிறாங்க. அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு எங்களுடைய ஏராளமான சொந்தங்கள் அழைப்பின் வழியாக ஏற்கனவே எழுந்து கொண்டிருக்கிறார்கள். ஃபேஸ்புக் வழியாகவும் தொடர்ந்து மடிந்து கொள்ளுங்கள், உங்களது கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது நீங்க சொல்லுங்க, நேர்களின் கருத்து மேடை.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

0: உலகின் மகுடம் மகஜன சம்பத்து. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: ரத்மலானி பொருளாதார மத்திய நிலையத்துக்கு அருகில் அமைந்துள்ள மாடி வீட்டு தொகுதி ஒன்றில் இன்று காலை தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. குறித்த மாடி வீட்டு தொகுதியில் இரண்டாவது மாடியில் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெஹிவளை தீயணைப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. தீயை கட்டுப்படுத்துவதற்காக தெஹிவளை தீயணைப்பு பிரிவின் இரண்டு தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தற்பொழுது தீ முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அப்பிரிவு மேலும் குறிப்பிட்டுள்ளது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: ஜோர்தான் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல்களில் இரண்டு அமெரிக்க சிப்பாய்கள் உயிரிழந்துள்ளதுடன் மற்றும் ஒருவர் காணாமல் போயுள்ளார். ஈரான் நடத்திய பேலஸ்டிக் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் காரணமாகவே இந்த இரு சிப்பாய்களும் உயிரிழந்துள்ளதுடன் இவர்களது மரணத்தை அமெரிக்க மத்திய கட்டளையகம் உறுதிப்படுத்தியுள்ளது. மேலும் இத்தாக்குதல்களில் அமெரிக்க ராணுவ சேவையைச் சேர்ந்த மேலும் நால்வர் காயமடைந்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எமது அடுத்த மனுத்தியால செய்திகளை காலை 10 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

சமுத்திர உலகின் மகுடம் மகஜன சம்பத்து. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். நிமிர்ந்த நடை.

0: சொல்லுங்க.
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை.
1: கருத்து மேடை.
2: நேயர்களின் கருத்து மேடை. நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியில் நான் கேட்டுக்கின்ற தலைப்பு, அதாவது இன்றைய சமுதாயத்தில் அதிகமாக மதிக்கப்படுபவர்கள் பணம் படைத்தவர்களா அல்லது குணம் படைத்தவர்களா? இப்போது எங்களோட அழைப்பில் ஒரு சொந்தம். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் சார். வத்தலை ஐயா கண்ணு.
2: ஐயா கண்ணு, சொல்லுங்க உங்களுக்கு கருத்து.
3: அதாவது சார், பணம், பணமும் குணமும். அந்த காலத்திலே பணம் பண்ணிலே, குணம் குப்பையிலே சார். அதனால இப்போ அந்த அந்த 60 வருடங்களுக்கு முன்னுக்கு நடந்ததே தான் சார் இப்போ நடந்துருக்கு. அதை நடைமுறையில கடைபிடிப்பது சாத்தியத்துக்கு வந்து சேரல.
2: சரி, நன்றி. வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்.
2: வணக்கம். யாரு? ரமேஷ்குமார். சொல்லுங்க ரமேஷ்குமார், உங்க கருத்து.
4: கருத்து வந்து பணம் படைத்தவர்கள் தான். என்னென்றால், முந்தின காலங்களில் எல்லார்ட்டும் பணம் இல்லை, ஒரு சில பேரிட்ட தான் பணம் இருந்தது. அப்ப ஒரு சில பேரிட்ட பணம் இருக்க மற்றவர்கள் எல்லாரும் மற்றவர்களை மதித்து, மற்றவர்கள் உரையாடி, தாங்கள் சமைக்கும் சாப்பாட்டை கொடுத்து பண்பாடாக நல்ல குணநடையாக வாழ்ந்தார்கள். இப்போ எல்லாரும் வெளிநாட்டு மோகம் வந்து ஒருவரையும் மதிப்பதும் இல்லை, உதவி செய்வதும் இல்லை. அந்த அறம் ஒன்று அது ஒன்று இல்லாமல் போய்விட்டது. தமிழ் மக்களிடையே இந்திய அறம் ஒன்று ஒன்று இருந்தது. அந்த அறம் பணம் படைத்தவர்கள் வந்தா போல அச்சு உத்தாக அச்சு விட்டது.
2: நன்றி.
5: உப்பையும் மதிக்கப்படுகிறார்கள் பாருங்க. காந்தியடிகள், விஜயகாந்த், இன்றைக்கும் அவைய செய்த இதுகளைத்தான் அவருடைய நற்குணங்களைத்தான் மதிக்கப்படும். நாங்களும் செய்யற உதவி, தான தர்மம், குணம்தான் உப்பையும் இது. ஆனா பணக்காரர் அந்த குணம் உள்ளவர் கோபுர கலசம் போலேன்னு சொல்லுவாரு. அந்த முந்தி கொண்ட செங்கல் வந்து பணம் கொடுத்து கோயிலுக்கு வந்து அடிக்கல நிக்குவான். கோபுர கலசம் பொறுமையா இருந்தவரையத்தான் அந்த உச்சந்தலையில கோபுர கலசமா அமைந்ததா மட்டும் சொல்லி ஒரு இது இருக்கு. அதுக்கு குணம் குணம் இருந்தா தான் உப்பையும் பெயரும் புகழும் அடையலாம். பணத்தை வச்சு ஒன்றுமே செய்ய இயலாது. குணம் தான் முக்கியம்.
2: சரி, நன்றி. வணக்கம்.
6: வணக்கம்.
2: ராஜலட்சுமி சொல்லுங்க உங்களுக்கு கருத்து. நல்லா இருக்கேன்.
6: என்னுடைய கருத்து, குணம் இருந்தும் தப்பு வேலை. என்னுடைய அனுபவம், அந்த குணத்தை வச்சு சில பேருக்கு நம்ம உதவி செய்வோம். நமக்கு பணம் தேவை, பணத்துல போற உயிரை கூட திருப்பி எடுத்துடலாம். பணம் இல்லாமல் படிக்க வைக்கணுமா? ஏலாது. யாருக்கு உதவி செய்யணுமா? ஏலாது. குணத்தை மட்டும் வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தா எப்படி செய்வோம்? குணமும் இருக்கணும், பணமும் இருக்கணும்.
2: யார் மதிக்கப்படுகிறார்கள்? யார் மதிக்கப்படுகிறது தான் கேள்வி. சமுதாயம்
6: மதிக்க, சமுதாயம் வந்து பணத்துக்கு தான் மதிப்பு. என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன், பணம் இருந்தா தான் எல்லாம் வருவாங்க போவாங்க, என்ன செய்வாங்க? குணம் இருந்து வேலையே இல்ல. குணத்தை வீட்டுக்குடைய தான் வெட்டிக்கொள்ள.
2: நன்றி. வணக்கம்.
7: வணக்கம் சார்.
2: வணக்கம். யாருக்கு?
7: நிஷா மாவட்டம்.
2: நிஷா சொல்லுங்கம்மா, உங்களுடைய கருத்து.
7: பணம் முக்கியம் சார். அதோட எங்களுக்கு சொந்த தொழில் ஒன்று இருக்கணும், அப்பதான் சொன்ன கையில குஞ்சும். இப்ப நான் இருக்கிறேன்னாலே உச்சிய காட்டிலும் உங்களோட எஃப்எம் கேக்குறது. எந்த தொழில்? வீடு தொழில். நம்ம பாட்டை கேட்டுக்கிட்டு ட்ரை பண்ணி பண்ணி வீடியோ சுத்துவேன், எப்படி மண்ணு இருப்பிட்டு சுத்துவேன். இப்ப உங்களோட ட்ரை பண்ணி பண்ணி பண்ணு 300
2: சுத்திட்டேன். மதிப்பு கிடைக்கிறது.
7: ஆமா சார், நாங்க பணம் வரும் போகும். கை தொழில் இது தொழில் இருந்தா எப்பயும் காசு எழுத்து கொண்டே இருக்கு சார்.
2: நன்றி. வணக்கம்.
8: ஹலோ அண்ணா. வணக்கம்.
2: வணக்கம். யாருது?
8: அன்பான அண்ணாவுக்கு நல்ல தகுதி கொடுத்துருக்கீங்க.
2: நன்றி அம்மா. உங்கள் பேர்?
8: கண்டி பண்டி விஜித்ரா.
2: கண்டி விஜித்ரா.
8: கண்டி பண்டி விஜித்ரா.
2: என்ன பேர்? பேர் விளங்கல்லம்மா.
8: ஜெயசித்ரா.
2: ஜெய் சித்ரா சொல்லுங்கம்மா, உங்களுக்கு கருத்து.
8: அப்ப இன்னைக்கு பணம் இருந்தா தான் எல்லாருக்கும் மதிக்கிறாங்க, பணம் இல்லாட்டி மதிக்கவே மாட்டாங்க. குணத்தை வச்சுக்கிட்டு வீட்டுலதான் இருக்க வேண்டியிருக்கு. யாருமே கணக்கும் எடுக்க மாட்டாங்க, பணத்தால தான் எல்லா உடனே எதிர்பார்க்கிறாங்க யாருமே.
2: சரியம்மா,
8: ரொம்பப்பட்டா
2: ரொம்ப சந்தோஷம். நிறைய சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கார்கள். தொடர்ந்து மணந்து கொள்ளுங்கள். நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு. நீர்களின் கருத்துக்களை நாங்கள் விவாதிப்போம்.

0: நீங்க சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை,
1: கருத்து மேடை.
2: நேயர்களின் கருத்து மேடை நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்ற நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியில் நான் இன்று கேட்டுக்கொண்ட தலைப்பு, இன்றைய சமுதாயத்தில் அதிகம் மதிப்பு மரியாதை கிடைக்கிறது பணத்திற்கா நல்ல குணத்திற்கா? தன் கேள்வியாக இருக்கிறது. இப்போது எங்களுடைய அழைப்பில் ஒரு சொந்தம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: யாருது?
3: தேவி. எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு நிர்மலா தேவி. உங்களோட கருத்து சொல்லுங்க.
3: நானும் நல்லா இருக்கேன். இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. பணம் பணம் பணம் முக்கிய தேவை. பணம் இல்லாம வாழ கஷ்டம். உண்ணணும், உடுத்தணும், அவசரத்துக்கு தேவை. இந்த பணத்தை கொண்டு சொல்றது குணம். குணம் இல்லாத வாழ்க்கை வாழ்வதுல அர்த்தமே இல்ல.
2: எதுக்கு அதிக மரியாதை கொடுக்கப்படுகிறது?
3: குணத்துக்கு தான். நானன்ற எந்த இதுலயும் குணம் தான் எனக்கு வாழ்க்கை. ஒன்னே ஒண்ணு சொல்றேன் தர. பணம் வந்து பாசம் பிடிச்ச கிணறுகள், இறக்காத கிணறுகள். பாசம் வந்து இறக்கிற கிணறுகள். எல்லாருக்கும் தேவைப்பட்டது. தாந்திர குடிப்பாங்க, தாந்திரம் குளிப்பாங்க. இந்த பணத்தை எவ்வளவு இருந்து பத்தாது. அந்த பணத்தை பெருக்கலாம் பாசத்தால.
2: சரி, நன்றி. என்னோட சொந்த வணக்கம்.
4: வணக்கம் சார். நான் தோப்பூர் செல்வனார் மொஹிதீன்.
2: மொஹிதீன், சொல்லுங்க உங்களுக்கு கருத்து.
4: இந்த கருத்து என்ன சொன்னா சார், இந்த பணத்துக்கு தான் சார் மதிப்பு.
2: பணத்துக்கு
4: மனுஷங்களுக்கு மதிப்பே இல்ல சார். அந்த காலத்துல அப்படி இல்ல. பணம் இல்ல, நீங்க குணத்தால வந்து ஆதரிச்சு அன்பால பாசம் காட்டி கவனிக்கு ஆதரிச்சு போவாங்க. இப்ப அந்த தன்மையே இல்ல சார். இப்ப காசு இருந்தாதான் என்ன மத்தியான சொல்லி என்னன்னு சொல்லி விசாரிச்சாங்க, கேக்குறாங்க சார். பணத்துக்கு தான் சார் மதிப்பு.
2: சரி, நன்றி. வணக்கம். வணக்கம்.
5: காலை வாழ்த்துக்கள்.
2: வணக்கம். வாழ்த்துக்கள். யாரது?
5: ரொம்ப
2: சந்தோஷம் உங்களுடைய கருத்துக்கு.
5: நன்றி.
2: நான் கேட்ட தலைப்பு, இன்றைய நாளில் இன்றைய சமுதாயத்தில் அதிகம் மதிப்பு கொடுப்பது, மரியாதை கொடுப்பது பணத்திற்கா அல்லது நல்ல குணத்திற்கா? நல்ல பண படைத்தவர்களுக்கு அல்லது நல்ல குணம் படைத்தவர்களுக்கு? அந்த கேள்வியை கேட்டது. ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நிறைய சொந்தங்கள். இறுதியாக எங்களோடு மொஹிதீன் சொல்லுந்த விஷயம், விருந்தோம்பல் கூட இப்பொழுது பணத்தின் அடிப்படையில் தான் நடக்கிறது. விருந்தோம்பல் என்பது ஒரு நல்ல ஒரு பண்பாடு. அந்த பண்பாடு கூட இப்பொழுது பணம் இருந்தால் அவர்கள் வீட்டில் வந்தால் அவர்களை விழுந்து விழுந்து கவனிக்கிறார்கள். பணம் இல்லாதவர் இல்லை என்று சொன்னால் அந்த வீட்டுக்கு போனாலும் விருந்தோமல் கூட சரியாக கிடைப்பதில்லை என்ற விஷயத்தை அவர் சொல்லியிருக்கார். அதே போல ஏராளமான சொந்தங்கள் கண்டிலிருந்து ஜெயசித்ரா சொல்லுற விஷயம், பணம் தான் இப்பொழுது எல்லாருமே முக்கியமா இருக்கிறாங்க. அதே போல நிர்மலா தேவி சொல்லியிருந்தாங்க, பணம் தேவைதான், ஆனால் குணத்துக்கு தான் நான் மதிப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. குணம் தான் எப்போதுமே நல்ல ஒரு மனிதரை தேர்வு செய்ய முடியும், அவருக்கு தான் நாங்கள் மரியாதை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கலத்துல கிரியில ராஜலட்சுமி அம்மாவும் சொன்ன விஷயமா தான், பணத்துக்கு தான் மதிப்பு அதிகமாக இப்போது இருக்கிறதா, நான் குணத்துக்கு தான் மதிப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அது போல ஈசாவும் சொன்னாங்க, மாவுல இருந்து பணம் இருக்கிறவருக்கு தான் மதிப்பு இருக்கிறது. மதிப்பு மரியாதை எல்லாம் பணம் இருந்தால், இல்லை என்று சொன்னால் மதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார்கள். சரி, நாங்கள் நிறைய விடயங்களை பேசியிருந்தோம். நிறைய சொந்தங்கள் இன்னும் அழைப்பின் வழியாக இணைந்து கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப சந்தோஷம். நாங்கள் முக்கியமான விடயங்கள் பேச வேண்டும். அதாவது, பணம் இருக்கும்போது நாங்கள் எங்கள் குணத்தில் மாற்றம் ஏற்படுகிறதா? இதுவும் நாங்கள் சிந்திக்க வேண்டிய விடயம் இல்லையா? பணம் இருக்கிறது, மரியாதை கிடைக்கிறது, ஆனால் பணம் இல்லாதவரிடம் என்ன கிடைக்கிறது என்று பல விஷயங்கள் இருக்கிறது இல்லையா? உண்மையிலேயே வரலாற்றை நாங்கள் திருப்பி பார்க்க வேண்டும். இந்த விடயத்தை கட்டாயம் நீங்கள், நான் சொல்லுகின்ற இந்த தகவல்களை நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ளுங்கள். காரணம், பணம் படைத்தவர்கள் எல்லோருமே குணம் இல்லாதவர்கள் என்பதை இத்தோடு நாங்கள் நிறுத்த வேண்டும். காரணம், அப்படி கிடையாது. பணம் இருப்பவர்களை நாங்கள் எல்லோருமே ஒரு குற்றவாளி கூண்டிலே வைத்து பார்ப்பதை நிறுத்த வேண்டும். நாங்கள் பணம் இருப்பவர்கள் எவ்வளவோ செய்திருக்கிறார்கள், அதையும் நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அது பற்றிய ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஆக அதையும் நீங்கள் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு கேட்டு மகிழ முடியும், கேட்டு தெரிந்து கொள்ள முடியும். அதே போல நான் இப்போது சொல்ல போன்ற விஷயம், பணம் இல்லாவிட்டாலும் தன் குணத்தால் இன்றளவும் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நான் பகிர்ந்து கொள்ளப்படும் மகாத்மா காந்தி அவர்கள். அதாவது, உங்களுக்கு தெரியும், அகிம்சை வழியில் வன்முறையின்றி தன்னுடைய வாய்மை எளிமையை கொண்டு போராடியவர். அவரை நாங்கள் பாராட்டியாக வேண்டும். சத்தியாகிரகம் இருக்கலாம், அதே போல இந்தியாவு சுதந்திரம் எடுத்துக் கொடுத்த விஷயமா இருக்கலாம், இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னால் அவர் சிறந்த ஒரு மனிதர் என்பதை இன்றளவும் பேசக்கூடியதாக இருக்கிறது. அன்னை தெரேசா, அன்னை தெரேசா உங்களுக்கு தெரியும், கொல்கத்தாவில் தெருக்களில் கைவிடப்பட்ட ஆதரவற்றோருக்கு, தொழுநோயாளர்களுக்கு, இறக்கும் தருவாயில் இருந்தவர்களுக்கு தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தவர். கடைசி வரையில் தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக நல்ல குணத்தின் மூலமாக அவர்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். அதே போன்று இன்னொரு விஷயம், நெல்சன் மண்டேலா தென்னாப்பிரிக்கா, இவரை நாங்கள் கட்டாயம் சொல்ல வேண்டும். சகிப்புத்தன்மை, மண்ணிற்கும் குணம், மன உறுதி, இந்த அனைத்துமே கொண்ட ஒரு நல்ல மனிதர் தான் நெல்சன் மண்டேலா. தன்னுடைய வாழ்நாளில் 27 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தவர். சிறையிலிருந்து வெளிவந்த பிறகு தங்களை ஒடுக்கிய வெள்ளை இனத்தவர்களை பழிவாங்க நினைக்காமல் அனைவருக்கும் தென்னாப்பிரிக்கா என்ற சமாதான பாதையில் வழிநடத்தியவர். இன்றளவும் அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்தோம்னால் அவரை புகழாரம் பெறுவதற்கான காரணம் அதுவாக தான் இருக்கிறது. அந்த நல்ல குணம்தான் இன்றளவும் அவரை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அப்ரஹாம் லிங்கன் அவர் நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அப்ரஹாம் லிங்கனை பொறுத்த மட்டும் சமத்துவம், நேர்மை, மனிதநேயம், இந்த மூன்றையுமே எப்போதுமே பின்பற்றியவர். நல்ல ஒரு மனிதர். அமெரிக்காவில் பல நூற்றுக்கணக்காக நிலை வந்த அடிமை முறையை ஒழித்து அனைத்து மனிதர்களும் சமமானவர்கள் என்று சொல்லி தன்னுடைய போராட்டத்தின் மூலம், துணிச்சலான முடிவுகள் மூலம் நிலைநாட்டியவர் தான் அப்ரஹாம் லிங்கன். அதே போல கர்மவீரர் காமராஜ் ஐயா, அவரை பற்றி நாங்கள் சொல்லவே வேண்டும். அவரை பற்றி எளிமையான மனிதர், சுயநலம் இல்லாத ஒரு மனிதர், தொலைநோக்கு பார்வை கொண்டவர், நல்ல ஒரு அறிவாளி என்று சொல்வார்கள். அதே போல ஏழை எளிய வீட்டு குழந்தைகளும் கல்வி கற்க வேண்டும் என்ற ஒரே மன உறுதியாக இருந்தவர். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் இந்தியாவில். இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இல்லையா? சின்ன சின்ன செயற்பாடிலிருந்து தங்களுடைய வழிகளை உணர்ந்து அதற்கான செயல் திட்டங்களை செய்தவர் தான் கர்மவீரர் காமராஜ் அவர்கள். தனக்காக எதுவுமே செய்து கொள்ளாத ஒரு மனிதர். தன்னுடைய வீடு, பொதுமக்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்த ஒரு வீரர். அந்த மாதிரியான மனிதர்கள் இன்றளவும் நாங்கள் பேசிக் கொண்டுதான் இருக்கின்றோம் அவர்களை பற்றி. இது போன்று இவர்கள் எல்லாம் உலகம் அறிந்தவர்கள், ஆனால் உங்கள் பக்கத்தில் இருப்பவர்கள், உங்கள் பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள், உங்கள் ஊரில் இருப்பவர்கள், இது போன்று நல்ல எண்ணம் கொண்டவர்கள், நல்ல உள்ளம் கொண்டவர்கள் இருப்பார்கள். அவர்களை நீங்கள் கண்டறியுங்கள். அவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். நிச்சயமாக நான் முன்னதாக சொன்னது போல பணம் படைத்தவர்கள் எல்லாமே கெட்டவர்கள் இல்லை என்று சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதற்கான விளக்கமும் உங்களுக்காக வர காத்திருக்கிறது. நிகழ்ச்சியோடு எடுத்துக் கொள்ளுங்கள், நீங்களும் வியப்படைவீர்கள்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: திரை உலகின் நட்சத்திரம்
3: வசந்தத்தின் இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டே வந்து கொண்டிருக்கிறார் நடிகை மாளவிகா.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே. மக்கள் சூடிய மகுடமே, புதுமையான மாற்றம், குறைந்த விலை, இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: நீங்க சொல்லுங்க,
2: நீங்க சொல்லுங்க.
1: நேயர்களின் கருத்து மேடை,
2: கருத்து மேடை.
3: நேர்களின் கருத்து மேடை, நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு எடுத்திருக்கின்ற நிகழ்ச்சியில் நான் கேட்ட தலைப்பு, இன்றைய மதிப்பு மரியாதையும் சமுதாயத்தில் கிடைப்பது பணம் படைத்தவர்களுக்கு அல்லது குணம் படைத்தவர்களுக்கு என்ற கேள்வியை கேட்டது. ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள். சமுதாயத்தில் இருக்கின்ற ஒரு மிக்க முக்கியமான ஒரு விஷயம்தான் பணம் படைத்தவர்களிடம் குணம் இல்லை என்பது. இது என்னை பொறுத்தவரையில் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து. உண்மையான வளர்ச்சியும் முதிர்ச்சியும் பெரும்பாலும் பணிவோடு சேர்ந்திருக்கும். அதே போல அறிவு, செல்வம், பதவி ஆகியவை ஒருவரின் குணத்தை மாற்றுவதில்லை. அவை ஏற்கனவே இருந்த குணத்தை வெளிப்படுத்தவும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பெரிதாக்கவும் கொள்கிறது. பணம் தலைக்கணத்தை உருவாக்குகிறது என்று சொல்லுவதை விட பணம் சிலரின் மனப்போக்கை வெளிப்படுத்துகிறது என்று கூட சொல்லலாம். அது ஆரம்பத்தில் இருந்த கொள்கைதான். பணம் வந்தால்தான் தெரியும் அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி. பணம் இல்லை என்று சொன்னால் அவரும் சேர்ந்து கொண்டு பேசுவார், நல்லது செய்யலாம் தானே, இவ்வளோ பணம் வச்சிருக்காரு, ஏன் அப்படி செய்யலாம் தானே, இப்படி செய்யலாம் தானே சொல்லுவார்கள். ஆனால் செய்வார்களா என்றுதான் இங்கே முக்கியமான கேள்வி. இந்த கேள்விக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொல்லிதான் நான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். பணம் படைத்தவர்கள் எல்லாருமே குணம் இல்லை என்று சொல்வது எவ்வளவு போய் பாருங்கள். ஆண்ட்ரூ கார்னஜி, அமெரிக்கா 19வது நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா வாழ்ந்த உலகின் மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர். மரியாதைக்குரிய மரணம் என்பது தன் செல்வத்தை பிறருக்கு கொடுத்துவிட்ட இறப்பதை என்று சொல்லி நினைச்சவர் அந்த கொள்கையை பின்பற்றினார். தன் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா இறுதியில் தனது ஒட்டுமொத்த செல்வத்தில் 90% மேலாக பார்த்தீங்கன்னா அன்றைய மதிப்பில் மில்லியன் கணக்கான டாலர்களை பொது நலத்திற்காக தானமாக கொடுத்து சென்றவர் தான் அவர். உலகம் முழுவதும் 2500க்கும் மேற்பட்ட பொது நூல்களை, நூலகங்களை அமைத்து சென்றவர். ஆக இவ்வளவு பெரிய விஷயம் பார்த்தீங்களா. அதுபோல ஜான் டி ராக்கபெல்லர், நவீன வரலாற்றில் முதல் கோடீஸ்வரர் அப்படின்னு கூட சொல்லலாம். இவர் உலகிலேயே பெரிய பணக்காரராக இருந்த போதிலும் பார்த்தீங்கன்னா இவர் தனது வருமானத்தில் பெரும் பகுதியை மருத்துவ ஆராய்ச்சி மற்றும் கல்விக்காக வழங்கியிருந்தார். இந்த உலகில் கொடிய நோய்களை ஒழிக்க பயன்படுத்தப்படும் பல மருத்துவ கண்டுபிடிப்புகள் இவருடைய ராக்கபெல்லர் என்ற அறக்கட்டளையில் தான் இங்கு தயாரிக்கப்படுகிறது, அடித்தளமாகவும் இருக்கிறது அறக்கட்டளையில். அதே போல வள்ளல் அழகப்பர் செட்டியார், தமிழ்நாடு இந்தியாவில் 20வது நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் மற்றும் வங்கித்துறை நிபுணராக இருந்தவர். தன்னிடமிருந்த ஒட்டுமொத்த செல்வத்தையும் காரைக்குடியில் உள்ள தனது சொந்த அரண்மனை போன்ற வீட்டையும் கல்வி பணிக்காகவே தியாகம் செய்தவர் தான் இவர். ஏழை குழந்தைகளுக்கு உயர்கல்வி பெற வேண்டும் என்பதற்காகவே அழகப்பர் பல்கலைக்கழகம் மற்றும் பல கல்வி நிறுவனங்களை உருவாக்கி இதனால் காமராசர் அவருக்கு கொடுத்த பட்டம்தான் கொடை வள்ளல் என்ற ஒரு பட்டம் கொடுத்தனர். அந்த காலத்தில் காமராசர் இவருக்கு கொடுத்த பட்டம். வாரன் பஃபட், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், உலகில் மிகச்சிறந்த முதலீட்டாளர்கள். இவர்கள் பேரை கேட்டால் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இவர்கள் இருவரும் இணைந்து த கிவிங் பிளெட்ஜ் அப்படின்ற ஒரு இயக்கத்தை தொடங்கியிருந்தார்கள். இதன்படி பார்த்தா தங்களுடைய வாழ்நாளிலேயே அல்லது மறைவிற்கு பின்னரோ தங்கள் சொத்துக்கள் பாதிக்கு மேலாக தொகையை தொண்டு நிறுவனங்களுக்கு செல்ல வேண்டும் சொல்லி எழுதி வைத்திருக்கார்கள், ஒப்புக்கொண்டிருக்கார்கள். அது இன்றும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதே போல வரலாற்றை பற்றி பாருங்கள், வள்ளலல். இந்த வள்ளல்களை பார்த்த போது உங்களுக்கு தெரியும் தமது தமிழ் வரலாற்றில் வாழ்ந்த கடைச்சங்க காலத்து 7 வள்ளல்கள், பாரி, ஓரி, காரி,

ஆய், ஆதியாமன், நல்லி, வேகன் இவர்கள் பெரும் செல்வந்தர்கள், குறுநில மன்னர்களாக இருந்தவர்கள்தான். ஆனால் தங்களை நாடி வந்த புலவர்களுக்கும் மக்களுக்கும் என் இயற்கையை கூட அவர்கள் நல்லது செய்யாமல் இருந்ததே கிடையாது. முல்லைக்கு தேர் கொடுத்த பாரு என்று கேள்விப்பட்டிருக்கள். ஆக இப்படியான நல்லவர்கள் இருந்தவர்கள் தான், பணம் படைத்தவர்கள். அதே போன்ற இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஓஸ்வாஸ்டோ ஸ்கூஸ் மற்றும் பிரேசிலின் தொழிலதிபர். தென் அமெரிக்க வரலாற்றில் பல தொழிலதிபர்கள் தங்களுடைய பெரும் லாபத்தை நாட்டின் மருத்துவ கட்டமைப்புக்காக வாரி வழங்கியிருந்தாலும், குறிப்பாக வறுமையில் வாடிய மக்களுக்கு தரமான மருந்து வசதிகளை கிடைக்க வேண்டும் என்பதற்காக இவர் செய்த தடுப்பூசிகள் இன்றளவும் அறக்கட்டளையாக வந்து கொண்டிருக்கிறது. அதுபோல் ஹான்றி டூண்டன். ஹான்றி டூண்டனை பொறுத்த மட்டில் சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்தவர், ஒரு வெற்றிகரமான வணிகர் மற்றும் பெரும் பணக்காரர், பெரும் பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவர் இவர். அப்படி இருக்கும்போது இவருடைய செல்வத்தில் மிக முக்கியமான ஒரு பகுதியை குறிப்பாக பார்க்கும்போது 1859 காலப்பகுதியில் நடந்த சோல்பெரோனோ போர்க்களத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வீரர்கள் காயமடைந்து துடித்துக் கொண்டார்கள். ஆனால் ஒட்டுமொத்த வணிகத்தையும் செல்வத்தையும் கைவிட்டு போரில் காயமடைந்து இருந்த இருதரப்பு வீரர்களையும் பாகுபாடின்றி தங்களுக்கு உதவினார்கள், அவர்களுக்கு உதவினார்கள். உதவி இறுதி காலத்தில் பார்த்தீங்கன்னா இவர்கள் பணத்தை எல்லாம் இழந்து ஏழையாகவே மறந்து போனார்கள். ஆனாலும் கூட வரலாற்றில் அழியாத இடத்தை பிடித்திருக்கிறார்கள். பாருங்கள், இவர்கள் பணம் படைத்தவர்கள் தான், ஆனால் குணம் படைத்தவர்கள். ஆசிம் பிரேம்ஜி, விப்ரோ அப்படின் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் இந்தியாவின் முன்னணி கோடீஸ்வரர் ஒருவர், உலகிலேயே அதிக தொகையை கொண்ட ஒரு நிறுவனங்கள் சொன்னால் இவருடைய நிறுவனம் தரமாக வழங்கினார்கள். மிக முக்கியமான தனது சொத்து மதிப்பில் பெரும் பகுதியை, சுமார் $21 பில்லியன் மதிப்புள்ள பங்குகளை இந்தியாவில் உள்ள கிராமப்புற கல்வி மேம்பாட்டுக்காக தனது அறக்கட்டளையை எழுதி கொடுத்தார்கள். இன்னும் இவருடைய எளிமையான வாழ்க்கை முறையும் குடைகுணமும் சொல்லிக்கொண்டே போகலாம். இவர்களெல்லாம் பேசும்போது, வரலாற்றை பற்றி பேசும்போது நாங்கள் ஒருவரை பேசாமல் இருக்க முடியாது. டாடா குடும்பம், இந்த குடும்பத்தை பற்றி எல்லோருக்கும் தெரியும். அதிலும் ரத்தன் டாடாவை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியும். ஜாம்ஷெட்டி டாடா. ஜாம்ஷெட்டி டாடாவை பொறுத்த மட்டில் டாடா குடும்பத்தின் தந்தை. டாடா குடும்பத்தை நிறுவப்பவர், நவீன இந்தியாவின் தொழில்துறை புரட்சியை வித்திட்டவர் இவர்தான். நட்குணம் கொடையும் பார்த்தீங்கன்னா 20ஆம் நூற்றாண்டில் உலகில் மிகப்பெரிய கொடையாளர்களில் பட்டியலில் இன்று வரை இன்றும் முதலிடத்தில் இருப்பவர்கள் இவர்கள் தான். தனது சொந்தங்களில் சொத்துக்களில் பெரும் பகுதியை பார்த்தீங்கன்னா அறக்கட்டளைக்கு வழங்கியவர்கள், வரலாற்றில் பெரிய இடம் பிடித்தவர்கள். அதில் முக்கியமாக ரத்தன் டாடா, டாடா குழுமத்தை உலகளாவிய ரீதியில் அவர் அழைத்துச் சென்றவர் தான் ரத்தன் டாடா. நட்குணம் கொண்டவர், உலகில் மிகப்பெரிய பணக்காரர்கள் பட்டியலில் இவருடைய பெயர் தனிப்பட்ட முறையில் முன்னணியில் வராதுக்கான ஒரே காரணம் இவருடைய அந்த திட்டமிடல். அதாவது டாடா ஷன்ஸ் அப்படின்ற நிறுவனம் பார்த்தீங்கன்னா 66 பங்குகள் அறக்கட்டைகளுக்கு செல்கிறது. ஆக சொந்தமாக அறக்கட்டைகள் சொந்தமாக தான் இருக்கிறது அது. அதன் காரணமாக இவர் பட்டியலில் வரமாட்டார். இவருடைய சேவைகளை பாருங்கள், சுகாதாரம், கிராமப்புற மேம்பாடு, புற்றுநோய் ஆராய்ச்சி மையங்களுக்கு தன்னுடைய அதிகமான சொத்துக்களை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார், வழங்கி கொண்டிருந்தார். 2011 மும்பை பயங்கரவாத தாக்குதலின் போது பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட தாஜ் ஹோட்டல் ஊழியர்களுக்கும் அதே போல அங்கிருந்து வேலை செய்த மற்றவர்கள், தெருவில் வியாபாரம் செய்தவர் எல்லோருக்கும் முழுமையாக நிதியுதவியை தனிப்பட்ட முறையில் வழங்கி அரவணைத்தார். விலங்குகள் மீதும், குறிப்பாக தெரு நாய்கள் மீதும் இவர் காட்டிய அன்பு இன்றும் பேசப்படுகிறது. ஆக இன்னும் மனிதர்கள், எனக்கு இறுதியாக நான் திரு எம்ஜிஆர் அவர்களாக இருக்கலாம், கடைசியாக திரு விஜயகாந்த் அவர்கள். விஜயகாந்த் அவர்களின் மறைவுக்கு பிறகு அவரை பற்றி நாங்கள் பேசி கண்ணீர் மழுகி இருந்தோம். காரணம், அவருடைய நட்குணம் இன்றளவும் பேசப்படுகிறது. அவருக்கு பணம் இருந்தது, நடித்தார், ஆனால் மக்களுக்காக சேவை செய்தார், உணவு கொடுத்தார். ஆக இப்படியான மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். நான் சொன்னது இதுவரையில் சொன்ன மனிதர்கள் எல்லாம் பணம் படைத்த பெரும் கோடீஸ்வரர்கள், சாதாரண பணக்காரர்கள் கிடையாது. நீங்கள் சொல்வது போல பணம் இருந்தால் மதிப்பு கொடுக்கிறாங்களே, 1 கோடி வைத்திருக்கவங்க, 10 லட்சம் வச்சிருக்கவங்கன்னு சொல்லி, அப்படி கிடையாது. இவர்கள் எல்லாம் எண்ண முடியாத அளவுக்கு கோடிகளை குவித்த பெரும் பெரும் பணக்காரர்கள். ஆனால் அவருடைய நல்ல உள்ளம் பாருங்கள், மனிதர்களுக்கு எவ்வளவு தேவையாக இருக்கிறது. ஆக பணம் படைத்தவர்களும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். பணத்தை வைத்து நாங்கள் என்ன சொல்வது, எங்களுடைய மதிப்பை பெற்றுக்கொள்ளாமல் நினைப்பவர்களும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். ஆனால் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், பணத்தால் கிடைக்கும் மதிப்பு நிரந்தரம் இல்லை, குணத்தால் கிடைக்கும் மதிப்பு நிரந்தரம். நல்ல குணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள், அது உங்களுக்கு எப்போதும் மதிப்பையும் மரியாதையும், உங்களுக்கு உண்மையான மதிப்பையும் மரியாதையும் கொண்டு வந்து சேர்க்கும். அந்த பணம் எதற்காக செலவு செய்கிறீர்களோ
அதில் தான் உங்களுக்கு மதிப்பு மரியாதை வரப்போகிறது. அந்த மதிப்பு மரியாதை எதன் அடிப்படையில் வரப்போகிறது என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தயவு செய்து சொந்தங்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் நல்ல குணங்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். பணம் தேவை இல்லை என்று சொல்ல முடியாது, ஒருபோதும் சொல்ல முடியாது. பணம் கட்டாயம் தேவை, ஆனால் அந்த பணத்தை வைத்து நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதில் தான் இந்த வாழ்க்கை அழகாகிறது, இந்த வாழ்க்கை சிறக்கிறது. ஆக நாங்கள் வரலாற்றுகளை புரட்டி பார்த்தால் நல்லவர்களை தான் நாங்கள் போட்டி கொண்டிருக்கின்றோம். பணம் படுத்தவர்களிலும் நல்லவர்கள், பணம் படுத்தவர்களும் சேவை செய்தவர்கள், அவர்கள்தான் உலகத்தில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். புரிந்து கொள்ளுங்கள். புரிந்தவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியிருந்து நானும் விடைபெறப் போகின்றேன். தொடர்ந்தும் வசந்தத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். இது நம்ம திட்ட நிகழ்ச்சியோடு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்றும் உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

0: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: பிளியந்தலை வீரசிங்க மாவத்தை பகுதியில் சந்தேகத்துக்கிடமான இருவரை சோதனையிடமுட்பட்ட போது போலீசாரால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. இன்று காலை இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த ஒருவர் தற்பொழுது கழுபுவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பிளியந்தலை போலீசார் தெரிவித்துள்ளனர்.
1: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
2: சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை இன்று சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. இதன்படி ஒரு அவுன்ஸின் தங்கத்தின் விலை 4,17.51 அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. இதேவேளை ஒரு அவுன்ஸ் வெள்ளியின் விலை 55.9 அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எமது அடுத்த மனத்தியால செய்திகளை முற்பகல் 11 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
3: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
4: இது மக்கள் சூடிய மகுடமே.
0: நாட்டிற்கே செல்வம்.
5: நிமிர்ந்த நடை

நம்ம தியேட்டர். இது வசந்தம் எஃப்எம்மின் நகைச்சுவை படைப்பாகும். முற்று முழுதும் நகைச்சுவைக்காக தயாரிக்கப்பட்ட இந்நிகழ்ச்சி யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கில் தயாரிக்கப்படவில்லை. இந்நிகழ்ச்சியில் இடம்பெறும் யாவும் கட்டணையே.

அபிலாஷன் வாயை துறக்காது. இன்னைக்கு டெய்லி இதே தானே. ஒரு நாளா வந்து வாயை துறக்கிறேன், படத்துல போய் நான் மாட்டிக்கிறோம். அறிவு இல்லையாட்டா, ஒன்னாவது சரி ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்க தானே அபிலாஷன். இப்படி என்ன கேட்டு கேட்டு நானே வெக்கப்பட்டு போட்டு என்ன செய்யுது? பேஸ்புக் லைவ் ஒன்று பண்ணி சாப்பிடுற மாதிரி ஏதாவது காட்டுவாக்கு, இல்லாட்டி கேஸ் அப்செட்டா. வாழவும் முடியல, சாவோ முடியல, இருக்கவும் முடியல, தூங்கவும் முடியல, இன்னும் சரி அபிலாஷன். எல்லாத்துக்கும் ஒருத்தர் நம்பி நம்பி நம்பி நம்பி ஏமாறு, எதை எடுத்தாலும் காசு காசு காசு காசு. இங்க மரத்துல அப்பிக்கிறே மண்டேனா பேசாத அபிலாஷன். எனக்குள்ள நானே பேச்சு உடம்புறமாய் ஆச்சு. இத்தனை பேர் கிடைச்ச ஒரு நல்ல கூட்டாளி ஒருத்தர் எனக்கு இது வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கொள்ள கிடைக்கலையே, என்ன செய்ய? உம்மா வாப்பாக்கு பார்க்க கூட்டாளிகள் தான் நல்லன்னு செல்வானு. எனக்கு வந்து வாச்சிக்கான் மொழி என்ன வாச்சிக்கா என்ன என்ன படி ஜெயில மாட்டேன் பொழிச்சுக்கு பூடு ஆக்க வேடி இங்க வேடி. இப்ப ஆத்திரி உனக்கு முதல்ல சூடு சொல்ற வரணும்டா, உப்பு போட்டு தாண்டா தின்றாய். ஐயோ நானே உழவி கொண்டீங்கடே.

0: நீங்க படிச்ச பாட்டுக்கு ஒரு எட்டைக்கான ஒரு பாட்டு ஒன்று படிக்கணும்.
1: பாடு பாடு பாடு பாடு.
0: நானொரு முட்டாளுங்க, ரொம்ப படிச்சவங்க, நாலு பேர் சொன்னாங்க.

0: என்னடா வந்ததுல இருந்தே பான் வேணும் அது வேணும் என்ன உனக்கு பிரச்சனை இப்ப காலத்தால என்ன உனக்கு கோப்பி ஒண்ணு ஊட்ட
1: சொல்லவும் பட்டாச்சு கடைசியில ஸ்டேஷன் ஒண்ணுக்கு வந்து பாட்டு படிச்சாலும்
0: அதுல கூட இப்ப பாட விடுறது இல்ல சொல்லி சொன்னா அந்த பாட்டுகள் போதும் எல்லாரும்

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: பாட்டு படிக்க போலக்கென்று பார்த்தா அதிலேயும் பாட்டு படிக்க கூடாது. அது என்ன பாட்டு படிக்க இயலாம, பாட்டு படிக்காம இப்படி மனுஷன் இப்பார்.
2: நீ நித்தம் மாறுகின்றது எத்தனையோ இங்கே எதிர நிலைக்கு சொல்லுவாப்போம்.
1: என்னத்தை நினைக்க, நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்ல. நான் இவ்வளவு பாட்டுவல் ஈகி தத்துவ பாட்டுவல்
2: சரி அப்ப சரி பாடு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சந்தோஷமா வந்திருக்கிற பாடு ஒரு சத்துவத்தை.
1: உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக,
2: முதல் தண்ணியை எடுத்து குளிச்சு நிம்மதியா வாழ்றது பாடு என்னப்பா.
1: பாட்டு படிக்கிறது கூடிய சூழ்நிலையில நான் இல்ல.
2: நானாவே உனக்காக இருக்கல, நீ ஏன் மற்றவன் கைய கழுவிட்டு நிக்கிற?
1: நான் வீட்டுக்கு போனா போனா புதிய வானம் பொண்டாட்டிய காணம் இப்ப இவனோட சுத்துராலும்.
2: இப்படி நீ நினைக்காத, அவள் வீட்டுக்கு மறக்கறை வாங்க போயிருப்பாள்.
1: அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நானா
2: தெரியும் தானே, பொண்டாட்டி என்ன அப்படித்தானே இருப்பாள். நீயே உன்ன மாதிரி சிந்திக்கிறேன். இந்த குறுக்கு புத்தி போவாள்.
1: இவ்வளவு நிறைய செஞ்சீங்க நீங்க, இன்னும் இது செஞ்சு என்ன பொண்டாட்டி மார்க்கெட் போன கதை உங்களுக்கு எப்படி தெரியும்?
2: அவள் விடிஞ்சா பொழுதுபட்டா தந்த குடும்பத்துக்கு அவன் அயரால் உழைக்கிற ஒரு பொண்ணடா. அவளையே நீ தப்பா யோசிக்கிற.
1: நான் அப்படி செய்யக்கூடாது.
2: யாரு செய்யக்கூடாது? அவள் செய்யக்கூடாதா? நீ சரியா இருந்தா ஏன் அவள் மார்க்கெட்டுக்கு போறாள்? நீ சரியா போ மார்க்கெட்ல. மார்க்கெட்ல சரிப்போ வேலையை பாருடா. நான் வரகரையை தூக்கி கொடுத்தா 100 ரூபா அப்படியாது தருவானேடா.
1: அவள் 2 தலை 3 தலை பேசக்கூட பில் பில்லு பேர் வஞ்சி.
2: அடே முக்கனே, அது பில்லடா. இவ்வளவு காசுன்னு கேக்குறேடா, பில்ல சொல்லுங்கன்னு கேக்குறடா. நீ என்னையே நினைச்சு எப்ப நீ எந்த இடத்துல நீ தேனை கையில வச்சு நக்கி பால குடிச்ச? ஏன் தேவையில்லாத கருத்தைகளை கொண்டு
1: வரவே? நாங்க ரெண்டு பேரும் அப்படி இருந்தோம் சொல்ல,
2: ரெண்டு பேரும் ஒட்டுக்கொள்ள மாட்டீங்க, அதுதான் பிரச்சனை.
1: நல்ல நேரம் கம்மா போட சொல்லுவான்.
2: என்ன விளங்கல?
1: இல்ல.

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: இந்த வாழ்க்கையே எப்படியாவது காரணம் இந்த பில்லவன் வாழவிட மாட்டேன். எப்படியாவது அபிலாஷன் கடவுள் பிறகு அபிலாஷன் தெளிவாகும்.
2: இதுக்கு அபிலாஷன்
1: நானா?
2: இப்ப என்ன பிரச்சனை? நீ ஏன் இப்ப மூச்சு முட்டை திணறி அடிச்சு நிக்கிற? என்ன பிரச்சனை? உன் போக்குவாக்கு எனக்கு பிடிக்கல.
1: முட்டை போடுற கோழிக்கு தான் வருத்தம் தெரியும்.
2: எப்பட ஹோலியா எப்பட முட்டையை விடுற? நீ ஸ்கூல்லயே முட்டை எடுத்தவன்
1: தானே. நான் ஸ்கூல்ல முட்டை எடுத்த கதை என் பொண்டாட்டி சொன்ன, அது எப்படி அவளுக்கு தெரியும்?
2: ஐயோ, உண்ட பொண்டாட்டியில நீயே அடே, உண்ட பொண்டாட்டியே அவ்வளவு தூரம் படிக்கலையடா, புறம் எப்படிடா முண்டை முட்டை அவளுக்கு தெரியும்?
1: இல்ல, அதுதான் அவளுக்கு எப்படி ஏசு கூட சொன்ன, நீங்களும் முட்டை தான் எடுத்தேன்னு சொன்ன, அந்த விஷயம் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும்.
2: டீச்சர்ல எனக்கு சொன்னாங்க, ஒரே வகுப்புல ஆறு தடவை அப்படியே இருந்த நீ தானே ஸ்கூல்ல?
1: வாழ்க்கையில
2: சரியான முறையில நீ கொண்டு
1: செலுத்துவது காரணம் என்ன?
2: அது உண்டு தாழ்வு மனப்பான்மை, உண்டு சந்தேக புத்தி, உண்ட வாழ்க்கையில நீ எடுக்காத சில முடிவுகள்.
1: தெரியாத
2: சம்பந்தம் இல்லாமயே கதைச்சு துளைகிறான் அப்பா.

0: மல்லாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேல்விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசை ஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்.

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: சந்தேகம்ன்றது மனுஷனுக்கு வரத்தான செய்யும். நல்ல கூட்டாளியா இருந்து சந்தேகம் வராம இருக்கலாம். எனக்கு எங்க அநியாயத்துக்கு சந்தேகப்படாம இருக்கேன்மா. தேன் கூட்டமா இருந்து இந்த கூட்டலையும் பொண்டாட்டி என்ன டவுட் டவுட்டாவே கேள்வி கேட்கிறா. இவருக்கு ஏதோ இதுவும் சம்மந்தம் உண்டு. காட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்ச மாதிரி கடைச்சி ஏதோ வீட்டுள்ளே வந்து கேம் உண்டு அமைக்கணும் இல்லாடி கஷ்டம் அபிலாஷன் உண்ட பயணம் அப்செட் ஆயிரும். கவனமாயிரு என்ன செய்ய
2: என்ன
1: பிரச்சனை
2: இருந்தாலும் மூஞ்சிக்கு நேர கேக்குறதான் அது மனுஷத்தன்மை. உனக்குள்ள நீ ஒளிச்சு மறைச்சு பேசி எந்த பிரயோசனமும் கிடையாது. எதுவா இருந்தாலும் நேரக
1: வெளியோட பேசுறேன்.

0: கேரி எப்படி
1: அது நீ இப்ப எப்படி கதைக்கிற விஷயத்தை எல்லாம் போன உன் வச்சு வச்சு கழிச்சு கொண்டு இருந்தா அவளதே அவள் கேட்டு கொண்டா இருப்பா.
0: என்ன நானும் சும்மா டம்மா போனேன் உங்ககிட்ட போன இல்ல
1: இல்ல இப்ப நான் இப்ப எனக்கு கோல்கள் வந்தா நான் டக்கன ஒன் பண்ணி விட்டுறது அது போவுங்க
0: நீங்க செஞ்சிக்க மாட்டீங்க. இவனும் நாசமா போனவன் செஞ்சிப்பான்.
1: அவன் செய்து போட்டு நமக்கு என்ன
0: அவ்வளவுனாலும் என்னை பார்த்து வெளியே போகல செல்லம் போயிட்டு வாரிகளாடி கேக்குறோம் இப்ப
1: ஒரு நாணயத்துக்கு இரு பக்கம் இருக்கிற மாதிரி நீ செல்லம் ஆனா இப்ப செல்லாதவன்.

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: செல்லம் சொல்லிட்டு செல்லாத காசா, அதே இந்த முன்னுக்கு எப்படி போன்ல பாக்கணும், என்ன போன்றத என்ன ஒன்றுமே இல்லை, ரெண்டு போன்ல விஷயம் இல்லையே. நான் நேத்து இவனோட பாலத்துறை சந்தியில வந்து பொல் ரோட்டி திண்டி என்ன புண்டாட்டிக்கு ஏசின கதையை அவ அப்படியே சின்னாலே தாருமில்லிய பீதாசுல கடை தானே, பீதாசுக்கு என்ன புண்டாட்டி பத்தி தெரியா,
2: இவன் தான் கேம் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது.
3: அபிலாஷன், நானா பொண்டாட்டிக்கு பயந்தவன் இந்த உலகத்துல வாழவே இயலாது.
1: கஷ்டம்
3: சரியா, அவன் ஆம்பளையும் இல்லை, ஏன் பயப்பட வேணும்? நீ சரியா இருந்தா நான் சரியா இருந்தா நம்ம நியாயமா நேர்மையா இருக்கலாம் தானே.
1: 39 வருஷம்,
3: 39 வருஷமா, இன்னும் 39 வருஷம்.
1: நாங்கள் அவளும் லவ்ல இருந்து ஸ்கூல்ல இருந்து கட்டுன ஆக்கிரடாக
3: இந்த கதையை சொல்றேன், உங்களோட அப்பாட கதையை சொல்றியா? கடல்ல போய் விழுந்து சங்கமிக்க வேண்டியதுதான்.
1: விஜயகாந்த் கட்சியில இருந்தீங்களா நீங்க?
3: என்னதுக்கு இப்ப கட்சியும் உனக்கு கொள்கையும்?
1: நானா ஒரு மனுஷன் தும்பத்தை,
3: நீ மனுஷனாண்டு உன்ன வீட்டிலேயே மதிக்காத இடத்துல நீ எனக்கு எப்படி கதை சொல்லி உண்டாக நான் கேட்க வேணும்?
1: கூட்டாளின்னு சொல்ற
3: கடே இது எந்த நாள் கேட்டு கேட்டு கதை புளிச்சு போச்சப்பா.
1: என்ன
3: வேணும், என்ன விஷயத்துக்கு வேணும்? காசுக்கு வந்து நிக்கிறியா, இல்லாட்டி தொழிலுக்கு வந்து நிக்கிறியா, இல்லாட்டி மனுஷியில சந்தேகத்துல வந்து நிக்கிறியா, என்ன பிரச்சனையா வந்து நிக்கிற? டைரக்டா பேசுதுல,
1: இவ்வளவு நாள் காசுக்கு அதுக்கு தான் வந்தவங்க கிட்ட. ஆனா நிம் தேன் கூட்டுமா, இந்த கூட்டுக்கு தாரோ கல்லடிச்சுட்டானுள்.
3: தேன் கூட்டு இருக்குன்னு நினைக்கும், கல்லடிக்கத்தான் செய்வான். தேனி என்ன செய்வான் அதுக்கு? நீ கல் அடிபடாம பாதுகாக்க வேண்டிய உங்கையில இருக்கு.
1: அப்படித்தானே நம்பிய நம்பி ஒருத்தன வீட்டு கூப்பிட்டு பேசினாலும்
3: அடைச்சது வந்து அவள் சொன்னதுக்காக உனக்கு காசு தந்தனா?
1: யாரும்

0: மிஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: எத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு

0: அனுப்பிய ரசீதுகளுக்கு அனுசரணையை வழங்கியது. மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: கிரிபத் கொட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட திக்பிட்டிகொட பகுதியில் நேற்று இரவு மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் பொழுது 2 கிலோ 70 கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் குறித்த சந்தேக நபரிடமிருந்து 5000 போதை மாத்திரைகளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் திக்பிட்டிகொட பகுதியைச் சேர்ந்த 31 வயதுடையவர் என்பதுடன் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: ஈரானுடனான போரில் அமெரிக்கா எந்த ஒரு தெளிவான வியூகமும் இன்றி முடிவற்ற மோதல் சுழற்சிக்குள் சிக்கியுள்ளதாக அமெரிக்க கடற்படையின் முன்னாள் மூத்த அதிகாரி ஹர்னல் உல்மான் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அல் ஜசீரா செய்தி சேவைக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்படி தற்போது மோதல் தவறான திசையில் சென்று கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் வியட்நாம், ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈராக் போர்களில் ஏற்பட்ட பாதிப்புகளைப் போலவே ஈரானுக்கு எதிரான தொடர் மோதல்களை கையாளும் அமெரிக்காவின் தற்போதைய போக்கு பெரும் துயரத்தில் முடியலாம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எமது அடுத்த மனுத்தியல செய்திகளை பிற்பகல் 1 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன். மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
2: அப்படி செய்ய மாட்டான் என்னத்தான் அப்படி செய்ய வாய்ப்பில்லை. பில்லக்கு அப்படியான ஆள் கிடையாது. இந்த மனுஷன் மனது குரங்குடா அப்படின்னு சொல்லி கவிஞர் முத்துலிங்கம்மா யார் சொன்ன, யாரோ சொல்லிங்க அப்படி ஆதரி பெரிய தலைக்காட்டையெல்லாம் போய் முன்னுக்கு வீட்டுல பாத்திமா தாத்தர சாட்சிக்கா அவசியம். எங்கட வீட்டு முன்னுக்கு சிரியாவே தீந்தா அவசியம்னாசன் ஐயே டாரையும் வீட்டுள்ள கேட்டுக்க வேணாண்ட அவசியம்னா நான் கேட்க இல்லை. கோல் சொல்லிக்காரு எப்படி தெரியும் என்று பாத்திமாக்கு போனும் இல்லையே எனக்கே கோல மாசத்துக்கு ஒண்ணுதான் கோல் அடி பாவா இருந்தாலும் எப்படி ஆயிக்கும் எப்படி
3: கண்டுபிடிக்கிறது
2: அந்த இடத்துல ஒரு முதுமை ஒரு அடுத்த நிலைமை அப்படி சொல்லுவாங்க சீனியர் செக்யூரிட்டி
3: சொன்னீங்க
2: அப்படியெல்லாம் உனக்கு என்ன குடுக்கல போன மாதிரியே இருக்கிற
3: இல்ல. நான் 16 வருஷம் போயிட்டு வேலையை மட்டும் செஞ்சு வர மேல கீழே போறதுக்கு பாக்குறேன் இல்லனா.
2: நீ கீழையும் போதவே இல்ல மேலையும் போதவே இல்ல அது தானா வர வேணும். அப்ப இப்ப நீ எவ்வளவு வளர்ந்து இருக்கிற முதல் இருந்ததை விட 16 வருஷத்துக்குள்ள வளர்ந்து தானே இருக்கிற.
3: நான் வளர்ந்து
2: உன்னையும் வளர்க்கல உன்னையும் வளர்க்க விடையில உன்னையும் வளர விடையில
3: கூட்டாளி எனக்கு மேலோட எனக்கு
2: கொஞ்சம் பொறுவாரு. நீ கூட்டாளிய நம்பி வேலைக்கு இருக்கிறியா வேலையை நம்பி உன் விஷயத்த செய்துட்டு போறியா?
3: ஐயோ நானா வேலை
2: செய்யும் தொழில் தெய்வம் என்று சொன்னானா கூட்டாளி தெய்வம் என்று சொன்னானா?
3: செய்யும் தொழில் தெய்வம் தான் செல்லிக்கா.
2: அப்ப நீ தொழில் செய்கிறியா கூட்டாளிக்கு என்ன செய்யற?
3: நானா ஒரு கெப்பொண்டு கொடுத்தீங்கன்னா பேசியும் பேச விட்டுறீங்க.
2: பேசு பேசு.
3: நானா தெய்வம் தான் செய்யும் தொழில். நான் இந்த கூட்டாளிய தெய்வம் நினைச்சா?
2: அப்ப நீ தெய்வமாக கூட்டாளிய நினைக்கிறது உன் தப்பு தானே?
3: என்ன தப்பு தானே? இப்பதான் தெரியுது
2: என்னதுக்கு தெய்வத்தை அப்புறம் என்னது உனக்கு கூட்டாளிய?
3: கொஞ்சம் சரி
2: பாய்க்கு 300 தடவை அல்லா சொல்றே பிறகு கூட்டாளிய தெய்வம் சொல்றே. நீ மனுஷனா
3: கடவுளும் குழந்தையும் பிறப்பால்
4: யாரு குழந்தை?
3: நான்
4: நீ குழந்தை குடிச்சிருக்கல.
3: இல்ல நான் குழந்தை, இன்னும் குழந்தை. முதியோர் இல்லத்துல என்ன சேர்க்க பிளான் பண்ணிட்டேன்.
4: வளமை மாதிரி நீ வந்து இந்த ஒரு சிந்தனையில இல்ல, விளங்குதா? எதிர்காலத்தை பத்தி ஒரு ஃபியூச்சர் பிளான் உன்கிட்ட கிடையாது.
3: இருக்கானா?
4: வீட்டுல என்ன நடக்க வேண்டும் உனக்கு இது இல்ல, வெளியில என்ன நடக்க வேண்டும் இல்ல, உன் தொழில் ரீதியா என்ன நடக்க வேண்டும் தெரியுது இல்ல. ஏதோ காடு போகணும், வீடு வாவான்றது காலம் போய் இப்ப காடுதான் சொல்லி நிக்குது.
3: இப்ப காட்டையும் வெட்டி

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: என்னடா பண்டைக்கு பொழுதும் போதில்லை, இவன் ஒரு பக்கத்தால அது இதுன்னு சொல்லி என்று போயிட்டு இங்க போனாலும் தெரியல. இங்க ஹோல் வருது. ஹலோ, இங்கதான் இங்கதான். ஓ அப்படியா, இன்னைக்கு சாப்பாடு ஸ்பெஷல் அப்பமோ? சரி சரி, முட்டையப்பம் போட்டாலும் சாப்பிடுவேன், பாலப்பம் போட்டாலும் சாப்பிடுவேன், பிளேன் அப்பம் பண்ணாலும் சாப்பிடுவேன். அப்பம் தானே? சரி சரி சரி சரி சரி, ஓகே ஓகே, நான் வைக்கிறேன். ஈவினிங் பார். நன்றி நன்றி நன்றி.
2: நானும் வாரின பாலாப்ப முட்டாப்ப பிளேனாப்ப நின்று சென்னி. நானும் வாரி. நான்
1: எங்கே நல்ல தரமா இருக்கமாடா? உண்மையில சாப்பிட உண்மையில உண்டு ரெண்டு சாப்பிடலாம்னு போறது, அஞ்சாறு அப்பம் சாப்பிடலாம் அப்படி. அதை விருந்தோம்புல நம்ப நாளடா.
2: இப்ப கடவுள் எல்லாம் ஆப்ப சோடா போடுறேன். கடவுள் இந்த கடையில நான் ஆப்ப நல்லா ஆகி.
1: அடே இது வீட்டப்பமாடா,
3: இந்த ஊடு வீட்லயா?
1: அடே கடவுள், அடே பாத்திமா ஹோல் எடுத்தடா. என்ன பா, இன்னைக்கு ஈவினிங் சாப்பாடு இருக்குது.
3: இந்த பாத்திமா
1: இந்த மனுஷிதான்
3: உங்களுக்கு அடிச்சு பாலாப்பைக்கு வருது இல்லீங்க?
1: அடே இப்ப எனக்கு கோல் எடுத்து உன்னை கேட்டு வாங்கதான். நான் சொன்னா நீங்க தான் சொல்லி சொன்னேன்.
3: அப்ப எனக்கு கொடுக்க வேண்டிய தேவை.
1: இப்ப நீ வந்த நேரம் என்ன பக்கத்துல இருக்க வேணாமா?
3: நாளை காலையில வரக்குள்ள பானிக்கான்னு கேட்ட போற எடுத்து தின்னு சொல்ல உங்களுக்கு பாலாப்ப திட்டம்.
1: சரி பாண்டு இருக்குன்னு கேட்டவளு இப்ப பின்னேரம் பாலாப்பம் தராளடா.
3: உங்களுக்கு தான் சொல்றாடா. ரோகத்துல பயங்கர வேணாடா.
1: பைத்தியக்காரன்
2: பேச்சு வரதில்ல.
1: பேச்சு வராது, மூச்சு திணறல இருக்கா?
2: நாக்கு மூக்கு
1: போற போல இருக்கு.
2: என்ன
1: என்ன பிரச்சனை உனக்கு? உங்க மனுஷியடா, உங்க மனுஷியடா,
3: உங்க மனுஷியன்னு
1: பெயின் சொல்றேன். நீ அதுல அந்தரிக்காத, நீ கூட யோசிக்கிற ஏதோ.
3: நானா பான் தின்ன கூட
1: வறுமை உண்மைதானடா. ஆனா வறுமைக்கா வேண்டி உங்க பொறுமையை இழக்க வேண்டிய தேவை. இதுல விரவி வரா
3: பொறுமையை கூட இழக்கிற கர்மத்தை நான் எப்படி
1: இழக்கிறேன்? வந்தா
4: அதில் என் காதல் அது கண்ணீரில போச்சு, அது போச்சு அட தண்ணீரில.
5: மச்சி விட்றா,
4: ஏய் பாட விடுறா, நான் பாடி ஏத்திடுவேன்.
5: சரி பாடித்தோலை.

0: ரேடார் தொடர்கிறது.
1: மாயம் வாழே மாயம். அடி பாத்தியமா, அடி பாத்தியமா, நான் குழியன், ஓ குழிப்பன், என் காலம் நீ தாண்டி அடி பாத்தியமா, எனக்கு எனக்கு மானம் தாண்டி ஓனும், அடி இதுவரைக்கு வீடுக்கு நெத்திரி சாப்பாடு வேணும்னு கேட்க போகலடி. இல்ல சரி, அவனுக்கு முட்டாப்ப வேணுமா, பாலாப்ப ஓடுமா, அடி நாசமா போட வேணா, பக்கத்துல தாண்டி இருந்து அடி பாரு, அடி பண்ண எப்படி கமையில மூஞ்சி காட்டை பில்லா கொள்வேன். அவனு அவனை கொண்டு அல்லா தடை செய்யலுக்கு போடும், உடனே கொள்வேன், உடனே கொண்டு அல்லா தடை செய்யலுக்கு போடும், ரெண்டு பேரும் கொல்ல மாட்டேன், நான் சாவேன், நான் சித்தாவும் ரெண்டு பேரும் ஜாலியா இருப்பாடு. வரத்தாண்டி செய்ய அருள்மொழி கிட்டதான் சொல்லி அடி பேசே சாவாடி போட்டு இவ்வளவு நேரம் தனியா தானே பேசிக்கொண்டே செய்யும். இன்னொருத்தர் தொடர்புல ஈரியா நீசா பேசிப்பான்
0: இது நம்ம தியேட்டர் தொடர்கிறது.

0: என்ன மனுஷன் மாதிரி வரா மிருகம் மாதிரி
1: வந்து மிருகம் மாதிரி பாத்தீமா
0: குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா?
1: குடிச்சுதான் குடிக்க யாரு காலம் என்ன யாரு காலம்
0: என்ன புது பழக்கம் குடிச்சிட்டு வந்திருக்கீங்க?
1: முட்டா பெய்யா
0: முட்டா பெங்க இருக்கு
1: கடையா
0: கடையில என்ன பிரச்சனை
1: கடையில அதே எல்லாத்துக்கும் போடுற விளையாட எனக்கு போடும் எனக்கு எல்லாம் தெரியுது.
0: கொஞ்சம் இருங்க ஏன் பழுகுறீங்க என்ன பிரச்சனை?
1: அழுவாம கல்லு பாத்து புரிச நாய் கோல அந்த தடியனுக்கு கோல் அடிச்சு வாங்கல பாலா பெய்யி தேனா பெய்யி சொல்லி முட்டா பெய் மீக்கின்னு சொல்லி வந்தீப்பா முட்டையை கட்டி பாத்தீமா நீர் குழம்புல நடந்த விஷயம் தெரிந்தாலும் உனக்கு அது வந்து குழம்புல நடக்க வைக்காத.
0: கொஞ்சம் இருங்க இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன்.
1: பிரச்சனை அடிய ஒன்னும் தெரியாத பாப்பா கண்ணல்ல போட்டு தாப்பாண்டு சும்மாடி முருகே சென்னான்
0: முருகே சொன்னா
1: இப்ப 10 நிமிஷத்துக்கு முதல்ல ஓண்ட போன் புல் பிசி தாரோட பேசினாய்
0: எங்க அம்மோட பேசிட்டு இருந்தேன்.
1: பொன்னாசமா இப்ப உமா கிட்ட மாமி கிட்ட கேட்டு நீ கோல எடுத்து 2 மாசமா உமாக்கு போய் சொல்லாதே. என் அழகுக்கு என்ன நீ குரு அரவிந்த சாமி மாதிரி
0: என்ன பிரச்சனை இப்ப உங்களுக்கு? தண்ணி அடிச்சிட்டு வந்து கலாட்டம் பண்றீங்களா?
1: பிள்ளைக்கு கோல் பண்ணி முட்டா பைக்கு வாங்கணும் சென்னியா இல்லையா?
0: ஆமா சொன்னேன் வீட்டுல இன்னைக்கு முட்டாப்பா செய்தோம் சாப்பிட வாங்கன்னு சொன்னேன்.
1: எனக்கு சென்னியாடி ஆள் மனுஷன் சம்பளம் ஒன்று போட சொல்லுங்கள நாசமா போ சென்னி அவனுக்கு கோல் பண்ணி வரும் வார கோத்துக்கு வாழ்ட்டு ரத்தம் காலாம விட்ட மாட்டேன். இனி நீ
0: கொஞ்சம் இருங்க இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன்.
1: பிரச்சனை உனக்கு வெக்கமான சூடு சொரண அதுவரை ஏதாவது காவாகி அரிக்கால் சரி
0: உங்களோட வாழ்றதுண்டா அதெல்லாம் வச்சுட்டா வாழ முடியும். சும்மா அது பேசாம போய் தூங்குங்க சாப்பிட்டு
1: அதே என்னோட வா இவ்வளவு நாள் 6 வருஷமா நபிதா சாரி ஸ்னேகா சாரி இவட நெக்லஸ் எல்லாம் அள்ளி அள்ளி போட்டி ஏடி என் 6 கோடியை இடு வச்சு தண்ணி கடைசி அந்த புதிய ஹாஸ்டல் வாங்கி கொடுத்து இப்ப எங்க இருந்த வந்த அவட நம்பி அதே பண்ணாது.
0: அவர் ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு தானே?
1: என்ன ஃப்ரெண்ட் உனக்கு தாரு
0: அண்ணா
1: உங்களுக்கு மச்சான் பொடிய வாரல எவ்வளவு கஷ்டப்படுற அப்படிப்பட்ட அவன் தோகை நம்பிக்கை தோகை கூட்டாளி இருக்கட்டும் சேருவோம் நீ பொண்டாட்டி இப்படி பண்ணேலுமா ஒரு முடியுது.
0: கொஞ்சம் இருங்க போய் தனியா குடிச்சிட்டு தூங்க.
1: தனியா குடிக்கல நீ போன்ல லைவ் ஆன் பண்ணு. எனக்கிட்ட சின்ன டப்பா போன் உனக்கு எப்போ போன் வேணும் சொல்லி வாங்கி கொடுத்தேன் அந்த போனால இன்னைக்காவது எனக்கு கோல் அடிச்சு இப்பியா அவனுக்கு அடிக்குது.
0: சும்மா புலம்பாம போய் தூங்குக.
1: இன்னைக்கு உண்டு ரெண்டுல உண்டு உண்மையை செல்லு தலையில கைய வச்சு செல்லு உனக்கும் பில்லாக்கும் நோ கனெக்ஷன் சம்பந்தம் இல்லைன்னு
0: செல்லு. நோ கனெக்ஷன் ஒன்லி வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ்.
1: என்ன பிபி பேசி பேசி பெண் என்ன பிபி பெண்
0: ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள்
1: தாரு
0: பில்ல அண்ணாவும் நானும்
1: அடி ஆம்பளைக்கும் பொம்பளைக்கு என்னடி கூட்டாளி தம்மே
0: அது படிச்சா உங்களுக்கு தெரியும்.
1: படிக்க
0: அது தலைவன் பாடசாலையில படிச்சா அதெல்லாம் தெரியும்.
1: பொட்டியம் பாடசாலையில படிச்சவன் கிழவன் பாடசாலையில படிச்சவன் இல்லடி பொட்டியம்மார் பாடசாலையில படிச்சவன்
0: இருக்கு
1: ஒரு கடைசியா போய் தண்ணியை குடிச்சோம்.
2: You gotta know! You make me crazy!

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: குடிய கண்ணால பகதின்னு குடிகாரன் ஆயிட்டான். இருந்தாலும் பில்லா கிட்ட கடைசியா ஒரு வார்த்தை கேட்கணும். அவன் மூத்த பார்த்து பேசணும். போன் எடுத்தா எடுக்க மாட்டான். நேர போயிட்டு பில்லா கிட்ட கிலோ குறைவார பிலாலா பிலாலா
2: பிலாசன்
1: என்ன
2: செய்யறது இயலாதவனுக்கு அதுதானே ஆக கூடின மருந்து. முடிஞ்சவனுக்கு அது மருந்து இல்லையே, முடியாதவனுக்கு அதுதான் மருந்து. கடைசியா முடிஞ்சு போகணும்.
1: மிஸ்டர் பில்லா.
2: ஓ
1: மிஸ்டர் பில்லா,
2: எஸ் எஸ்
1: எனக்கு ஒரு பொறுமைக்கு இல்லை.
2: உனக்கு பொறுமை என்னத்துக்கு தானா? இருந்தா தான் என்ன, இல்லாம போனா தான் என்ன?
1: எவ்வளவோ துரோகம் போல் நீ எனக்கு செஞ்சி.
2: உனக்கு நான் துரோகம் செய்ய? நீ ஒரு துரோகியா இருக்கிறபடியே செய்துட்டு போறேன். போ
1: பொறுமை அபிலாஷன், பொறுமை. ஏர்போர்ட்ல மாட்டி விட்டீங்க, சர்க்கஸ் கால காட்ட போற இடத்துல மாட்டி விட்டீங்க, ஊடு வாங்குற இடத்துல மாட்டி விட்டீங்க.
2: இவ்வளவெல்லாம் மண்டைக்கு வச்சுனான் இருக்கிறியா? இப்படி குடிச்சவனுக்கு தான் கதையெல்லாம் வெளியில வருது.
1: சும்மா சொன்னா குட்டிக்காரன் பேசி விடுஞ்சாலே போச்சின்னு
2: நீ விடுஞ்சு இப்படி பிசத்திட்டு நிக்கிறியே, எங்க போறது?
1: Just don't disturb Billa.
2: ஆச்சாரி சொல்லு சொல்லு.
1: ஆனா இத்தனை செஞ்ச நீங்க நான் பொறுத்தேன்.
2: ஏன்னு சொன்னா கடைசி வரைக்கும் இன்னும் வாங்கணும் பண்றது
1: இல்ல இல்ல. ஒரு நாளாவது இவங்கிட்ட ஒரு பெட்டிஷும் பானும் திண்டோமே.
2: நம்பிக்கை துரோகம் என்று உண்ட மனசுல நீ ஏதோ எடுத்துக்கிட்ட.
1: என்னமோ சில்றன்னு மட்டும் விளங்குது.
2: நன்றி மறப்பது நன்றன்று நன்றி அன்றைய மரம். அடே நீ ஏதோ படிச்சிருக்கியா?
1: நன்ற மறேன் அற மறே எனக்கு தெரியா. பாத்திமாக்கு செஞ்சத சரியா பிள்ளையா?
2: பாத்திமாக்கு நீ செய்யறது எனக்கு தெரியுமா சரியா பிள்ளையா?
1: நான் நீங்க எனக்கு செஞ்ச துரோகம் சரியா?
2: உனக்கு செய்த துரோகம் உண்டு, நீ மூளை சொன்ன அங்க செய்த நிஞ்ச செய்த நண்டு. அது என்னடா நான் செய்த துரோகம் பண்ற? என்னடா இதுக்குள்ள உனது பாத்தியமாவை செதுப்புற? என்ன ஹரிக்கிற நீ?
1: போன செவ்வாய்க்கிழமை 10:21 நான் பக்கத்துல ஈக போகல.
2: ஓ
1: பாலா போனும் முட்டா போனும் கோல் பண்ணாலா இல்லையா?
2: ஓ இப்ப இப்படித்தானே இப்ப சாப்பிடதான் மூப்பிட்டவள். உன்னை வரும்போது உன்னோட வரும்போது என்னையும் வர சொல்லிச்சு.

0: சொல்லும் பொய் சொல்லும். இவனோட முடிவு வந்து பேசி முடிவு வராது. உண்டு அவ வாழ்வோடும் இல்லாட்டி நான் வாழும்
1: சித்து போ. இல்ல நீ ஏன் சொல்லி என்று
0: இது என்ன வழி? கடைசி அதுக்கு ஒரு நல்ல வழியை சொல்லு.
1: ஓட்ட சிரட்டைகளை தண்ணிய விட்டு அதுக்குள்ள செத்துப்போ.
0: ஓட்ட சிரட்டையில
1: தண்ணிய விட்டு செத்துப்போ.
0: இல்ல எனக்கு இந்த கை துடிக்குது.
1: என்னென்னமோ பிரச்சனை. நல்ல பொண்டாட்டிய வச்சனு அவளோட சந்தோஷமா வாழ தெரியாம நீ ஏனடா தேவையில்லாம.
0: நல்ல பொண்டாட்டி உங்களுக்கு எப்படி தெரியும்?
1: அடே நல்ல பொண்டாட்டின் இவ்வளவு கதையும் உனக்கு தெரிய வருது.
0: என்ன உங்களுக்கு எனக்கு செய்ய கடைசி விஷயத்தை சொல்லுங்க, நான் செய்ய முதல்.
1: அபிலாஷன் நீ எதுக்குமே யோசிக்காத, இதுதான் உண்டு இறுதி முடிவா நீ எடுத்துக்கோ. பாத்திமாவ டிவோர்ஸ் பண்ணு.
0: அடே நாசம்மா பூ சேர்த்து வைப்பான்னு பார்த்தா டிவோர்ஸ் பண்ணும். விட மாட்டேன்டா, செத்தால ஆவியா வந்து உன் குரவல நெச்சுக்குவேன்.
2: இந்த பூமியில் இலையாய் வாழ.

0: 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோலீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோலீக் ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து. நோலீக் பூசினால் நோலீக் தான்.
1: என்ன வேணும்?
2: புது ப்ராஜெக்ட்
1: இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கிற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே?
2: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல் ஜிஐ பாக்ஸ் பார்.
3: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகிறந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.

வசனத்தின் அன்பு சொந்தங்கள் எல்லோருக்கும் சந்தோஷமான உற்சாகமான வணக்கம். தொடர்ந்து வசனத்தின் இன்சுவாச காற்றே நிகழ்ச்சியோடு 3 மணி வரை ரொம்ப ரொம்ப இனிமையான பாடல்களோடு இணைந்திருக்கலாம். நேரம் இப்போது 12 மணி.

மூவி இந்திர திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு அருமையான பாடலோடு சந்தோஷமாக இன்றைய வசந்தத்தின் சுவாச காற்றிய நிகழ்ச்சியை நாங்களும் ஆரம்பித்திருக்கிறோம். பத்தியன் சொன்னா சூப்பரான பாடல்கள் 3 மணி வரைக்கும் உங்களை மகிழ்விக்க தயாரா இருக்கு. எனவே சந்தோஷமாக ரொம்ப ரொம்ப சூப்பரா நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளணும். பாடல்கள் விரும்பி கேட்க வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ள எங்களுக்கு கால் பண்ணுங்க. 01212 75 00 01 அல்லது 01212 75 111 கால் பண்ணுங்க. அதே போல பேஸ்புக் பக்கமாகவும் நீங்க இணைந்து கொள்ளலாம்.

0: சந்தித்து வெளி திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான பாடல் ஒளி துவைந்திருக்கின்றது. நேரம் இப்போது 12:12. விசனத்தின் சுவாச காற்று நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இந்த நேரம் வணக்கம்.
1: வணக்கம் மாத்திமா, ருஹினா.
0: வணக்கம், யார் இது?
1: மக்கள் கருணா.
0: கருணா, நல்லா இருக்கிறீங்களா?
1: என்ன
0: பாடல் பிபி கேக்க போறீங்க? புரியல, என்ன பாடல்?
1: பாடல்
0: அதுதான், ரெண்டு லைன் பாடுங்க. சரி, உங்களை மகிழ்விக்க அடுத்து ஒரு அருமையான பாடல் தயாரா இருக்கு. அப்புறம் சொல்லுங்க, வீட்டுல பொழுதெல்லாம் அப்படி போகுதுன்னு
1: சொல்லுங்க.
0: வேலை. சரி சரி, வேலையோட வசந்தத்தோட இணைந்திருக்கிறீங்க. சரி ஓகே, தொடர்ந்து வசந்தத்தோட இணைந்திருங்க. நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு அருமையான பாடல் தயாரா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி.
1: நன்றி நன்றி.

0: வசம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்
1: அனுசரணை.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
4: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்புட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
5: தோற்கும் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின் ராகங்கள்.

0: நாளாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேல்விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்.

0: கண்ணு தெரிய தோன்றினால் திரைப்படத்துக்காக பெற்ற அருமையான காதல் பாடல் கேட்டு வந்திருக்கிறோம். நேரம் 12:27 புஸ்தத்தின் இன்சுவாச காற்றை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். சொல்லுங்க, யார் பேசுறீங்க? யார் இது?
1: வணக்கம்
0: வணக்கம். யார் இது?
1: இமானுவேல்.
0: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சிஸ்டர்.
0: சரி, ஓகே. இன்று வீட்லயா, வேலையா?
1: வீட்ல.
0: ஓகே. பொழுது எப்படி போகுது இன்று வீட்ல?
1: அவர்களும் குடும்பத்தினர்களும் மொத்தம் பணவத்த இரண்டாம் கணபதி அவர்களும் பாபு அவர்களும் ஆட்டா விஸ்வநாதன் அவர்களும்
0: அனைவருக்காக ஒரு அருமையான பாடல் எடுத்து கேட்கலாம். சரியா, தொடர்ந்து வசதத்தோடு இணைந்தாங்க. நன்றி.

0: புத்தூர் மாப்பிள்ளை திரைப்படத்துக்காக நம்பிட்டு ஒரு அருமையான காதல் பாடல் நிகழ்ச்சியில் ஒளித்து வைத்தது வசனத்தின் சுவாச காற்றை நிகழ்ச்சியின் வாயிலாக. நேரம் 12:38. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம், சந்தோஷமான வணக்கம். யார் இது? ஹேட்டன்ல இருந்து யாரு?
1: தர்ஷனா பேசுறேன்.
0: தர்ஷனா, அப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
1: ஓகே, நல்லா இருக்கேன்.
0: சரி, ஓகே. மைனஸ் செய்துட்டு இருக்கீங்க, படிக்கிறீங்களா, வர்க் பண்றீங்களா?
1: வர்க் பண்றேன்.
0: வர்க் பண்றீங்க, இன்று லீவு அப்படிதானே? சரி, ஓகே தர்ஷனா, நாங்க எல்லோருக்காகவும் பாடல் கேட்கலாம், சரியா? சரி, ஓகே. நிகழ்ச்சியில் அடுத்து முரண்பு சந்தம் இணைந்திருக்கிறாங்க, கேட்டுக் கொள்ளலாம். வணக்கம்.
2: அடுத்த
0: பாடல் யாருக்காக கேட்கலாம்?
2: பதினாலு கொழம்பு முந்தாட்சி வேகம் சூப்பர் ஹனிவாசர் மற்றும் வசந்த உள்ளம் அனைத்து உள்ளங்களுக்காக முக்கியமா உங்களுக்காக கேட்பாங்க.
0: சரி, அனைவருக்காகவும் பாடல் தயாரா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி மொய்தீன் நிகழ்ச்சியோடு எனக்கு கொண்டு போய்க்கு. அடுத்து நாங்கள் கேட்க போறது இந்த மனத்தியலத்தின் ஸ்டார் ஆஃப் திரைப்பாடல். இன்றைய ஸ்டார் நடிகை மாளவிகா.
3: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

சிறுவனையின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. நீர்க்கசிவுக்கு நிரந்தர

0: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் இது?
0: பெரிய நிலாவோட சாந்தி கோவிந்தராஜா.
1: எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? சந்தோஷம். அதே மகிழ்ச்சியோட பாடல் கேளுங்க. அடுத்த பாடல் யாருக்காக?
0: கணவருக்காகவும் பிள்ளைகளான சஜித் ரஜித் மகள் மதுராணிக்காகவும் அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்காகவும் மனதாக்களை தனது பரிசுத்துறை அருமொழிக்காகவும் தாமர போவுக்கும் தன்னைக்கும் நின்றைக்கும் கண்டே வந்ததில்லை.
1: தொடர்ந்து நிகழ்ச்சிகளுக்கு அந்த பாடல் தர முயற்சி செய்யறேன். ரொம்ப ரொம்ப நன்றி.

0: வாழ்த்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள நொச்சகப பிரதேசத்தில் அந்தரவெவ பகுதியில் நீரில் மூழ்கி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு உயிரிழந்தவர் அந்தரவெவ பகுதியைச் சேர்ந்த 62 வயதுடையவராவார். குறித்த நபர் கடந்த 17 இரவு தனது வீட்டுக்கு அருகிலுள்ள கல்குவாரி குட்டையொன்றில் மீன்பிடிக்கச் சென்றிருந்த போதே இந்த விபத்து நேர்ந்துள்ளது. உயிரிழந்தவரின் சடலம் அந்த கல்குவாரி குட்டையிலிருந்து மீன்பிடி வலையொன்றில் சிக்கியிருந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர்.
0: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
1: சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை மேலும் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. இதன்படி பிரண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 88.10 அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. அத்துடன் WTI ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 82.49 அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. இதேவேளை இயற்கை எரிவாயுவின் விலை 2.91 அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எமது அடுத்த மனுத்தியால செய்திகளை பிற்பகல் 2 எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: பேசுறீங்க. வீட்ல சரி, வீட்ல பொழுதுலாம் அப்படி போகுது உங்களுக்கு?
1: நல்லா போகுது.
0: சரி ஓகே, சாப்பிட்டீங்களா?
1: இன்னும் இல்ல அக்கா.
0: இன்னும் இல்ல? இப்பதான் சமைக்கிறாங்களா?
1: இல்ல அக்கா.
0: சரி ஓகே, நீங்க யாருக்காக எல்லாம் பாடல் விரும்பி கேட்கணும் அப்படின்னு சொல்லி வந்தீங்களோ எல்லோருக்காகவும் நாங்க பாடல் தர தயாரா இருக்கோம், ரொம்ப நன்றி. அதே போல அடுத்தும் அழைப்பில் ஒரு சொந்தம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது? நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அருள்மொழி.
2: சரோசினி, ஸ்ரீமுரண்ணா, வடிவேலண்ணா, முத்துக்குமரண்ணா, ஆண்ட விசுவநாத, நீகரண்ணா, சாஞ்சிமார், அப்துல் மஜீத், வசந்தகுமார், சாமி திசா, வளவட்டி இங்கிரிய ரவி, அளவட்டி சேர்ந்து இங்கிரிய ரவி, முருகையா, பாடலட்சுமி தம்பி, முகதி, எல்லோருக்காகவும் இந்த பாட்டுக்காக.
0: சரி ஓகே, நிகழ்ச்சியில அடுத்து ஒரு அருமையான பாடல் தயாரா இருக்கு, ரொம்ப ரொம்ப நன்றி. இதே போல சொந்தங்களை நீங்களும் பாடல்கள் விரும்பி கேட்க வசந்தத்தின் சுவாச காற்றை நிகழ்ச்சிக்கு நீங்களும் கால் பண்ணுங்க. 0122-1500 அல்லது 0122-1500 111க்கு கால் பண்ணுங்க. அதே போல பேஸ்புக் பக்கமாகவும் நீங்க இணைந்து கொள்ளலாம். தொடர்ந்து

0: இல்ல. வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு
1: இனிமையான பாடல்களோடு சந்தோஷமாக வசந்தத்தின் சுவாச காற்றை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். சரி, அடுத்தடுத்து இனிமையான பாடல்கள் தொடர்ந்தும் நிகழ்ச்சியில் ஒலிக்க தயாரா இருக்கு. வணக்கம். அன்பான வணக்கம். யார் பேசுறீங்க?
2: சரோஜினி.
1: நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன் உங்களை மாதிரி. அப்புறம் சொல்லுங்க, இன்றைய நாள் பொழுது எப்படி போகுதுமா? சமைச்சிட்டீங்களா? என்ன சமையல் உங்களோட வீட்டுல இன்னைக்கு? என்ன ஸ்பெஷல்? சரி, ஓகேமா, சூப்பர். அப்புறம் சொல்லுங்க, வீட்டுல யாரெல்லாம் இருந்து நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க? இப்ப
2: எல்லாருமே மருமகள், மகன், நானு, மத்த தம்பி மகள் இருக்காங்க, எல்லாம் கேட்கிறாங்க.
1: சரி, எல்லோருக்காகவும் பாடல் கேட்கலாம். அடுத்து சரியா? நன்றி. சரி, நிகழ்ச்சியில் அடுத்து நேருக்கு நேர் திருப்பதற்காக இடம்பெற்ற ஒரு அருமையான பாடல் ஒலிக்க வருகின்றது.

0: நான் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினது தான்.
1: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
2: மெல்வா QST குவாலிட்டியால தான்.
0: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
1: வாழ்நாள் முழுவதற்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
3: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை.
0: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
5: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் புட்சிடி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
6: தோற்கும் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின் ராகம்.

ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்.

0: பேசும் திரைப்படத்துக்காக இசை புயல் இசையில் ஒரு சூப்பரான பாடல் ஒழித்து உயர்ந்தது. நேரம் 1:37. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது? யார் இது? சரி, ஓகே. வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம். அனிஃபா,
0: எப்படி இருக்கீங்க?
1: சூப்பராய் நேர்த்தி காட்டுகளின் அருமையான பாடல்கள். எனக்கு ஒரு பாடல் தாங்க.
0: என்ன பாடல் வேணும் உங்களுக்கு சொல்லுங்க அனிஃபா.
1: திருடிய இதயத்தை திருப்பி கொடுத்து விடு காதல்லா, அது காதல்லா.
0: சரி சரி, யாரு உங்க இதயத்தை திருடின அந்த நபர்? சரி, ஓகே. இந்த பாடல் கேட்கலாம். அந்த பாடல் கொஞ்சம் சோக பாடலாச்சே.
1: சோக பாடல் தானே.
0: சரி, ஓகே. யாருக்காக அந்த பாடல்னு சொல்லுங்க.
1: பாடல் வக்கல் அய்யா கண்ணு,
0: ஓகே,
1: கம்பஹா அப்துல் மஜீத், தோப்பு செல்வன் மொஹிதீன், கொழும்பு ஆட்டுக்காடு ஆட்டுப்பட்டி திரை. சரி, அவருக்கு நூடின்ஸ் ராஜ். அது தோப்பூர் மொஹிதீனுக்கு வேண்டியும், எனக்கு வேண்டியும், உங்களுக்கு வேண்டியும், நேரலுக்கு வேண்டியும்.
0: சரி, அனைவருக்காகவும் பாடல் கேட்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில நாங்கள் அடுத்து கேட்க போறது இந்த மனத்தீலத்தின் ஸ்டார் ஆஃப் திரைப்பாடல். இன்றைய ஸ்டார் நடிகை மாளவிகா.
2: திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

அற்புதம் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு அருமையான பாடல் நாங்கள் நிகழ்ச்சியில் கேட்டு வந்திருக்கிறோம். நேரம் 1:48 பஸ்னத்தின் சுவாச காற்றை நிகழ்ச்சியோடு ரொம்ப ரொம்ப சூப்பராக இனிமையான பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். இந்த நேரம் எங்களோடு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அழைப்பில் ஒரு சொந்தம் இணைந்திருக்கிறாங்க. அடுத்தும் அவங்களை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம். சொல்லுங்க, யார் இது? எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சரி, நானும் நல்லா இருக்கிறேன். அப்புறம் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா மதியம்? சரி, நானும் சாப்பிட்டேன். அப்புறம் சொல்லுங்க, பொழுதெல்லாம் அப்படி போகுது? வெயிலோட போயிட்டு இருக்கு. பாடல் திருவிகள் பிடிச்சிருக்கா? சரி, அடுத்த பாடல் யாருக்காக சொல்லுங்க? சரி, ரொம்ப ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு மெக்க நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வருகின்றது இசை புயலின் இசையில் மே மாதம் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற பாடல்.

இசைப்புயலின் இசையில் அலைப்பா இதே திரைப்படத்துக்காக நடைபெற்ற ஒரு சுப்ரண காதல் பாடல் வசனத்தின் சுவாச காட்சி நிகழ்ச்சியின் வாயிலாக ஒலித்து ஓய்ந்திருக்கின்றது. நேரம் இப்போது 2 மணி.

0: வனத்திய ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: மக்கள் சூடிய மகுடமே
2: மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: சிறுபோக நெல் கொள்வனவு செய்யும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டதை அடுத்து இதுவரையான காலப்பகுதியில் 305 மெட்ரிக் டன் நெல் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபை தெரிவித்துள்ளது. அதன்படி கடந்த 13 தேதி முதல் 17 தேதி வரையில் 4 நாட்களுக்குள் இந்த நெல் தொகுதி கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் மஞ்சுள பின்லந்த தெரிவித்துள்ளார். இதுவரை அதிக அளவிலான நெல் அறுவடை அம்பாறை மாவட்டத்தில் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: தென்மேற்கு சீனாவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 8 பேர் உயிரிழந்துள்ளதோடு மேலும் 34 பேர் காணாமல் போயுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தென்மேற்கு சீனாவில் சாங்செங் பிராந்தியத்திலேயே இந்த நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலச்சரிவின் காரணமாக 10 மேற்பட்ட கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளன. நிலச்சரிவில் சிக்கியிருந்த 10 பேர் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அப்பகுதியில் 1000 மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எமது அடுத்த மனித்தியால செய்திகளை மாலை 3 எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: மக்கள் சூடிய மகுடமேக்குரிய
2: லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
0: நிமிர்ந்த நடை

0: ரன் திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான பாடல் இந்த மனுத்தீரத்தின் முதல் பாடலாக ஒழித்து ஓய்ந்திருக்கின்றது. வசந்தத்தினின் சுவாச காற்றை நிகழ்ச்சியின் வாயிலாக சரி இந்த நேரம் அளிப்பில் இந்த மனுத்தீரத்தின் முதல் நேரோடு பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது? எப்படி இருக்கிறீங்க சுரேஷ்? நல்லா இருக்கிறேன். அப்புறம் சொல்லுங்க, ஊர் எல்லாம் எப்படி இருக்கு? பனாகமையில இருக்கிறீங்க. சரி ஓகே. மதியம் சாப்பிட்டீங்களா? சரி ஓகே. அடுத்த பாடல் யாருக்காக கேட்கலாம்? சரி ஓகே. எல்லோருக்காகவும் ஒரு அருமையான பாடல் கேட்கலாம். ரொம்ப நன்றி. இதே போல சொந்தங்களை நீங்களும் நிகழ்ச்சிக்கு அழைப்பினைப்படுத்துங்கள். 01212 75 00 01212 111 க்கு கால் பண்ணுங்க. அதே போல பேஸ்புக் பக்கமாகவும் வாங்க.

0: அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: பிரைடெக் சீல் கோட்டை பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. பிரைடெக் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக் சீல் கோட்.
2: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
3: பாதுகாப்பான பயணத்திற்கு
4: புதுமைகளோடும்

0: சிஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
3: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்
5: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
6: தோற்கும் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின் ராகங்கள்.

0: தலைமுறை கடந்தும் தாலாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேல் விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசை ஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்.

0: நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்துக்காக நடைபெற்ற சூப்பரான பாடல் இன் சோச காற்றி நிகழ்ச்சியின் வாயிலாக ஒளித்து போய் இந்த நேரம் 2:27. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: சந்தோஷமான வணக்கம் நாசர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நான் நல்லா இருக்கேன் மேடம்.
0: சரி, பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா? அன்று
1: அருமையான பாடல்கள்.
0: சரி, ரொம்ப சந்தோஷம். சாப்பிட்டீங்களான்னு சொல்லுங்க.
1: நன்றி.

0: உயிரோடு என்னை தெரிவேன் திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு சூப்பரான பாடல் நிகழ்ச்சி ஒழித்து போயிருக்கின்றது. நேரம் 2:38. வணக்கம் அப்துல் மஜித், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம். பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா மஜித்?
1: ரொம்ப அருமையான பாடல் தொகுப்புகள், அருமையா கேட்டுக்கொண்டிருக்கீங்க உங்க பாடல்கள்.
0: சரி, சந்தோஷம். இப்ப சொல்லுங்க, அடுத்த பாடல் யாருக்காக கேட்கலாம்?
1: இந்த பாடலை கேட்பதற்கு மேடம் தோப்பூர் அன்பான ஆசிரியர் ஹனிபா சார் அவர்களுக்கும், தோப்பூர் செல்வநாதர் அன்பான தம்பி மொய்டீனுக்காகவும், குடும்ப பயனாளிக்கும் சகோதரி மும்தாஜி பேரோட கணவர் முகமது சேஜ் செல்லமாளுக்காகவும், மாவனல்லை சகோதரி நிஷா குடும்பத்துக்காகவும், மத்தல் ஐயாக்கன் சிரிப்புக்கு சொந்தக்காரி பரித்துரை சரோதரி அலிமுழுக்காகவும், தமிழ்ல சகோதரி ரஹ்மா கணவர் பிள்ளைகளுக்காகவும் கேட்போம் மேடம். வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி, வணக்கம் மேடம்.
0: ரொம்ப ரொம்ப நன்றி. எனது கொண்டமைக்கு
1: வணக்கம், நன்றி.

வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நடிகை மாளவிகா.

நாட்டின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் உங்கள் வசந்தம்

ஒலிக்காரம்பிக்கும் இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறேன். தொடர்ந்து மிதந்திருக்க போறீங்க இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆனந்தி தயாரா இருக்கிறாங்க. விடைபெற்று செல்லும் நான் என்றும் பிரியமுடன் ருப்பினா. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: ஈஸ்வர உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: டெங்கு நோய் பரவலை கட்டுப்படுத்துவது தொடர்பில் பெண்கள் கூடுதல் அவதானத்துடன் செயற்படுமாறு தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. தற்போது பதிவாகும் டெங்கு மரணங்களில் சுமார் 70% பெண்கள் என தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் வைத்தியர் கபில கண்ணங்கர தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு பதிவான டெங்கு நோயாளிகளில் 88% டெங்கு வைரசின் இரண்டாம் வகையால் பாதிக்கப்பட்டிருந்தனர் என தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது.
1: வெளிநாட்டு செய்திகள்.
2: அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் கையொப்பத்துக்கு எவ்வித மதிப்பும் இல்லை என்றும் அது நம்பகத்தன்மையற்றது என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரானின் உச்ச தலைவர் முஜதபா கமேனி வெளியிட்டுள்ள எழுத்துப்பூர்வ அறிக்கை ஒன்றில் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இரு நாடுகளுக்கும் இடையே எட்டப்பட்ட புரிந்துணர்வு உடன்படிக்கையை டொனால்டு டிரம்ப் மீண்டும் மீண்டும் மீறி வருவதாக முஜதபா கமேனி அங்கு சுட்டிக்காட்டியுள்ளார். போர் நிறுத்த உடன்படிக்கை முறிந்ததை அடுத்து கடந்த வாரம் முதல் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே பரஸ்பர தாக்குதல்கள் ஆரம்பமாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எமது அடுத்த மணித்திர செய்தியினை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: நீர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை நிறவனுக்கும். தொடர்ந்து இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின் மனதுக்கு இதும் இனிமையான இடைக்கால பாடல்களோடு. இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போறீங்க. 102.6 102.8 அலைவரிசையின் ஊடாக தொடர்ந்து 3 மணித்தியாலம் இசை ஞானி இளையராஜாவின் பாடல்கள் நிகழ்ச்சியை அலங்கரிக்க தயாராக இருக்கின்றது. எனவே தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0013, அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. யாருன்னு சொல்லி பாக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: ஹலோ வணக்கம். யாருது?
1: நான் வந்து பண்டாரகமிலிருந்து ரிஸ்வானா கவிக்கிறேன்.
0: ரிஸ்வானா, எப்படி இருக்கீங்க? ரிஸ்வானா, நல்லா இருக்கீங்களா?
1: நல்ல சோமா இருக்கிறேன்.
0: என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: வீட்டுல பிள்ளைகளை பாத்துக்கோ இருக்கிறது.
0: அப்படியா? ஹவுஸ் ஒய்ஃபா நீங்க? அப்புறம் சொல்லுங்க, வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா? சமையல் முடிச்சிட்டீங்களா?
1: சமையல் முடிச்சாச்சு.
0: சமையல் முடிச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்படியா? சரி சரி அம்மா. அப்புறம் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? சரி, இப்ப அடுத்த ஒரு இனிமையான பாடல் இருக்கு. இந்த பாடலை நீங்க யாருக்காக எல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: எங்கட மகனுக்கும் மகளுக்கும் எங்க ஹஸ்பண்டுக்கும் எனக்காகவும் உங்களுக்காகவும் மற்றும் பாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்காகவும் எங்க தங்கச்சிக்காகவும்.
0: சரி, அனைவரையும் இணைத்துக் கொண்டு கேட்கலாம். நன்றி நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு மீக்கு.
1: ஓகே அக்கா, பாய்.
0: நன்றி, பாய். படுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் வருகிறது. சிறைச்சாலை திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில்.

0: சொர்க்கத்தின் வாசப்படி உண்ணி சொல்லி குற்றமில்லை திரைப்படத்திற்காக ஒரு அழகான பாடல் ஒளி தோய்ந்திருந்தது. 1990 அமீர்கான் இயக்கிய இத்திரைப்படத்தில் கார்த்திக் அவரோடு சேர்ந்து சித்ரா நடித்த ஒரு அழகான திரைப்படம். இந்த திரைப்படத்தில் வந்து இசைஞானி இளையராஜா அவர்களே அனைத்து பாடலுக்கும் இசை அமைத்திருப்பார் என்று சொல்ல முடியும். ஒரு அழகான திரைப்படம். சரி, இப்ப நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பார்க்கலாம். ஏதோ வணக்கம்.
1: அன்பான மாலை
0: நேர்
1: வணக்கம்.
0: அன்பான மாலை நேர் வணக்கம். யாருது? மும்தாஜ். சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? பாடல் கேட்டுட்டு இருக்கீங்களா? பாடல்கள்லாம் பிடிச்சிருக்கா மும்தாஜ்க்கு?
1: சூப்பரா இருக்கிறது. உங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்களும்.
0: ரொம்ப நன்றி மும்தாஜ். அப்புறம் சொல்லுங்க, டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: என்ன
0: பாடல்? சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்துருங்க. சரியா? சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: பாடம் எனக்காகவும் அன்பு கணவருக்கான், செல்ல மகளுக்கா, முக்கியமா உங்களுக்கா, போனஸ்தான், சித்தியஸ்மா, ஜெமிலா, அருமா, பரத பாத்மா, ரவி, ரஹ்மா, மருது குவைதீன், சின்னைய மகள், ஆட்டோஸ்குமார், வசந்தகுமார், ஃபாரூக், ஈடன், சரோஜின், அப்துல் நாசிர்கா, அப்துல் மத்தி குடும்பத்துக்கா, வசந்த கேட்ட அனைத்து நேர்களுக்காகவும்.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து கால் பண்ணுங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0003, அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். அடுத்தும் கூட ஒரு அழகான பாடல் வருகிறது. இளையராஜா அவர்கள் இசையமைத்த சலங்கையொளி திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து ஜானகி பாடும் பாடல்.

0: அச்சலையில் முதல்வர் முதல்வர்கள் வசந்தம் எஃப்எம் வசந்தம்
1: மக்கள் சூடிய
2: உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து

0: நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசையில் இசைஞானி இளையராஜாவின் இனிமையான பாடல்களோடு இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு. இப்ப நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, அன்புக்கினி அறிவிப்பாளர் ஆனந்தி அறிவிப்பாளர் அவர்களுக்கு நான் மருதமணி அப்துல் நார்.
0: அப்துல் நாசிர், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நான் நலமா இருக்கிறேன். நான் நல்லா தான் இருக்கிறேன் மேடம்.
0: அப்படியா?
1: ஆமா.
0: சரி, அப்புறம் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: நான் தற்போது வேலையுடன் தான் இருக்கின்றேன்.
0: இன்றைய தினமும் வேலையா உங்களுக்கு?
1: அல்ல அல்ல, வேலை முடியக்கிட்டா போயிது. நான் செவ்வாய் செய்கிறது தானே, உங்களை செய்யும் தானே மேடம்.
0: அப்படியா? சரி சரி, அப்புறம் டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: என்ன
0: பாடல்?
1: அதாவது முதல் மரியாதை படத்தில் எந்த பாடல் தந்தாலும் சரியா?
0: சரி சரி, நீ அடுத்த பாடல்
1: இருக்கு. கொழும்பு 14 சகோதரி முந்தாக் தேவம், மருதமனை ராபி, வசந்தம் ராபி, எச் எல் நஜிமுடி மற்றும் அட்டாள சென்னை ரத்தி, கிண்ணியா மௌருப்பு நகர் நசு, மருதமுடி, முகமது சாதி மருதம் ஆகியோர்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி.
0: நன்றி நன்றி. அடுத்தும் கூட ஒரு அருமையான பாடல் வருகிறது. 1985 பாரதி ராஜா அவர்களின் இயக்கத்தில் சிவாஜி கணேசன் அவரோடு இணைந்து ராதா நடித்து வெளியாகிய ஒரு அழகான திரைப்படம் தான் முதல் மரியாதை. இந்த திரைப்படத்தில் பாத்தீங்க அப்படின்னு சொன்ன அனைத்து பாடல்களுக்கும் கவிஞர் வைரமுத்து தான் பாடல்களை எழுதியிருப்பார். அந்த அழகான வரிகளுக்கு தன்னுடைய இசையால் உயிர் கொடுக்கிறார் இசைஞானி இளையராஜா.

0: மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள். திரை உலகின் நட்சத்திர வசந்தத்தின்
1: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் நடிகை மாளவிகா. ஒலிக்கும் பாடல் இது ஐயா திரைப்படத்திற்காக.

உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. 102.6 102.8 அலைவரிசையினூடாக வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. அடிக்கடி ஞாபகப்படுத்துற ஒரு விடயம்தான், வீதி விபத்து பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற வகையில் வந்து ஐடிஎன் மற்றும் லக்கண்டு வசந்தம் எஃப்எம் வசந்தம் டிவி இணைந்து இரண்டாவது முறையாகவும் வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் டேக் கேர் வேலை திட்டமானது மாணவர்களிடையே வீதி விபத்து சம்பந்தமாக தெளிவுபடுத்தும் ஒரு வேலை திட்டமானது இலங்கையில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் மையமாக கொண்டு ஜனாதிபதி நேரடி கண்காணிப்பில் வந்து இந்த வேலை திட்டம் நடந்து வருகிறது என்பதையும் அன்போடு அறிய தருகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்க வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு.

0: வனத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிய செல்வம்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: நானோயாவிலிருந்து மதுரை நோக்கி இன்று காலை பயணித்துக் கொண்டிருந்த ரயிலில் அம்பைவில பகுதியில் வைத்து செல்பி புகைப்படம் எடுக்க முயன்ற வெளிநாட்டு பெண் ஒருவர் தவறி கீழே விழுந்து படுகாயமடைந்துள்ளார். விபத்தில் காயமடைந்த அவர் உடனடியாக மீட்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக நுரலிகா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஃபீஃபா உலகக்கிண கால்பந்து விறுவிறுப்பான ஆட்டத்தின் முடிவில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டம் வெல்லும் அணிக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் ஃபீஃபா தலைவர் ஜானி இன்ஃபான்டினோ ஆகியோர் இணைந்து உலகக் கிண்ணத்தையும் பரிசுகளையும் வழங்கவுள்ளனர். நியூயார்க் நகரில் புகழ்பெற்ற மெட்லைஃப் மைதானத்தில் இன்று நடைபெறும் இந்த இறுதிப் போட்டியில் பலம் வாய்ந்த அர்ஜென்டினா மற்றும் ஸ்பெயின் அணிகள் சாம்பியன் பட்டத்துக்காக நேருக்கு நேர் மோதுகின்றன. எமது அடுத்த மணித்தள செய்தியினை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: வனத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
0: நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை.

0: கிளி பேச்சு கேட்கவா திரைப்படத்தில் இருந்து ஜானகி பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக அப்படியே இரண்டாவது மணித்தியாலத்துக்குள்ளயும் வந்தாச்சு. இந்த மணித்தியாலத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்கள், இசைஞானி இளையராஜா இசையமைத்து வெளிவந்த அழகான பாடல்கள் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே இங்கிருந்தாலும் வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்க. தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-001 அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக யார் வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாமேலோ. வணக்கம். கட்டுவான் சகுந்தலா தேவி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அம்மா சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? டீ குடிச்சிட்டு
1: இருக்கலாம்.
0: இசை ராஜாங்கம் கேக்குறீங்களா? அப்புறம் சொல்லுங்க, பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ரொம்ப நன்றி அம்மா. சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: எங்களது அங்கச்சி குடும்பம், தம்பி குடும்பம், பதந்தங்களுக்கும், அனைவருக்காகவும், அன்பு தோழி ஆனந்திக்காகவும் கேட்போமே.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு. நன்றி நன்றி. அடுத்தும் கூட ஒரு அருமையான பாடல் வருகிறது. 1988 இனியின் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் வந்து கார்த்திக் அவரோடு இணைந்து பிரியா ஸ்ரீ நடித்த ஒரு அழகான திரைப்படம். இந்த திரைப்படத்தில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த பாடலுக்கு வந்து வாலி வந்து வரிகளை எழுதுகிறார். அந்த வரிகளுக்கு வந்து தன்னுடைய இசையால் உயிர் கொடுக்கும் இசைஞானி இளையராஜாவின் ஒரு அழகான பாடல் இந்த பாடலை பாடுகிறார் கே.ஜி. ஈசுதாஸ்.

0: காவியம் கட்பூரமுல்லை திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் பாடல் ஒளித்தோய்கிறது. 102.6 102.8 அலைவரிசையில் மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு இப்போது நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. யான்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, அன்பான மாலை நேர வணக்கம்.
0: அன்பான மாலை நேர வணக்கம். யாருது? இன்னைக்கு விடுமுறை நாள், வெளியில எங்கேயும் போகலையா? இல்லாட்டி வீட்டுலயே
1: தானா?
0: வீட்டுலதான் இருக்கிறீங்க. டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: நன்றி.
0: அதே நேரம் பேஸ்புக் ஊடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான மாலை நிற வணக்கம். என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கண்டியிலிருந்து குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. தயபாலன் வணக்கம் என்று சொல்லி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. பாலசுப்ரமணியம் தூத்துக்குடியிலிருந்து இனிமையான மாலை நிற வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. ஹாய் தங்கை, இனிமையான மாலை நிற வணக்கம். நான் வட்டவலையிலிருந்து நாகராஜன் கிறிஸ்டீனா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. சென்னையிலிருந்து நாகராஜன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இனிமையான மாலை பொழுது வணக்கங்கள் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் அன்பான மாலை நேர வணக்கம் வாழ்த்துக்கள் என்று சொல்லி வெள்ளவத்தையிலிருந்து நந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. மாலை நேர வணக்கம் ஆனந்தி சகோதரி என்று சொல்லி கல்முனையிலிருந்து ஜனா நிகழ்ச்சியோடு வந்திருக்கதா சொல்லிருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இனிமையான மாலை நேர வணக்கம் வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி தொல்புரத்திலிருந்து சின்னம்மாள் மற்றும் கோவில் அடியிலிருந்து ஆனந்தன் மற்றும் எனது மனைவி செல்வலோஜினி, மகன் கோபிநாத் மற்றும் மகள் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இணைந்திருக்காங்க. அதே நேரம் மதுரை சண்முக சுந்தரம் நிகழ்ச்சியோடு இணைந்து குட் ஈவினிங் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் கொழும்பா இந்த ஸ்டீவன்ஸ் டெய்லர்ல இருந்து சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா வந்திருக்காங்க. மாலை நேர வணக்கமும் வாழ்த்துக்களும் என்று சொல்லி செங்கலடியிலிருந்து சகீலா சந்திரசேகரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. மாவனல்ல நீசா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. குட் ஈவினிங் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. ஆய் சிஸ்டர் இனிமையான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி அஜித் குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் நான் அங்வல்லையிலிருந்து கிருஷா. பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது அக்கா. என்னையும் என் குடும்பத்தாரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான மாலை நேர வணக்கம். அட்டாள சேனையிலிருந்து முஃபீர் தற்போது கத்தாரில் இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் மாலை நேர வணக்கம் சகோதரி இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி ஆரியம்பதி இதயரத்னம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. மாலை நேர வணக்கம் ஒரு கொடபத்த தமிழ்நாடு தோட்டத்திலிருந்து ஆறுமுகம் ரமேஷ் சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா வந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நிறம் மாலை 4:28.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு, நோலீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பொதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோலீக் ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து. நோலீக் பூசினால் நோலீக் தான்.
2: வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு

0: பாப்போ கிராமத்து அத்தியாயம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய இசைஞானி இளையராஜா இசையமைத்த ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு. இப்போது அழைப்பின் ஊடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பாக்கலாமிலோ. வணக்கம்.
1: வணக்கம் அக்கா, நான் தோப்பூர் செல்வனார் முஹைதீன்.
0: முஹைதீன், எப்படி இருக்கீங்க முஹைதீன்?
1: நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி அக்கா, சாமானா இருக்கீங்களா?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: ஓ, அந்த மாதிரி பாடல்கள் அக்கா, இளையராஜா இசையமைப்பாளர் பாட்டு இருந்தா அந்த மாதிரி
0: இனிமையாக இருக்கும். என்ன சரி, அப்புறம் சொல்லுங்க, டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா? இனிதான் குடிக்கணும். சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: நம்ம மஜித்னானா வர்த்தல் ஐயா கண்ணு, பரதுத்தூரி அருமொழி, முந்தாஜ் வேகம், கோபூர் ஹனிவாசர் மற்றும் வசந்த உள்ள அனைத்து உள்ளங்களுக்காகவும் முக்கியமா உங்களுக்காகவும் கேட்பாங்க.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி
0: நன்றி. அடுத்தும் கூட ஒரு அருமையான பாடல் வருகிறது. 1987 பாசில் இயக்கத்தில் சத்யராஜ் அவரோடு இணைந்து சுஜாதா நடித்த ஒரு அழகான திரைப்படம் பூவிலி வாசலிலே. திரைப்படத்தில் இருந்த ஒரு அழகான பாடல் முத்துலிங்கம். பாடல் வரிகளை எழுத கே ஜி ஏசுதாஸ், பாடலை பாடுகிறார் இசைஞானி இளையராஜா இசையமைத்த ஒரு அழகான பாடல்.

0: வெளிச்சத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள். திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் நடிகை மாளவிகா. ஒலிக்கும் பாடல் இது, உன்னை தேடி, திரைப்படத்திற்காக.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: நாடு முழுவதும் 102.6 அலைவரிசையில் இசை ஞானி இளையராஜா இசை அமைத்த அழகான இடைக்கால பாடல்களோடு இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு. இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பாக்கலாமேலோ. வணக்கம்.
2: வணக்கம் ஆனந்தி அக்கா.
1: வணக்கம் வணக்கம். யார் இது?
2: நிசாம்.
1: நிசாம், எப்படி இருக்கீங்க நிசாம்? நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கிறோம் ஆனந்தி அக்கா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நிசாம் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
2: கடையில இருக்கிறேன் அக்கா.
1: இன்னைக்கும் விடுமுறை இல்லையா?
2: விடுமுறை சில நாளைகள் எடுக்கும், சில நாளைகள் எடுக்க மாட்டேன்.
1: சரி சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
2: அவங்களுக்காகவும், எங்கட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜியா அக்காக்காகவும், யூகே லைக்கும் எங்கட மூசாத் மச்சான்,
1: முகநூல் வழியாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான வணக்கம் சகோதரி, நலமா இருக்கீங்களா? நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி குமுது ராஜா லண்டன்ல இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அதே நேரம் நித்யானந்தன் நிகழ்ச்சியோடு இணைந்து மாலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. யோககுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு

துஷாந்தன், திவாகரன், தினூஷன் மற்றும் ரண்யா இஷன்யா ஆகியோரை நிகழ்ச்சியில் அணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் ஹாய் அக்கா, அன்பான வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது என்று சொல்லி நானோயாவிலிருந்து அருண் சுதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இனிமையான மாலை நிற வணக்கம். தெமோதர கோகுல் ஆதித்ய குடும்பத்தினர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான மாலை நிற வணக்கம். யாழ்ப்பாணம் இஸ்மாயில், மனைவி நதீர் மற்றும் தம்பி இன்ஷாப், மகன் அல்தாப் மற்றும் KKS ரோட் விக்னா ஹோட்டலில் வேலை செய்யும் அனைவரையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இணைந்திருக்காங்க. வணக்கம் அக்கா, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி பலாங்கொடையிலிருந்து குமாரி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் வணக்கம் மதுகமை கஸ்தூரி கடையிலிருந்து கஸ்தூரி ராஜா, வசந்தம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். எனக்கும் மனைவி விமலாதேவி மற்றும் மகன்மார்களான பிரசன்னா, அபினாஷ் மற்றும் மகள் அபிநவி ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. ஹாய் சிஸ்டர், அன்பான வணக்கம். கொட்டகலையிலிருந்து சந்தானம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. வணக்கம் அக்கா, தெமோதர மங்களேஸ்வரன், அப்பா ராமசாமி மற்றும் அம்மா மகேஸ்வரி ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இணைந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இருக்கின்றது. பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற வகையில் ITN மற்றும் லக்கண்ட வசந்தம் FM, வசந்தம் TV இணைந்து இரண்டாவது முறையாகவும் வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் டேக் கேர் வேலை திட்டமானது மாணவர்களிடையே ஏற்படும் வீதி விபத்து சம்பந்தமாக தெளிவுபடுத்தும் ஒரு வேலை திட்டமானது இலங்கையில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் மையமாக கொண்டு ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பில் இந்த வேலை திட்டம் நடைபெற்று வருகிறது என்பதையும் அன்போடு அறிய தருகிறோம்.

0: வனத்திய அரசீதிகளுக்கு அனுசரணை வழங்கியது. மக்கள் சூடிய மகுடமே தேசத்தின் நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போ வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: இவ்வருடத்தில் இதுவரை பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 75,321 உயர்வடைந்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி நேற்று மாத்திரம் 843 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். ஜூலை மாதத்தின் கடந்த 18 நாட்களில் மாத்திரம் 19,943 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்களில் அதிகளவிலான நோயாளர்கள் மேல் மாகாணத்திலேயே பதிவாகியுள்ளனர் என்பதுடன் அந்த எண்ணிக்கை 39,667 ஆகும். டெங்கு தொற்று காரணமாக இதுவரை 53 பேர் உயிரிழந்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது.
0: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
1: இந்தியாவில் நீண்டகாலமாக பயன்படுத்தப்பட்டு வரும் காகிதத்திலான நாணயத்தாள்களுக்கு மாற்றாக பிளாஸ்டிக் நாணயத்தாள்களை அறிமுகம் செய்வது குறித்து இந்திய ரிசர்வ் வங்கி தீவிர ஆலோசனை மேற்கொண்டுள்ளது. முதற்கட்டமாக 10 மற்றும் 20 ரூபாய் நாணயத்தாள்களை பிளாஸ்டிக் தாள்களில் அச்சிட இந்திய ரிசர்வ் வங்கி திட்டமிட்டுள்ளது. இதற்கான ஆரம்ப கட்ட பணிகளை ஆரம்பித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த மனித்தியாள செய்தி அறிக்கையுடன் வசந்தத்தின் நாளுக்கான மனித்தியாள செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்தியினை 7 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: வனத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
3: மக்கள் சூடிய மகுடமே
0: தேசத்தின் நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.

0: உலகம் கேட்கவில்லையா இதய கோவில் திரைப்படத்திற்காக இசைஞானி இளையராஜா இசையமைத்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு அப்படியே இறுதி மணித்தியாலத்துக்குள்ளேயும் வந்தாச்சு. இந்த மணித்தியாலத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இசைஞானி இளையராஜா இசையமைத்து இனிமையான பாடல்கள் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112 775 0013 அப்படியும் இல்லை என்றால் 0112 775 111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பின் ஊடாக ஒரு சொந்த மேலோ வணக்கம். இமானுவேலு எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா சிஸ்டர்.
0: என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? வேலையா?
1: வீட்டுல
0: இருந்து பாடல் கேட்டுட்டு இருக்கீங்க. பாடல்கள்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: நல்லா பிடிச்சிருக்கு.
0: சரி சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: ரமேஷ் மெடிக்கல் ரமேஷ் டாக்டர் அவர்களும் அவரட்டம் குடும்பத்திலும் மீன் மேலை குடும்பத்திலும் பணவத்தை ஆட்டா விசுவனாவர்களும் பாபு அவர்களும் கணபதி அவர்களும் மற்றும் அவர்களும் மற்றும் மேபடிக்கு வந்த அனைவரும் கேட்கிறேன்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு. நன்றி நன்றி. அடுத்தும் கூட இசைஞா இளையராஜா இசை அமைத்த ஒரு அழகான பாடல் வைதீகி காத்திருந்தால் திரைப்படத்திற்காக ஜெயச்சந்திரன் பாடும் பாடல்.

மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: கலைமானே மூன்றாம் பிறை திரைப்படத்திற்காக ஒளித்தோய்ந்திருந்தது பாடல். பாலு மகேந்திரன் இயக்கத்தில் 1982 வெளியாகிய ஒரு அழகான திரைப்படம். கமலஹாசன் மற்றும் ஸ்ரீதேவி ஆகியோர் வந்து இந்த திரைப்படத்தில் இணைந்து நடித்திருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் அனைத்து பாடல்களுக்கும் நம்முடைய இசைஞானி இளையராஜா இசையமைத்து வெளியான ஒரு அழகான திரைப்படம். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக இசை ராஜாங்கத்தின் நீராக யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்கலாமேலோ. வணக்கம்.
1: வணக்கம் சகோதரி.
0: வணக்கம் அன்பான மாலைநீர. வணக்கம். யார் இது?
1: ராஜேந்திரன்.
0: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: என்ன
0: செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: ஆமா, ஒரு நாளும் ஒரு முறை ரெண்டு முறை எங்களோட வசந்தத்தை கேட்ட ஒரு சந்தோஷம் தனியாம இருக்கும். இப்ப வசந்த கேட்டுதான் இருக்கும்.
0: சரி சரி ஐயா. சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: பொன்னுசாமி குடும்பத்துல எட்டியாந்தொட்டையில கல்விமுத்தில சிவா, நீர்கொழும்புல சேம்குமார், மற்றும் என் மகன் சுதாகர் இருக்காரு கண்டியில, மருமகன் பவானி, மற்றும் அனைவர்களும் சேப்போமா.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி
0: நன்றி. அதே நேரம் பேஸ்புக் ஊடாகவும் நிறைய சொந்தங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான மாலை நிற வணக்கம். வசந்தம் உறவுகள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி மீனவிட்டையிலிருந்து வசந்தகுமார் மற்றும் மனைவி கௌதமி, மகன் சதீபன் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அதே நேரம் அன்பான வணக்கம் ஆனந்தி, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி பெரிய நீலாவலையிலிருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான மாலை நிற வணக்கம் அக்கா பிரியா மற்றும் சஞ்சய், சந்தோஷ், தனுஷியா இவர்களை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பூனாகலையிலிருந்து இசுதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. வணக்கம் ஆனந்தி என்று சொல்லி பிரசாத் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அன்பான வணக்கம் ஆனந்தி என்று சொல்லி பாலச்சந்திரன் பசரையூரிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான மாலை நிற வணக்கம் ஆனந்தி அக்கா, பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது. நான் புலத் சிங்கல ரஜினி, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று இணைந்திருக்காங்க. ஹாய் வணக்கம், பாடல்கள் மிகவும் அருமையாக உள்ளது, அம்மாவுக்காக ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி பண்டார வளையிலிருந்து ராஜா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. குட் ஈவினிங் என்று சொல்லி பால கார்த்திகா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான மாலை நிற வணக்கம் என்று சொல்லி கணபதி மனோகரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. புத்தளம் காரைத்தீவிலிருந்து அப்னாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் இனிமையான மாலை நிற வணக்கமும் வாழ்த்துக்களும் ஆனந்தி அக்கா, நானும் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், பாடல்கள் அனைத்தும் இனிமையாக உள்ளது என்று சொல்லி பேருவளை தர்கா நகரை சேர்ந்த ரிம்சான் ரிதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. கார்த்திக் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி இணைந்திருக்காங்க. ஹாய் ஆனந்தி சகோதரி, இனிமையான வணக்கம், நிகழ்ச்சியில் இணைந்துள்ளேன் மாப்போல. லைட் ஹவுஸில் இருந்து கருணா மற்றும் ருசாந்தன், சேகர், வசந்த உறவுகள் அனைவருக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இணைந்திருக்காங்க. ஹாய் சகோதரி, ரெவன்கல்ல தோட்டத்தில் இருந்து நிமல்குமார், நிகழ்ச்சியில் என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அடுத்தும் கூட ஒரு அருமையான பாடல் வருகிறது. உதயகீதம் திரைப்படத்திற்காக இசைஞானி இளையராஜா இசையமைத்த ஒரு அழகான பாடல்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் மற்றும் உடல் பொலிவுக்கு முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்று வருகிறது

0: எண்ணம் வளர்த்தேன். 1986 பாலச்சந்திரனின் இயக்கத்தில் வெளிவந்த ஒரு அழகான திரைப்படம் புன்னகை மன்னன். திரைப்படத்திலிருந்து பாடல் ஒளித்தோய்ந்திருக்கிறது. இசைஞானி இளையராஜா இசையமைத்த ஒரு அழகான பாடல். இப்ப நிகழ்ச்சியினூடாக பேசுவதற்கு ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் அக்கா.
0: வணக்கம், அன்பான வணக்கம். யார் இது?
1: நான் ஐயாத்ரே சண்முகநாதன் அக்கா, நாகஸ்தானில இருந்து.
0: சண்முகநாதன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா சுகமா இருக்கேன் அக்கா, நீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க சண்முகநாதன்?
1: அக்கா வேலைக்கு போயிட்டு வந்து இப்ப ரேடியோ கேட்டுக்கொண்டிருக்கேன் அக்கா. பாடல்கள்லாம் நல்ல இனிமையான பாடல்கள், காலத்தை திரும்பி வைக்கக்கூடிய பாடல்கள் போட்டுக்கொண்டிருக்கீங்க. பாடலுக்கு ரொம்ப நன்றி அக்கா.
0: சரி, ரொம்ப நன்றி. அப்புறம் சொல்லுங்க, டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: ஓ, டீ எல்லாம் குடிச்சிட்டேன் அக்கா.
0: டீ எல்லாம் குடிச்சிட்டு பாடல் கேட்டுட்டு இருக்கீங்க?
1: ஆமா அக்கா.
0: சரி, படுத்தும் கூட
1: நான் ஒரு பாடல் கேட்டேன், தருவீங்களா அக்கா?
0: என்ன பாடல்?
1: முதல் மரியாதை படத்திலிருந்து அந்த பாடல் அக்கா.
0: அடடா, முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து முதலில் தான் ஒரு பாடல்
1: ஒளிக்கிறீங்க.
0: சரி, இன்னொரு நிகழ்ச்சியில் தருறேன். சரியா?
1: சரியா அக்கா.
0: சரி, படுத்து
1: பாடல். வாழ்வே மாயம் படத்திலிருந்து அந்த இன்னொரு பாடல் தருவீங்களா அக்கா?
0: என்ன பாடல்?
1: வாழ்வே மாயம் அந்த பாடல்.
0: சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்துருங்க, தர முயற்சி செய்யறேன். சரியா?
1: சரி.
0: இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: மனைவி விமலா தேவி, மகன் நிரோசன், புஷ்பவல்லி, தனுஷன், வசுமதி, யோகா பிரசாந்த், மற்றும் எனது அக்காவான செல்லையா ராசம்மா குடும்பம், விஜயலட்சுமி மாடசாமி குடும்பம், மற்றும் முருகையா குடும்பம், விஜயகுமார் குடும்பம், திருச்செல்வம் குடும்பம், மற்றும் யோகேஸ்வரன் குடும்பம், சந்திரமோகன் குடும்பம், சுந்தர்லிங்கம் குடும்பம், சிவராஜா குடும்பம், மற்றும் நாகஸ்தானில அக்கா சத்தீஷ் தோஸ்ல எல்லாம் வசந்த சத்தமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்க எல்லோருக்கும் அக்கா. மற்றும் விஓஆர் ஸ்டேட் தம்பிராஜா குடும்பம், கணேஷ் குடும்பம், பாதுகை சின்ன தம்பி, தலவாக்கலை கிருஷ்ணபக்தன், உமாச்சந்திரன், மற்றும் மவுஞ்சி நேகாம்பரம், துப்பையாகா, கொச்சிக்கடை ஈடனையா, மற்றும் வசந்தம் கேட்கும் சொந்தங்கள் அனைவர்களுக்காகவும், கந்துளையா ஸ்டேட் இருக்கும் எனது சொந்தங்கள் அனைவருக்காகவும், உங்களுக்காகவும் அக்கா நல்லதொரு பாடலை தாருங்கள் அக்கா. அழைப்பிய வழங்கிய உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு அடுத்தும் கூட ஒரு அருமையான பாடல் வருகிறது. 1987 கே ரங்கராஜன் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம். அந்த திரைப்படத்தில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மோகன் மற்றும் நதியா வந்து முக்கிய கதாபாத்திரத்துல வந்து நடிச்சிருப்பாங்க. பாடும் நிலாவே திரைப்படத்திற்காக இந்த திரைப்படத்தில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அனைத்து பாடல்களுக்கும் வாலிதான் வரிகளை எழுதுகிறார். அந்த வரிகளுக்கு தன்னுடைய இசையால் உயிர் கொடுக்கிறார் இசைஞானி இளையராஜா.

ஒழிக்க இருக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நேர்கள் தொடர்ந்து விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலைகத்தில் ஆர்ச்சி புவனேஷ். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி ஆனந்தி. நன்றி. வசந்தம்.

நன்றி ஆனந்தி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை பொழுது வணக்கம். சந்தோஷமாக எழுந்து கொள்ளுங்கள். விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு உற்சாகமாக எழுந்து கொள்ளுங்கள். நீங்கள் எங்கிருந்தாலும் எழுந்து கொள்ளலாம். விடுமுறை கொண்டாட்டத்தோடு சந்தோஷமாக உற்சாகமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை பொழுது நாங்கள் கழிக்கப் போகின்றோம். நேரம் இப்போது 6 மணி.

0: விடுமுறை கொண்டாட்டம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற சந்தோஷமாக உற்சாகமாக நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். அழைப்பினை ஏற்படுத்துங்கள் 0112 775 0001 அல்லது 0112 775 111 நிலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று நீங்கள் பேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது எங்களோடு அழைப்பில் ஒரு சொந்தம் யார் என்று பார்ப்போம். வணக்கம். வணக்கம், யாரது? உமாச்சந்திரன். நல்லா இருக்கீங்களா உமாச்சந்திரன்? நல்ல சந்தோஷமா இருக்கு உமாச்சந்திரன். என்ன மாதிரி வீட்டுல காஃபி எல்லாம்
1: குடிச்சிட்டீங்களா?
0: அப்படியா, சந்தோஷம் சந்தோஷம். நல்ல நன்றி நன்றி, நல்ல பாடல் தாரன். சரியா? சரி சரி, சொல்லுங்க யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேக்குறதுக்கு? சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி
1: நன்றி
0: நன்றி. அதே போன்ற எங்களோடு அன்பான வணக்கம் மனசோடு பாயாசையூர்ல இருந்து எஸ் பாலச்சந்திரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு கரைமணியான மாலை பொழுது வணக்கம் மனசுல கொண்டே பேஸ்புக் வழியாக வந்திருக்கிறார். சரி, எல்லோருக்காகவும் வருகிறது அடுத்த பாடல்.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா

0: அடங்காதவன்டா. சரி, புஷ்பா பாடல் ஒழித்து வந்து இருக்கிறத கேட்டுக்கொண்டிருக்கின்ற அப்படியே மாலை பொழுதை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிற விடுமுறை கொண்டாட்டம் நீங்களும் அணிந்து கொள்ளுங்கள். இப்போது எங்களுடைய அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: லோஷா.
0: லோஷா, எப்படி இருக்கீங்க லோஷா? லோஷா, நல்லா பாடுவீங்கன்னு கேள்விப்பட்ட உண்மையா? பாடுங்க பாப்போம் ரெண்டு வரி. இப்ப பாடுறதுக்கான சூழ்நிலை இல்ல, அப்படியா? சரி, ஓகே. யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேக்குறதுக்கு? உங்களை மறந்துட்டீங்க பாத்தீங்களா? சரியா, எல்லாருக்காகவும் கேட்கலாம். நன்றி. நன்றி. அன்பான வணக்கம். பூனிஷனா நிகழ்ச்சி ரொம்ப சத்தமா கேட்டுக்கொண்டிருக்கிறோம் சொல்லுங்க. நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எங்களோட கதிர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருந்தார். நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். ஸ்டீவன் டைலர்ஸ்ல ரொம்ப சத்தமாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பாடல் தாருங்கள் அண்ணோ. ஓகே, பாடல் வருகிறது கேட்டு மகிழுங்கள். அதே போல ராஜன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறான். வெல் டன், குட் ஈவினிங் பிரதர் அப்படின்னு சொல்லிருக்காரு. ஓகே, குட் ஈவினிங் பிரதர் இருக்கிறீங்க. பாடல் வருகிறது கேட்டு மகிழுங்கள். ரவிக்குமார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறான். அபிசாவாலிருந்து தன்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். எல்லோருக்காகவும் வருகிறது அடுத்த பாடல். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். இது விடுமுறை கொண்டாட்டம்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம். அமைதியில்

0: இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல் பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் FM
2: பல பல பல பாஹுபா.

0: சிங்கம் திரைப்படத்துக்காக பாடல் ஒளி துவைந்திருக்கிறது, கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அப்படியே மாலை பொழுதின் கொண்டாட்டமாக வந்து கொண்டிருக்கிறது விடுமுறை கொண்டாட்டம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் சார் பேசுறீங்க? ரவீந்திரன். எப்படி இருக்கீங்க ரவீந்திரன்?
1: பாடல் கேட்பதற்கு அனைவருக்காகவும் தலையகத்தில் இருக்கும் அனைவருக்காகவும் மற்றும் தமிழகத்தில் இருக்கும் வசந்த உறவுகளுக்காகவும்.
0: சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி.
1: ஓகே சார், நன்றி.

0: கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும்

0: விடுமுறை கொண்டாட்டம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள், சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கீர்கள். இப்போது அழைப்பில் வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் சார் பேசுறீங்க?
1: ஆட்டோ
0: விஸ்வநாதன் எப்படி இருக்கிறீங்க?
1: சொல்லுங்க,
0: யாரெல்லாம் இருக்கிறாங்க பாடல் கேட்பதற்கு?
1: பால கேப்பு சார், காவத்த நீலகாம்பர் மர்மம் ரம்சி கணவன் பாலா பிள்ளையாங்க, அதான் அணி கிட்டுமா அப்பா துகமே அம்மா மனவன் மணி பாலல் மன அருள்மொழி முந்தஸ்தேகம் ஹோயதன் ஈடன் மருசு சின்ன மகாதேவன் கிரேசாம மாவன மூர்த்தி இமானவேல சோமஸ்வரி தயாலை உமாச்சந்திர கிருஷ்ண பக்தன் ஸ்ரீகாந்த் பாதுக்கு சின்ன தம்பி ரன்திக் சங்கத்துறை அம்பந்தோட்ட மருசு மற்றும் யாழ்ப்பாண சாந்தனி பகவந்தலா தாராணியம்மா சரோஜன்மா
0: போகுது சாமிமலை சிங்காரவத்தை டி கே தினேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம், நல்ல பாடல் வருது கேட்டு டான்ஸ் பண்ணுங்க. சரியா, நந்தகுமார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம், அதுபோல கந்தலாய் ஜெய்சர் அன்பு கலந்த வணக்கம் அருமையான நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் முகமது ஜெய்சர் என்று சொல்லியிருக்கிறார்.

0: மும்பைக்கு முதலிடம். வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: டெங்கு நோயாளர்கள் எண்ணிக்கை 75,000 கடந்தது. பணிகள் தொடர்ந்தும். 18 கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது. கடந்த 4 தினங்களில் 305 மெட்ரிக் டன் நெல் கொள்வனவு. டித்வாவால் அழிவடைந்த நீர்ப்பாசன குளங்கள் உள்ளிட்டவை மீள புனரமைப்பு. ஜூலை மாதத்தில் முதல் 15 நாட்களில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு. அமெரிக்காவுக்கு மறக்க முடியாத பாடம் கற்பிக்கப்படும் என்கின்றார் ஈரான் ஆன்மீக தலைவர். பெரும் எதிர்பார்ப்புடன் ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டியின் இறுதிப் போட்டி இன்று.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் அபுபக்கர் முகமது ஆஸ்கர். தொடர்வது விரிவான செய்திகள். டெங்கு நோய்க்கான அறிகுறிகள் தென்படும் போது பாரம்பரிய மருந்துகளை வழங்குவதை தவிர்க்குமாறு வைத்தியர்கள் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். அவ்வாறு பயன்படுத்துவதன் ஊடாக நோய் உச்சமடைந்து வைத்தியசாலையில் நோயாளர்கள் அனுமதிக்கப்படும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவிக்கின்றது. நாட்டில் இதுவரை 75,000 அதிகமான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதோடு 53 மரணங்களும் பதிவாகியுள்ளன. இதேவேளை டெங்கு நோய் பரவலை தடுப்பதற்கு சுற்றாடலை சுத்தப்படுத்தும் வேலைத்திட்டம் நாடு முழுவதும் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றது. பொது சுகாதார பரிசோதனைகளின் ஒத்துழைப்புடன் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது. கண்டி நகரசபை ஏற்பாடு செய்த சிரமதான வேலைத்திட்டம் ஒன்று தொடம்பள பகுதியில் இடம்பெற்றது. 6 கிலோமீட்டர் தூரம் வரையான சுற்றாடல் சுத்தம் செய்யப்பட்டன. வவுனியா மாவட்டத்தில் டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பான கலந்துரையாடல் பிரதி அமைச்சர் உப்பாளி சமரசிங்க தலைமையில் மாவட்ட செயலக காரியாலயத்தில் இடம்பெற்றது. முறையற்ற வகையில் கழிவுகள் அகற்றப்படுதல், நீர் தேங்கும் இடங்களை சுத்தம் செய்தல் உள்ளிட்ட முன்னெடுக்க வேண்டிய வேலைத்திட்டங்கள் தொடர்பிலும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. கொழும்பு மாவட்டத்தில் டெங்கு நோயாளர்கள் பதிவாகும் எண்ணிக்கையில் சிறிய வீழ்ச்சி காணப்படுவதோடு அதனை தொடர்ந்து பேணும் பொறுப்பு மக்களுக்குரியது என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது. டெங்கு அதி அபாயமிக்க பேகம பகுதியில் 5 கிராம சேவகர் பிரிவுகளில் விசேட சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. வீடுகள் உள்ளிட்ட பல இடங்களுக்கு வழக்கு தொடரப்பட்டதோடு மேலும் பலர் எச்சரிக்கப்பட்டனர். இந்த சோதனை நடவடிக்கையில் அமைச்சர் ஆனூர கருணாதிலக்கவும் இணைந்திருந்தார். கொஸ்வத்த பகுதியில் டெங்கு ஒழிப்பு பணிகள் ராணுவம் மற்றும் விமானப்படையின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்பட்டது. பத்திரமுல்லை சுவாதார வைத்திய அதிகாரி காரியாலயத்தில் பொது சுவாதார பரிசோதகர்கள் வீடுகளுக்கு சென்று சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர். பதினெட்டு கிலோகிராம் ஐஸ் போதைப்பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். திட்டமிட்ட குற்றக்குழு உறுப்பினர்கள் இருவரின் வழிகாட்டலின் கீழ் நாட்டின் பல பகுதிகளுக்கு போதைப்பொருள் கொண்டு செல்லப்பட்டதாக இச்சந்தேக நபர் தெரிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் மனித கொலைகள் மற்றும் திட்டமிட்ட குற்றச்செயல் விசாரணை பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலுக்கமைய ரக்கஹ தொடுகொல பகுதியில் சுற்றுவளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது 18 கிராம், 716 மில்லிகிராம் ஐஸ் மற்றும் இலத்திரணிகள் தராசு என்பன சந்தேக நபரிடமிருந்து கைப்பற்றப்பட்டன. அவர் 26 வயதான அலுபோமுள்ள பகுதியைச் சேர்ந்தவர் ஆவார். சந்தேக நபரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையின்போது இந்த போதைப் பொருள் திட்டமிட்ட குற்றக்கும்பல் உறுப்பினர்கள் இருவரின் வழிநடத்தலில் நாட்டின் பல பகுதிகளுக்கு விநியோகிப்பதற்காக கொண்டுவரப்பட்டது என தெரிவித்தார். சந்தேக நபர் பாணந்துறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் 7 நாட்கள் தடுப்புக்காவல் உத்தரவை போலீசார் பெற்றுக்கொள்ளவுள்ளனர். இதேவேளை கிரிபத்கொட பகுதியில் ஐஸ், ஹெரோயின் மற்றும் போதிய மாத்திரைகளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். கொழும்பு மாவட்ட குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் சுற்றிவளைப்பை முன்னெடுத்தனர். சந்தேக நபரிடமிருந்து 6 கிலோ 96 கிராம் ஐஸ், 2 கிலோ 70 கிராம் ஹெரோயின் மற்றும் 500 போதிய மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டன. பிளியந்தல பொக்குந்தர வீரசிங்க மாவத்திய பகுதியில் சந்தேகத்துக்கிடமான இருவரை சோதனைக்குட்படுத்திய போது போலீசார் அவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். போதிய பொருள் தொடர்பான சுற்றுவளைப்பின் போதே துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவரை சோதனைக்குட்படுத்த முயன்ற போது அவர்கள் போலீசார் மீது கூறிய ஆயுதத்தால் தாக்க முயன்ற போதே போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். காயமடைந்த சந்தேக நபர் ஒருவர் கலுபோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சிறுபோக நெல் கொள்வனவு வேலை திட்டத்தின் கீழ் நெற்சந்தைப்படுத்தல் சபை கடந்த 4 நாட்களில் 305 மெட்ரிக் டன் நெல்லை கொள்வனவு செய்துள்ளது. கடந்த 13 தேதி அம்பாறை மாவட்டத்தில் நெல் கொள்வனவு ஆரம்பமானது. கடந்த 13 தேதி முதல் 17 தேதி வரையான 4 நாட்களில் 305 மெட்ரிக் டன் நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது. தற்போது அம்பாறை மாவட்டத்தில் இருந்து அதிக அளவு நெல் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக முல்லைத்தீவு, கிளிநொச்சி, வவுனியா மற்றும் ஹம்மாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களில் இருந்து நெல் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக நெற்சந்தைப்படுத்தல் சபை தெரிவிக்கின்றது. நாடு முழுவதும் 143 இடங்களில் நெல் கொள்வனவு செய்ய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதேவேளை திருகோணமலை மாவட்டத்துக்குள் 15,000 மெட்ரிக் டன் நெல்லை கொள்வனவு செய்வதற்கான வசதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் தெரிவித்தார். நாடு நெல் 120 ரூபாவுக்கும், சம்பா நெல் 130 ரூபாவுக்கும், கீரி சம்பா நெல் 140 ரூபாவுக்கும் அரசாங்கத்தினால் கொள்வனவு செய்யப்படுகின்றது. டித்வா சூறாவளியினால் சேதமடைந்த மதுரை மேகஹக்கியுள்ள தல்தென்ன மகா நீர்ப்பாசன வேலைத்திட்டத்தின் நிரந்தர மறுசீரமைப்பு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கு 1,227 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. டித்வா சூறாவளியினால் மேகஹக்கியுள்ள தல்தேன மகா நீர்ப்பாசன வேலைத்திட்டம் பல இடங்களில் சேதமடைந்தது. நீர்ப்பாசன திணைக்களத்தின் நேரடி கண்காணிப்பின் கீழ் விவசாயிகள் மற்றும் முப்படையின் ஒத்துழைப்புடன் குறுகிய காலத்தில் இது தற்காலிகமாக புனரமைக்கப்பட்டது. இந்த மறுசீரமைப்பின் பின்னர் விவசாயிகளின் பயிற்சிகை நடவடிக்கைகள் பாதிக்காத வண்ணம் 2026 ஆண்டு ஜனவரி மாதம் மீண்டும் விவசாயிகளுக்கு நீர் விநியோகிக்கப்பட்டது. இதனை தற்காலிக மறுசீரமைப்போடு மட்டுப்படுத்தாது 1,227 லட்சம் ரூபாய் செலவில் நிரந்தரமாக அதனை புனரமைக்கும் வேலைத்திட்டம் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன மற்றும் பிரதி அமைச்சர் தினிது சமன் ஹெநாயக் ஆகியோர் தலைமையில் இடம்பெற்றது. 350 ஏக்கர் நிலப்பரப்பில் நேரடியாக 415 விவசாய குடும்பங்கள் இந்த நீர்ப்பாசன திட்டத்தை நம்பி பயிற்சிகை நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர். இந்த பகுதியின் விவசாய நடவடிக்கைகளுக்கு நீண்டகால மற்றும் நிலையான தீர்வாக இவ்வேலை திட்டம் அமையவுள்ளது. டெத்வா அனத்தினால் சேதமடைந்த ஹட்டன் நல்ல தண்ணீர் பிரதான வீதியை முழுமையாக புனரமைக்கும் பணிகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டன. டெத்வா அனத்தினால் சேதமடைந்த ஹட்டன் நல்ல தண்ணீர் பிரதான வீதியின் மதகுகள், வீதியோர பாதுகாப்பு கட்டமைப்புகள், பக்கச்சுவர்கள் என்பன தரமான முறையில் மீளமைக்கப்படவுள்ளன. இத்திட்டத்தை பாராளுமன்ற உறுப்பினர் மஞ்சுள சுரவீர ஆரம்பித்து வைத்தார். இதற்கென 87 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. 16 கிலோமீட்டர் நீளம் கொண்ட வீதி தற்போது காபட்டிடப்பட்டு வருகின்றது. அரசாங்கத்தின் 1,000 குளங்களை புனரமைக்கும் வேலை திட்டத்தின் கீழ் மன்னார் மாவட்டத்தில் 10 குளங்கள் புனரமைக்கப்பட உள்ளன. அந்த வகையில் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தலைமையிலான குழுவினர் புனரமைக்கப்பட உள்ள குளங்களை நேரில் சென்று பார்வையிட்டனர். தேவை அடிப்படையில் புனரமைப்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட உள்ளன. டெத்வானத்தினால் பாதிக்கப்பட்ட பாலங்களை புனரமைக்கும் வேலை திட்டத்தின் கீழ் கம்பளை கெகுலந்து கிராம சேவகர் பிரிவில் உள்ள தெல்பெட்டிகவில் இருந்து மாவதூர பகுதி பாதையில் அமைந்துள்ள பாலத்தின் நிர்மாணப் பணிகள் 42 லட்சம் ரூபாய் செலவில் முன்னெடுக்கப்படுகிறது. இதனை பாராளுமன்ற உறுப்பினர் ஃபாஸ்மின் ஷெரீப் நேரில் சென்று பார்வையிட்டார். விரக்காமம் ஆலையடு சந்தி பெரிய ஜுமா பள்ளிவாசல் பிரதான வீதி மருங்கில் சுமார் 8 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் 210 மீட்டர் நீளமுடைய வடிகால் அமைக்கும் வேலை திட்டம் பாராளுமன்ற உறுப்பினர் மஞ்சுள ரத்நாயக்கவினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதில் பாராளுமன்ற உறுப்பினர் ஏ ஆதம்பாபா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி ஆண்மை பிரதி அமைச்சர் சதுரங்க அபய் சிங் இன்று கிளிநொச்சிக்கு விஜயம் செய்தார். தேசிய உப்பு உற்பத்தி நிறுவனத்தின் கீழுள்ள ஆணையரவு உப்பு உற்பத்தி நிலையத்துக்கு சென்றவர் அதன் செயற்பாடுகளை நேரில் பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து பரந்தன் ரசாயன தொழிற்சாலைக்கு சென்று அதன் கட்டுமானப் பணிகளை அவர் பார்வையிட்டார். சொந்தமான ஓர் இடம் அழகான வாழ்க்கை எனும் தேசிய வீடமைப்பு திட்டத்தின் கீழ் தகுதியான பயனாளிகளுக்கு காசோலை வழங்கும் நிகழ்வு, புதிய வீடுகளுக்கான கட்டுமானப் பணிகளை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வும் இன்று வானல ஜெயந்திபுர பகுதியில் இடம்பெற்றது. திருகோணமலை மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட 110 பயனாளிகளுக்கு இதற்கான நிதி உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதற்கமைவாக 10 பயனாளிகளுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான காசோலைகள் இதன்போது வழங்கி வைக்கப்பட்டன. முல்லைத்தீவு மாவட்டத்தில் டித்வானத்தினால் சேதமடைந்த வீடுகள் நிர்மாணிப்பு வீடற்றவர்களுக்கான புதிய வீட்டு திட்டம், இந்திய வீட்டு திட்டத்தின் வீடுகள் நிர்மாணம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் இன்று முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. வீடமைப்பு நிர்மாணம் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்க தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் உட்பட மற்றும் எஸ் திலகநாதன், மாவட்ட செயலாளர், பிரதேச செயலாளர் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டனர். கொழும்பு சிலாபம் பிரதான வீதியின் முத்துக்கட்டுவ பகுதியில் பயணிகள் போக்குவரத்து பஸ் ஒன்று மோட்டார் சைக்கிளில் மோதியதில் ஒருவர் உயிரிழந்தார். பெண் ஒருவர் காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மாரவில முத்துக்கட்டுவ பகுதியில் பஸ் வண்டியும் மோட்டார் சைக்கிளும் மோதி இடம்பெற்ற விபத்தில் 24 வயது இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். சம்பவத்தில் 20 வயது யுவதி ஒருவர் படுகாயங்களுக்குள்ளாகி கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதிக வேகத்தில் வருகை தந்த பஸ் வண்டி வீதியின் வளைவான பகுதியில் வீதி போக்குவரத்து விதிமுறைகளை மீறி பயணித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அதேபோல் குறித்த பஸ் வண்டியின் சாரதி அச்சந்தர்ப்பத்தில் அதிக மதுபோதையில் இருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை ஹொரண முரகஹக்கேன வீதியின் கணன்வில பகுதியில் டிப்பர் ரக வாகனமும் முச்சக்கர வண்டியொன்று மோதியதில் இளைஞர்கள் இருவர் உயிரிழந்தனர். 25 மற்றும் 17 வயதுடைய மாதங்கம்பட பகுதியைச் சேர்ந்த இருவரே சம்பவத்தில் உயிரிழந்தனர். ஹொரண பகுதியில் இடம்பெற்ற இசை நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு வீடு திரும்பும்போதே அவர்கள் இவ்விபத்துக்கு முகம் கொடுத்தனர். மாத்தறை டித்வெல்ல வீதியில் வெள்ளம்பட பகுதியில் ஜீப் வண்டியொன்று சீமந்து ஏற்றிச் சென்று ட்ரக் வண்டியொன்றில் மோதியதில் ஒருவர் உயிரிழந்தார். விபத்தை அடுத்து ஜீப் வண்டிக்கு பின்புறமாக வருகை தந்த மற்றொரு ஜீப் வண்டியும் விபத்துக்குள்ளானது. காயமடைந்த மூவர் மாத்தறை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். மட்டக்களப்பு ஏறாவூர் புன்னக்குடா வீதியின் தலவாய் பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 31 வயதுடைய ஒருவர் உயிரிழந்தார். இன்று அதிகாலை சிறிய ரக லொரியொன்று அதே திசையில் பயணித்த துவிச்சக்கர வண்டியுடன் மோதியதில் இவ்விபத்து ஏற்பட்டுள்ளது. லோரியின் சாரதி மதுபோதையில் இருந்ததாக ஏறாவூர் போலீசார் தெரிவித்தனர். ஜூலை மாதத்தின் முதல் 15 நாட்களில் நாட்டுக்கு 90,000 கடந்த சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்தியாவிலிருந்தே அதிகளவானோர் வருகை தந்துள்ளனர். ஜூலை மாதத்தின் முதல் 15 நாட்களில் 90,122 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். இந்தியாவிலிருந்து 20,480 சுற்றுலா பயணிகளும் வருகை தந்துள்ளனர். சீனா, ஐக்கிய ராஜ்யம், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். அதற்கமைய இவ்வருடத்தின் ஜனவரி 1 முதல் ஜூலை 15 வரை இந்நாட்டுக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 12 லட்சத்தை கடந்துள்ளது. மட்டக்களப்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகளில் சுற்றுலாத்துறையை நவீனமயப்படுத்தி மேம்படுத்துவது மற்றும் அதன் மூலம் மாநகர சபைக்கான வருமான மூலங்களை அதிகரிப்பது தொடர்பான முக்கிய கலந்துரையாடல் ஒன்று மாநகர முதல்வர் சிவம் பாக்கியநாதன் தலைமையில் இடம்பெற்றது. சுற்றுலாத்துறை சார்ந்தோர், துறைசார் வல்லுநர்கள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். மலையக பகுதி மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு பல்வேறு வழித்திட்டங்களை முன்னெடுத்து வரும் மலையக கல்வி அபிவிருத்தி மன்றத்தின் 20வது ஆண்டு பூர்த்தியும் மாணவர்களுக்கான கற்றல் உதவிகளை வழங்கும் நிகழ்வும் இன்று கொழும்பில் இடம்பெற்றது. மலையக பெருந்தோட்ட பகுதிகளில் வசிக்கும் கல்வி கற்கும் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக கல்வி கண் திறப்போம் எனும் கருப்பொருளுடன் கடந்த 2006 முதல் மலையக கல்வி அபிவிருத்தி மன்றம் இயங்கி வருகின்றது. கல்வி, விளையாட்டு, சமூக சேவை உள்ளிட்ட பல துறைகளில் மலையகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு கடந்த 20 குறித்த மன்றம் பல்வேறு வேலைத்திட்டங்களை முன்னெடுத்துள்ளது. அதற்கமைய 20 பூர்த்தி விழாவும் புதிய நிர்வாகக்குழு பதவியேற்பும் இன்றைய தினம் கொழும்பு 11 செட்டிகர் திரு கல்யாண முருகன் மண்டபத்தில் இடம்பெற்றது. இதன்போது 2026 மற்றும் 2027 ஆண்டுக்கான நிர்வாகக்குழு தெரிவு செய்யப்பட்டது. அதன் பின்னர் அறுவொளி தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை வினாத்தால் வெளியிட்டு வைக்கப்பட்டது. பின்னர் மலையகத்தில் இருந்து பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவான 150 மாணவர்களுக்கு கல்விக்கான நிதியுதவி வழங்கும் நிகழ்வும் இதற்கிணைவாக இடம்பெற்றது. மேலும் பல பாடசாலைகளுக்கு கற்றல் உபகரணங்கள், இசைக்கருவிகள் உள்ளிட்ட மாணவ பயன்பாட்டுக்கான பொருட்களும் வழங்கி வைக்கப்பட்டன. மலையக கல்வி அபிவிருத்தி மன்றத்தின் தலைவர் ராமசாமி விஸ்வநாதன் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் பேராதனை பல்கலைக்கழக பேராசிரியர்களான டி சிவானந்தவேல், கே என் ஜி புஷ்பகுமார், கல்வி அமைச்சின் பெருந்தோட்ட பாடசாலைகள் பிரிவுக்கு பொறுப்பான உதவி பணிப்பாளர் திருமதி எம் செந்தில்வதனி உள்ளிட்ட கல்வியலாளர்கள், சமூக ஆர்வலர்கள் என பலர் இதில் கலந்து கொண்டனர். கலை நிகழ்ச்சிகளும் இங்கு இடம்பெற்றன.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல் நடத்தினால் அவர்களுக்கு மறக்க முடியாத பாடம் கற்பிக்கப்படும் என ஈரான் ஆன்மீக தலைவர் முஜதபா கொமேனி எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஹோமோஸ் ஜலசந்தியை கட்டுப்படுத்தும் ஈரானின் வாய்ப்புகளை தடுக்கும் நோக்கில் ஈரானின் இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதாக அமெரிக்க மத்திய கட்டளை மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. ஈரானின் ஹோமோஸ் கன் மாகாணத்தின் பல பகுதிகள், காஷ்மீர் தீவு ஆகியவற்றை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அதேபோல் குசஸ்தான் ஷடகென் பகுதி மீதும் அமெரிக்கா தாக்குதல் நடத்துகிறது. தாக்குதலில் எவ்வித உயிர் சேதங்களும் ஏற்படவில்லை. கட்டடங்கள் மற்றும் வணிக உட்கட்டமைப்பு வசதிகள் சேதமடைந்துள்ளதாக ஈரான் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை ஈரானும் அமெரிக்க இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. அவர்கள் ஜோர்தானில் உள்ள அமெரிக்க இலக்குகள் மீது மேற்கொண்ட தாக்குதலில் அமெரிக்க வீரர்கள் இருவர் உயிரிழந்துள்ளதோடு மேலும் 4 காயமடைந்துள்ளனர். இந்த மரணம் மிகவும் கவலைக்குரியது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அணு ஆயுதத்தை வைத்திருக்க ஒருபோதும் ஈரானுக்கு இடமளிக்கப் போவதில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல் நடத்தினால் அவர்களுக்கு மறக்க முடியாத பாடம் புகட்டப்படும் என ஈரான் ஆன்மீக தலைவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ட்ரம்பின் கையொப்பந்தத்தில் எந்த முக்கியத்துவமும் இல்லை எனவும் துன்புறுத்துவதே அமெரிக்காவின் வெளிநாட்டுக் கொள்கையின் முக்கிய அங்கம் எனவும் கொமேனி மேலும் தெரிவித்துள்ளார்.
0: விளையாட்டு செய்திகள்.
1: ஒரு மாதத்துக்கு மேலாக நடைபெற்ற விறுவிறுப்பும் பரபரப்பும் மிக்க ஆட்டங்களைத் தொடர்ந்து 2026 ஃபீஃபா உலகக் கிண்ணம் சுமார் 1672 கோடி ரூபாய் பணப்பரிசு, தங்கப் பதக்கங்கள், சாம்பியன்ஷிப் மோதிரங்கள் ஆகியவற்றை வென்றெடுக்கும் குறிக்கோளுடன் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா, முன்னாள் சாம்பியன் ஸ்பெயின் ஆகிய அணிகள் சரித்திரம் வாய்ந்த உலகக் கிண்ண இறுதிப் போட்டியில் மோதவுள்ளன. இந்த இறுதிப் போட்டி நியூஜெர்சி விளையாட்டரங்கில் இலங்கை நேரப்படி இன்று நள்ளிரவு 12:30 ஆரம்பமாக உள்ளது. உலகக்கிண்ண வரலாற்றில் 2 கண்டங்களின் கால்பந்தாட்ட சாம்பியன்கள் இறுதிப் போட்டியில் விளையாடுவது இதுவே முதற் தடவையாகும். 1978, 1986, 2022 ஆகிய வருடங்களில் உலக சாம்பியனான அர்ஜென்டினா 4வது உலக சாம்பியன் பட்டத்துக்கு குறிவைத்து விளையாடவுள்ளது. மேலும் 1958, 1962 சாம்பியனான பிரேசிலுக்கு பின்னர் தொடர்ச்சியாக 2 சாம்பியன் பட்டம் வெல்லும் முதலாவது அணி என்ற வரலாற்று சாதனை ஏடுகளில் தனது பெயரை பதிவு செய்ய அர்ஜென்டினா இன்றைய போட்டியில் முயற்சிக்கவுள்ளது. அர்ஜென்டினா மீண்டும் உலக சாம்பியனானால் உலக கிண்ணத்தை 2 தடவைகள் வென்றெடுத்த முதலாவது அணித்தலைவர் என்ற வரலாற்று சாதனையை லியோனல் மெஸ்ஸி நிலைநாட்டுவார். அதேவேளை ஸ்பெயின் தங்களது இரண்டாவது உலக சாம்பியன் பட்டத்தை வென்றெடுக்க முனைப்பில் இன்றைய தினம் களமிறங்குகிறது.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: டெங்கு நோயாளர்கள் எண்ணிக்கை 75,000 கடந்தது. டெங்கு ஒழிப்பு பணிகள் தொடர்ந்தும். 18 கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது. கடந்த 4 தினங்களில் 305 மெட்ரிக் டன் நெல் கொள்வனவு. டித்வாவால் அழிவடைந்த நீர்ப்பாசன குளங்கள் உள்ளிட்டவை மீள புனரமைப்பு. ஜூலை மாதத்தில் முதல் 15 நாட்களில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு. அமெரிக்காவுக்கு மறக்க முடியாத பாடம் கற்பிக்கப்படும் என்கின்றார் ஈரான் ஆன்மீக தலைவர். பெரும் எதிர்பார்ப்புடன் ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டியின் இறுதிப் போட்டி இன்று. இத்துடன் வசந்தம் எஃப்எம் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. வணக்கம்.
0: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, துணி

நேர்களுக்கு வணக்கம். நேர்கள் இப்பொழுது முதல் நேற்று தினம் சிட்டெழுக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை இப்பொழுது கேட்கலாம். முதலாவதாக அது கூடிப்பதே சிட்டெழுப்பு வாரமான 3052 சிட்டெழுப்புக்கான வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்து யு, வெற்றி இலக்கம் 34, 35, 39, 61. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்து யு, வெற்றி இலக்கம் 34, 35, 39, 61. சுபபரிசு ரூபா 558 லட்சம் சுபர் பரிசு வெல்லப்படவில்லை. 2 லட்சம் பரிசுகள் 2 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 70,50,520 ரூபாய். அடுத்த சுபர் பரிசு ரூபா 562 லட்சம். நேர்கள் சிட்டெழுப்புக்கான இளம் பச்சை நிற அது கோடிப்பதி அச்சிடப்பட்ட லொத்தர்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்த சிட்டெழுப்பு வாரமான 4938 சிட்டெழுப்பு வாரமான ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ. வெற்றி இலக்கம் 1, 12, 20, 47 ராசி விருச்சிகம். மீண்டும் அந்த வெற்றி இலக்கம் 1, 12, 20, 47 ராசி விருச்சிகம். 10 லட்சம் பரிசுகள் 1 வெல்லப்பட்டது. சுப பரிசு ரூபா 43 லட்சம் சுபர் பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 1,63,32,600 ரூபாய். அடுத்த சுப பரிசு ரூபா 47 லட்சம். சிடலுப்புக்கான ஊதா நிற ராசி அதிர்ஷ்டம் அச்சிடப்பட்ட லொத்தர்களை நேர்கள் கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்த சீட்டெழுப்பு வாரமான 3226 சீட்டெழுப்பு வாரமான சுபபோளுக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ. 1, 3, 9, 15 ஆங்கில எழுத்து பி. மீண்டும் அந்த வெற்றி இலக்கம் 1, 3, 9, 15 ஆங்கில எழுத்து பி. சுபபரிசு ரூபா 574 லட்சம் சுபபரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 58,26,240 ரூபாய். அடுத்த சுபர் பரிசு ரூபா 577 லட்சம். சீட்டெழுப்புக்கான செம்மஞ்சள் நிற சுபபோல் அச்சிடப்பட்ட லொத்தர்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்த சீட்டெழுப்பு வாரமான 5387 சீட்டெழுப்பு வாரமான சனிதாவுக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்து எம். வெற்றி இலக்கங்கள் 3, 62, 67, 73. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்து எம். வெற்றி இலக்கங்கள் 3, 62, 67, 73. சுப பரிசு ரூபா 607 லட்சம் சுபர் பரிசு வெல்லப்படவில்லை. 2 லட்சம் பரிசுகள் 3 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 72,40,960 ரூபாய். அடுத்த சுப பரிசு ரூபா 608 லட்சம். சீட்டெழுப்புக்கான இளம் சிவப்பு நிற சனிதா அச்சிடப்பட்ட லொத்தர்களை அடுத்து கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்த சீட்டெழுப்பு வாரமான 2402 சீட்டெழுப்பு வாரமான கப்ருக்காவுக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஜி. வெற்றி இலக்கங்கள் 1, 6, 9, 69 சுபர் இலக்கம் 33. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்து ஜி. வெற்றி இலக்கங்கள் 1, 6, 9, 69 சுபர் இலக்கம் 33. கப்ருக்கா முதலாம் கோடி பரிசு பொதி 3,181 லட்சம் வெல்லப்படவில்லை. 100 லட்சம் கப்ருக்கா இரண்டாம் கோடிப்பதி பரிசு பொதிகள் வெல்லப்படவில்லை. 100 லட்சம் கப்ருக்கா மூன்றாம் கோடி பரிசு பொதி வெல்லப்படவில்லை. 20 லட்சம் பரிசுகள் 1 வெல்லப்பட்டது. 2 லட்சம் பரிசுகள் 7 வெல்லப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 1,48,56,720 ரூபாய். அடுத்த கப்ருக்கா சூப்பர் கோடி பரிசு பொதியாக ரூபாய் 3,189 லட்சம். சீட்டெழுப்பின் மஞ்சள் நிற கப்ருக்கா அச்சிடப்பட்ட லொத்தர்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்த சீட்டெழுப்பு வாரமான 434 சீட்டெழுப்பு வாரமான ஜெய சம்பத்தவுக்கான வெற்றி முடிவுகள் இது. வெற்றி இலக்கங்கள் 4109 ஆங்கில எழுத்து என். மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 4109 ஆங்கில எழுத்து என். 2,50,000 பரிசுகள் 1 வழங்கப்பட்டது. 50,000 பரிசுகள் 25 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 62,89,360 ரூபாய். அடுத்த ஜெய சம்பத நீல நிற அச்சிடப்பட்ட லொத்தர்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்த சீட்டெழுப்பு வாரமான 1056 சீட்டெழுப்பு வாரமான சசிரிக்கான வெற்றி இலக்கம்
இலக்கங்கள் இதோ 27, 46, 49. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 27, 46, 49. 200,000 பரிசுகள் 11 வெல்லப்பட்டுள்ளன. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 40,89,160 ரூபாய். அடுத்த சீட்டிலுக்கான கபில நிற சசிரி அச்சிடப்பட்ட லொத்தர்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்த சீட்டிழப்பு வாரமான 960 சுபிரி தன சம்பத்துக்கான வெற்றி முடிவுகள் இதோ 7, 1, 4, 1, 0, 9. ஆங்கில எழுத்து எண். மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 7, 1, 4, 1, 0, 9. ஆங்கில எழுத்து எண். சுபர் பரிசு ரூபாய் 242,000 சுபர் பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 35,94,420 ரூபாய். அடுத்த சுபர் பரிசு ரூபாய் 243,000. சிட்டிலுப்புக்கான கபில நிற சுபிரி தன சம்பத லொத்தர்களை இன்றே கொள்வரவு செய்து கொள்ள முடியும். நேர்கள் கேட்டது நேற்று தினம் சிட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

இருபது வயதில் ஆடாமல் அறுபது வயதில் ஆடி என்ன பையன்? சரி, சந்தோஷமாக விடுமுறை கொண்டாட்டம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நான் பாடல் போறேன், டான்ஸ் பண்ணுங்க, சரியா ஆடுங்க, அவரே சொல்லிட்டார். ஓகே, இப்படிலாம் இருக்கும்போது ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கமெண்ட்ஸ்களையும் பதிவிட்டிருக்கார்கள். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112 7875 0 அல்லது 0112 7875 111 நிலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். ஏராளமான சொந்தங்கள் வந்திருக்கிறார்கள். அன்பு கலந்த வணக்கம் போனேஷன் அப்படி இருக்கிறீங்க சொல்லிக்கொண்டே ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு பதா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு பதாக கந்தலாய் ஜெய்சர் அன்பு வணக்கம் சொல்லிருக்காரு. வணக்கம் ஜெய்சர், எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சியோட எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்க அண்ணா அப்படின்னு வந்திருக்கிறார். அதே போல ஜோன் சித்ரன், அன்பு கலந்த வணக்கம் அண்ணா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், எங்களுக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அஜித் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு சொல்லியிருக்காரு. அதே போல பாலா பரட், அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. மதி வந்திருக்கிறாங்க, அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியோட எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பகிர்ந்திருக்காங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம், உங்களுக்காகவும் பாடல் வருகிறது. ஹாய் பிரதர், நான் மதி என்று சொல்லிக்கொண்டுதான் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு வெதமுள்ளது நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்காங்க. அதேபோல இனிமையான இரவு பொழுது வணக்கம் நிகழ்ச்சிக்கு எங்களுக்கும் பாடல் தாங்க ஹங்வலிலிருந்து கிருஷா நிகழ்ச்சி கேட்பதாக இருந்திருக்கிறாங்க. உங்களுக்காகவும் மற்றும் என்னுடைய குடும்பத்துக்காகவும் நல்லதொரு பாடல் தாருங்கண்ணா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள்.

நம்பிக்கையின் நேரம். தேவனுடைய வழி உத்தமமானது. கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். 18:30. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான நம்பிக்கையின் நேரம் நிகழ்ச்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பான இரவு நேர வணக்கங்கள். மற்றும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாளில் இன்றும் நம்பிக்கையின் நேரம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி உங்களுக்காகவே வர காத்திருக்கிறது. நிகழ்ச்சி கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள்.

0: வேதாகமத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கு. வேதாகமத்தை படிக்கும் போது அதை இன்னும் புரிஞ்சு படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா எப்படின்னு புரிய மாட்டேங்குது.
1: அவ்வளவுதானே, கவலை விடு. மொபைல் கையில வச்சிருக்கியா, இப்பவே டைப் பண்ணு. வான்மலர்னு டைப் பண்ணி ஒரு எஸ்எம்எஸ் இல்லைன்னா வாட்ஸ்அப்ப நான் சொல்ற இந்த நம்பருக்கு அனுப்பு. 0722456621.
0: அப்படி அனுப்புனா
1: இலவசமான வேத பாடத்தை நீ தபால் மூலமா கற்றுக்கொள்ளலாம்.
0: என்னது இலவசமான வேத பாடம், அது தபால் மூலமாவா?
1: ஆமா. நேர்களே, நீங்களும் தவறு விட்டுறாதீங்க. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, உங்களுடைய கையெடுக்க தொலைபேசியில வான்மலர்னு டைப் பண்ணுங்க. 0722456621 என்ற இலக்கத்திற்கு எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப் பண்ற இப்பவே அனுப்புங்க.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லங்கா ஹோப் மீடியா வழங்கும் நம்பிக்கையின் நேரம், கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது குருநாடகம்.
1: குமார், எப்படி இருக்க? அவசரமா சந்திக்கணும்னு சொல்லியிருந்த. கடந்த சில வாரமா உன்னை சர்ச்சிலையும் பார்க்க கிடைக்கல, ஏதும் பிரச்சனையா?
3: ஆமா, எனக்கு என்னோட வாழ்க்கையில நான் ஒரு பிரச்சனைக்குரிய காலப்பகுதிக்குள்ள கடந்து போயிட்டு இருக்கேன். என்னால எதையுமே சரியா சிந்திக்க முடியல. என்னை சுத்தி எல்லாமே கையமீறி போன மாதிரி இருக்கு. எதை செய்யறதுக்குன்னு முடிவு பண்ணாலும் அது தோல்வியிலே முடியுது. இப்ப ஆண்டவர் இருக்காரான்னு கூட எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு ஆறுதல் சொல்லக்கூட யாருமே இல்லை. என்கிட்ட பணம் இருக்கும் போது என்னை சுத்தி நிறைய பேர் இருந்தாங்க, ஆனா இப்போ எதுவுமே இல்லாதவனா இருக்கு. அதனால என்னை சுத்தி இருந்தவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்க. இப்போ அனாதையாக்கப்பட்ட ஒரு உணர்வு எனக்குள்ள இருக்கு.
1: குமார், என்ன என்ன இது இப்படி? நான் உனக்கு பிரச்சனை இருக்கும்னு தெரிஞ்சுதான் வந்தேன், ஆனா இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கல. அழுகிற அளவுக்கு இப்படி வேதனையோட இருக்க, ஏன் உனக்கு இப்படி ஆச்சு?
3: எதனால? வேற எதனால? காசு பணம் வந்ததும் அதுதான் எல்லாமே இருந்துட்டேன். ஆண்டவரை தேடுறதை விட்டுட்டேன். இப்போ காசு பணமும் என் கூட இல்லை, நானும் ஆண்டவர் கூட இல்லை. எல்லாத்தையும் இழந்து நடு தெருவில் நிற்கிறேன். எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. அதுதான் உன்கிட்ட பேசணும்னு தோணுச்சு. என்ன மாதிரி ஆளுங்கள் எல்லாம் ஆண்டவர் நிச்சயமா மன்னிக்கவே மாட்டார், அது எனக்கு நல்லா தெரியும். எனக்கு மன்னிப்பே கிடைக்காது. அதனால தான் நான் சர்ச்சுக்கு கூட இப்ப வாரதில்லை. ஏன்னா நான் அங்க வாரத்துக்கு கூட தகுதி இல்லாதவன். எனக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லை.
1: சரி சரி, அழாத. இந்த உலகத்துல யாரு எப்படி உன்னை கைவிட்டாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டார். ஏன்னா அவர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். நீ உன் வாழ்க்கையில சமாதானம் இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் உனக்குள்ள இருக்கிற அந்த குற்ற உணர்வு. அதனால தான் நீ இப்படியெல்லாம் நம்பிக்கை இல்லாம பேசிட்டு இருக்க. நீ இந்த குற்ற உணர்வை நீங்கி வாழணும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நீ வந்தாதான்

சம்பந்தப்பட்ட கேள்வி, ஆவியின் கனிகள் பற்றி பரிசுத்த வேதாகமத்தில் எங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது என்பதே அதற்கான சரியான பதில். கலாத்தியர் 5 அதிகாரம். இந்த பதிலை அனுப்பியிருந்தார்கள் ராபர்ட் ரவீந்திரன் செட்டிபாளையம், விஜயகுமார் யாழ்ப்பாணம், மூர்த்தி கினிகத்தேன, ஜூலிகா யட்டியாந்தோட்ட, ரிமேஷ் அபிநாதா வட்டுக்கொட, அபி திவ்யா, சிமியோன் ரிஷான் ஆகியோர் கந்தவல, ரோஹித்ராஜ் மஸ்கலியாவிலிருந்தும் சரியான பதில். இவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இனி இந்த வார்த்தைக்கான கேள்வி, பின்வரும் வசனம் யாரால் கூறப்பட்டது என்பதை நீங்கள் கண்டறிந்து சொல்ல வேண்டும். இது அந்த வசனம், என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார், அவருடைய பாதரட்சிகளின் வாரை குனிந்து அவிழ்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. மீண்டும் அந்த வசனம், என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார், அவருடைய பாதரட்சிகளின் வாரை குனிந்து அவிழ்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்று கூறியவன் யார் என்பதை உங்களுக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான சரியான பதிலை துரித கதையில் கிடைக்கும்படியாக SMS மூலமாக அல்லது வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அனுப்பி வைக்கலாம். எமது SMS மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0722-456-621, 0722-456-621. மீண்டும் அடுத்த வாரம் சனி மற்றும் ஞாயிறு தினங்களில் 7:45 முதல் 8 மணி வரை எமது நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.

0: விடுமுறை கொண்டாட்டம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். சந்தோஷமாக உற்சாகமாக பேசலாம். இனிமையான பாடல்களும் வந்து கொண்டே இருக்கும். இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம். பூநகர மகேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா சந்தோஷமா அப்படியே டான்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன்
1: நான்.
0: சரி, பூநகர் என்ன சொல்லுது? குளிரா இருக்குதா?
1: குளிரா
0: இருக்கு. சரி, ஒன்னும் யோசிக்காதீங்க, சரியா? குளிரா இருந்தா நல்லா தூக்கம் வரும். சரி, ஓகே, சொல்லுங்க. யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேக்குது? எங்க தூங்க போயிட்டாரா? நண்பான வணக்கம். போனா நிகழ்ச்சியை நாங்களும் சத்தமாக கேட்டுக்கொண்டு தினேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு, ஓகே தினேஷ், பாடல் வருகிறது கேட்டு மகிழுங்கள். நண்பான வணக்கம் சொல்லக்கூடிய கஜா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டுக்கறாம். இட்டியாந்தொட்டை டெக்லாஸ்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதா சொல்லிருக்கா. தனது குடும்பத்துக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். சரி, எல்லோருக்காகவும் வருகிறது அடுத்த பாடல்.

0: காரணமாயிரம் திரைப்படத்துக்காக அரிஸ் ஜெயராஜ் இசையில் பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். இப்போது எங்களோடு பேசுவதற்காக வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? சாந்தி கோவிந்தராஜா. எப்படி இருக்கீங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். அப்புறம் சாப்பிட்டாச்சா? பாடல் கேட்பதற்கு சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி நன்றி. அன்பு வணக்கம். புவனேஷனா நிகழ்ச்சியோடு என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு எங்களோட சிவா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு கரம் தெஹிவலிருந்து கிருத்திகா அன்பு வணக்கம் என்று பக்கத்தில் இருக்கிறாங்க. ஹட்டன் வந்து நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்கிறது அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். கிருத்திகா பாடல் வருகிறது கேட்டு மகிழுங்கள். தினேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு கரம் வத்தலையிலிருந்து.

0: அப்படியே டான்ஸ் பண்ணிக்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற விடுமுறை கொண்டாட்டம் இப்போது எங்களோட அழைப்பில். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யாருது?
1: நான் ஸ்ரீனிலா பேசுறேன். நாவலப்பட்டி.
0: நாவலப்பட்டி ஸ்ரீனிலா, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறேன்.
0: ம், நீங்க சாப்பிட்டீங்களா? சொல்லுங்க. லேட் ஆகுமா? யாரு சமையல்? நீங்களா வீட்டுலயா? வீட்டுல எல்லாரும் சேர்ந்து சமைப்பீங்களா? அப்படியா? எல்லாம் சேர்ந்து சமைச்சும் 10 மணி ஆகுமா?
1: ஆமா, லேட் ஆயிட்டா சாப்பிடுவோம்.
0: சரி, ஓகே, பரவாயில்ல, நல்லா சாப்பிடுங்க. யாரெல்லாம் இருக்காங்க பார்வை கேக்குறதுக்கு?
1: நிர்மலாவுக்காகவும்
0: பிரியாவுக்காகவும் கேக்கலாம். நன்றி.
1: நன்றி.
0: நன்றி.

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: உலகின் நட்சத்திரம் விடுமுறை கொண்டாடம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற வசனத்தின் வழியாக 102.6 102.8 போய் நீங்கள் எங்கிருந்தாலும் அணிந்து கொள்ள முடியும் ஆன்லைன் மூலமாக. இப்போது எங்களுடைய அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யாரது?
1: ராஜேந்திரன்.
0: நல்லா இருக்கு ராஜேந்திரன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: எனக்கும்
0: சரியா சரி சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்கிறாங்க பாடல் கேட்பதற்கு?
1: ஆமா சார், இந்த நண்பர்கள் சொன்னீங்க கூட இருக்காங்க, அதாவது மகன் இருக்கார் சுதாகர் காட்டில மருமகள் பவானி இருக்காங்க மக்களிடையில இருக்காங்க, தண்ணி வச்சுட்டு சிவா மற்றும் நீர்குளம்ல சேம்குமார் நம்முடைய ஏலிசை நாடகம் மற்றும் செல்வர் இருக்காரு குமார் செல்வர் இருக்காரு இங்க மஸ்கிலியாவில் மற்றும் பெரிய மஸ்கிலியாவோட காளிமுத்து கோபால் இவங்க தான் நம்மளுடைய ஏலிசை நாடகம் மன்றம் அனைத்தும் நம்ம வருஷத்துல இருந்து நிகழ்ச்சி செஞ்சவங்க
0: தான். சந்தோஷம்.
2: இதே வேலையா போச்சு.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் கேட்டுக்கொண்டிருக்கீர்கள், சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கீங்க. ஒலிக்க வருகின்ற பாலோடு நானும் சந்தோஷமாக விடைபெறப் போகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் இருந்து கொண்ட அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டு வரப்படுகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான சொந்தங்கள் எடுத்துக் கொண்டீர்கள், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. உங்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை அப்படியே சந்தோஷமா இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வசந்த கலாட்டா, அப்படியே சந்தோஷமாக நீங்க துள்ளல் பாடல் கூட எடுத்துக் கொள்ள முடியும். வசந்த கலாட்டா நிகழ்ச்சியோடு உங்களுக்காக தொடர்ந்து பாடல்கள் வந்து கொண்டே இருக்கும். விடைபெற்று செல்வது நான் என்றும் உங்கள் அன்பின் நாகேந்திரன் போனீஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

இசை பாடல்களோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் வசந்த கலாட்டா. 102.6 102.8

102.6, 102.8.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.66 102.8
1: 102.6 102.8 This is Vasantham FM.

102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM வசந்தம் FM. Yo, one that you wanna listen to.

0: தேங்க்ஸ்ப்பா. 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM.
1: என்ன ஏன் இப்படி பாக்குற?
2: ஒண்ணுமில்லையே.
1: ஒண்ணு இல்லனா ஏன் கைய வைக்கிற?
2: ஏன் கை? நான் எங்க வேணாலும் வைப்பேன். 102.6

0: தொன்னிசை பாடல்களோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் வசந்த கலாட்டா.
1: 102.6, 102.8. This is Vasantham FM.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும்

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

0: தொடங்கி ஒரு விஷயத்தை மறந்துட்டேன். நான் யாரு?
1: சூப்பர் ஹிட் பாடல்களின் சூப்பர் ஸ்டார்
2: ஒன் அண்ட் ஒன்லி பீஸ்
1: வசந்தம் எஃப்எம்.
3: முடியாதுங்கிறத முடிக்கிறது தான் சார் என்னுடைய பழக்கம்.
1: 102.2 FM.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம்.

0: நாடு முழுவதும் 102.8 வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.
1: வயிற்றுல கான் கோழி ஒன்னு கூவுது, அது பாஸ்ட் ஃபுட்டு.

எஃப்எம் 102.6 102.8

நீர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

நேர்களுக்கும் சந்தோஷமான உற்சாகமான காலை நேரத்தின் வணக்கங்கள். இரண்டு நாட்கள் விடுமுறையின் இனிய நினைவுகளை மனதில் சுமந்தபடி புதிய வாரத்தின் முதல் விடியலை வரவேற்கும் அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கம். இது ஒரு சாதாரண திங்கட்கிழமை இல்லை, புதிய கனவுகளை தொடங்கும் நாள், புதிய இலக்குகளை நோக்கி முதல் அடியை எடுத்து வைக்கும் நாள். இந்த வாரம் என்னுடைய வாரம் என்று நம்பிக்கையோடு சொல்லும் நாள். அதனால்தான் உங்கள் காலையையும் உங்கள் மனநிலையையும் உங்கள் முழு வாரத்தையும் அழகாக தொடங்கி வைக்க வந்திருக்கிறது விடுகிற நிகழ்ச்சி. நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே சிவானி. இன்று ஜூலை மாதம் 20 தேதி திங்கட்கிழமை. மறந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்குமே சந்தோஷம் இந்த நாளாக அமைய வேண்டும் என்ற பொதுவான பிரார்த்தனையோடு இன்றைய சிந்தனைக்காக. வாழ்க்கையில் எல்லா கதவுகளும் ஒரே நேரத்தில் திறக்காது, ஆனால் பொறுமையுடன் தொடர்ந்து தட்டுபவர்களுக்காக ஒரு கதவு நிச்சயம் திறக்கும். தோல்வி வந்தால் துவண்டு விடாதீர்கள், அது முடிவு அல்ல, இன்னும் சிறப்பாக முயற்சி செய்யும் ஒரு புதிய வாய்ப்பு. வாழ்க்கையில நாங்க ஏதாவது ஒரு முயற்சியை நாங்க தொடர்ந்து கொண்டே இருப்போம். அந்த முயற்சி ஒரு சில நேரங்களில் நமக்கு கை கூடாம போகலாம். அந்த நேரம் நாங்க என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப சோர்வடைந்து போய்விடுவோம். அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை நாங்க சோர்வடையவே கூடாது. அந்த தோல்விக்கான காரணம் என்ன என்று தேடி அறிய வேண்டும். நாங்க எடுக்கக்கூடிய முயற்சி நம் வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்க போகிறது என்பதை தீர்மானித்து சரியான முறையில் நீங்கள் ஒவ்வொரு முயற்சிகளையும் ஒவ்வொரு அடிகளையும் எடுத்து வைப்பீர்களானால் கண்டிப்பாக அந்த முயற்சி ஒரு நாள் உங்களுக்கு கை கூடும் என்பதில் எவ்விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது. ஒரு புதிய வாரம், புதிய நாள், புதிய நிகழ்ச்சி அப்படின்னு சொல்ல முடியாது. நீண்ட நாட்களாக நாங்க நிகழ்ச்சி செய்து தான் இருக்கிறோம். இருந்தாலும் கூட ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் நாங்க ஒவ்வொரு விதமா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் போது அந்த நிகழ்ச்சியும் கூட ஒரு புதிய நிகழ்ச்சி மாதிரி தான் இருக்கும் இல்லையா? சந்தோஷமாக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112-7255-001 அதே போல 0112-7255-111 இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்த மேஃபம் உடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். இந்த இனிமையான காலை பணத்தில் முகத்தில் ஒரு புன்னகையோடு இந்த நாளை அப்படியே சந்தோஷமாக தொடங்குங்கள். உங்கள் வெற்றிக்கான நாளாகவும் இந்த நாள் இருக்கும் என்பதில் எவ்விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது. தொடர்ச்சியாக இருந்திருக்கலாம் இந்த வசந்த காற்றலில் காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி. ஒழுக்கவிருக்கும் பாடல் இது யுவன் சங்கராஜாவின் இசையில் யாரடி நீ மோகினி திரைப்படத்துக்காக.

நாங்கள் அவங்களையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக்கொள்ள ரொம்ப அன்பாவும் ரொம்ப பண்பாவும் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப இனிமையாவும் பேசிட்டு போயிருந்தாங்க. எங்க போயிட்டு இரண்டு நாளை காணுமே அப்படின்ற மாதிரி ரொம்ப அன்பா கேட்டிருந்தாங்க. திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் மாத்திரம்தான் நான் வீடியோ நிகழ்ச்சிக்கு வருவேன் அப்படின்றது இந்த நேரத்தில் அப்படியே பதிவு பண்ணிக்கொள்றேன். இந்த நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் சொந்தங்களையும் நாங்கள் அப்படி சந்தோஷமாக சேர்த்துக்கொள்வோம். அன்பான காலை நேர வணக்கங்களோடு முள்ளித்தீவு உடுப்புக்குளம் சசிதரன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. ஏடியந்தோட்டிலிருந்து எம் எஸ் பெருமாள் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. அன்பு மனைவி சுந்தரி, மகள் சுமதி, தேவிகா, விஜிதா, கன்னிமா, சூட்டி, மணிமாறன், கோபால், ரவிச்சந்திரன், கந்தசாமி, குமாரி, அதே போல ஏடியந்தோட்டி சிவா ஜுவல்ஸ்ல கூடிய அனைத்து சொந்தங்களுக்காகவும், சிவா ஜுவல்ஸ்ல கூடிய அனைத்து சொந்தங்களுக்காகவும், அதே போல டைட்டானிக் ஜுவல்ஸ்ல கூடிய அனைத்து சொந்தங்களுக்காகவும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு பிந்தணிந்த ராசையன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. அன்பு மனைவி பத்மினி மற்றும் மகள் வசந்தி ஆகியோருக்காகவும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு பாதுக்கையிலிருந்து சின்ன தம்பி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. துளசுல பூமிக்கா சின்ன தம்பி, நித்திய பிரபா, ஸ்ரீதரன், சாரங்க பிரபா, அபிசரன், ஈசான பிரபா, தனலட்சுமி, ராஜலட்சுமி, அழகசுந்தரம், ரமணி, டிலுக்ஷன், உமாச்சந்திரன், நாகேந்திரன், சொக்கலிங்கம், முத்துக்குமார், அருள்மொழி, சின்னையா, மகாதேவன், எம் எஸ் பெருமாள், விஜயகுமார், கௌசல்யா மற்றும் எட்டியாந்தோட்டி சிவா ஜுவல்ஸ்ல கூடிய அனைத்து சொந்தங்களுக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு பென்குடாவளியிலிருந்து அழகுசுந்தரம் நிகழ்ச்சியோடு நின்றிருக்கிறாங்க. பாந்துக்கே சின்னத்தம்பி, அம்மன்புரம் சூரியஸ், அதே போல செங்கண்டி ஸ்ரீமுருகன், கிண்ணியடி குமரகுரு, மொனநகரை தனலட்சுமி, அதே போல கிரியல ராஜலட்சுமி ஆகியோரை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு கிரியிலிருந்து ராஜலட்சுமி அம்மா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இன்றைய நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு மொனநகரை தனலட்சுமி, சின்னதம்பி இங்கிரிய ரவி, உமாச்சந்திரன், அதே போல சொந்தங்கள் யாவரையும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கம் அக்கா, இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல பல நன்மைகளை அள்ளி வழங்கும் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக வியோயாந்து மலர் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. தர்ஷக நீங்களும் இருந்துக்கலாம், எங்கிருந்தாலுமே இந்த பக்கமா வாங்க, உங்கள் மனசந்தங்களுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்க. நிகழ்ச்சியில் அடுத்த மாதிரி இனிமையான பாடல் வர காத்திருக்கிறது. ஒருக்கவிற்கும் பாடல் இது பிரியமானவளை தெரிவிப்பதற்காக.